0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 8 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 13 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 30 தேதி புதன்கிழமை. நேரம் 5:54. வந்தே மாதரம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியாவின் ஒத்துழைப்பை பாராட்டுவதாக அதன் பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் தம்மை சந்தித்த டாக்டர் ஜெய்சங்கரிடம் தெரிவித்துள்ளார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. குழந்தை திருமணங்களால் பெண்களின் உடல்நலம் மற்றும் உயர்கல்வி பாதிக்கப்படுவது குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மாவட்ட வருவாய் நிர்வாக ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்கள் சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மசூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு, திண்டுக்கல், மதுரை உட்பட மாநிலத்தின் 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 4x100m தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை அபிநயா ராஜராஜனுக்கும் 4x400m தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஆடவர் அணியில் இடம்பெற்றுள்ள விஷால் ராஜேஷ் ஆகியோருக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:03. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 வட்டாரச் செய்திகள் முற்றத்தில் என்று தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள். 7:55 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். 7:50 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட விவரம் அறியலாம். இன்று காலை 8 பன்னாட்டு மொழிபெயர்ப்பு தினம் குறித்த சிறப்புரை. இந்நிகழ்ச்சியின் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 9:10, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். 10:30 திரை இசை. முற்பகல் 11:02 ஆற்றூர் NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் சிறப்பு தொகுதி நிகழ்ச்சி. 11:30 ஏக்சூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் குடும்ப

0: out jointly by the Army Police and the Central Reserve Police Force CRPF in Korag near Yuzmarg in Badgam. In men's cricket, India will face the West Indies at Barsapara Cricket Stadium in Guwahati today in the second ODI of the three-game series. The match will begin at 2 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
3: இன்றைக்கு எது அறிவு என்பதை குறித்து சிந்திப்போம். பெறுதற்கரிய பிறவியை பெற்றுள்ள மனிதனுக்கு தனியான தலையான அறிவு ஒன்று உண்டு. அதுவே 6வது அறிவு. நல்லதன் நலனும் அல்லதன் தீமையும் எண்ணி பார்த்து அல்லதை விளக்கி நல்லதை செய்யுமாறு அந்த அறிவு வழிகாட்டுகிறது. அதற்கு துணையாக நிற்பது கல்வி. கற்றதையே பிதற்றிக் கொண்டு இருப்பது அறிவாகாது. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்றார் மாணிக்கவாசகர். நல்லறிவு விளங்கி அஞ்ஞானம் தொலைய வேண்டும். அதுதான் அறிவு பெற்ற நிலை. அப்படிப்பட்ட அறிவு பெற்றவர் உலகை வழிநடத்தி செல்வாரானால் உலகமானது செழிப்படையும். புத்தகங்களை தொகுப்பது மட்டுமே புலமையாகாது. அவற்றை கற்று தெளிந்து பிறரையும் தெளிவுறுத்தும் அறிவு செழுமையே புலமை என்று சொல்லப்படும். நூல்களை படிப்பது, மனப்பாடம் செய்வது, தேர்வில் வெற்றி பெறுவது அறிவு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உலகம் அதைத்தான் போற்றுகின்றது. நூலறிவு என்பது உண்மையறிவாகாது, அது வெற்றறிவு. நூலறிவு நுண்ணறிவாக மாற வேண்டும். நூலறிவு இல்லாத நம்முடைய மூதாதையர் வாழ்ந்த அமைதியான வாழ்க்கையை நூலறிவு பெற்றுள்ள நம்மால் இன்றைக்கு வாழ முடியவில்லை. பல படிகளை கடந்துதான் நாம் மேலே செல்ல வேண்டும். அந்த படிகளின் அமைப்பைப் போலத்தான் அறிவின் பல படிகளும் அமைகின்றன. அப்படி அறிவானது படிநிலையில் வளர வளர நாம் அறிந்ததை காட்டிலும் அறியாதவையே பல இருக்கின்றது என்கின்ற உண்மை நமக்கு புலப்படும். புத்தகத்தை படிப்பவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் இல்லை. கற்றதை உணர்தல் வேண்டும். அந்த உணர்வு திருவருள் வழியாக கிடைக்க வேண்டும். அது கிடைத்தால் உய்தி உண்டு. மணல் கேணியை தோண்டுவது போல சிறுமுயற்சியோடு நூல்களை கற்க வேண்டும். கற்பதற்கு வயது ஒரு பொருட்டல்ல, எந்த வயதிலும் கற்கலாம். நூலறிவு நுண்ணறிவாக மாறியது என்றால் கற்றதன் பயன் விளைந்தது என்று பொருள். நுண்ணறிவு சிறக்க வேண்டுமானால் கற்கின்ற நூல்களின் பொருளை உணர்ந்து ஓத வேண்டும். நூல்களில் இரண்டு வகை உண்டு. ஒன்று உலக நூல், மற்றொன்று அறிவு நூல். உலக நூல் வயிற்றுப்பாட்டுக்கு உதவும். அறிவு நூல் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவும். வாழ்வில் உண்டாகின்ற தடுமாற்றத்தை தவிர்க்கும். கலையறிவு என்பது நூல்களை படிப்பதால் உண்டாகும் அறிவு. அருளறிவு என்பது திருவருளை முன்னிட்டு படிப்பதால் உண்டாகிற மெய்யறிவு. கண்ணால் காணும் சிறு தூரத்தை எண்ணும்போது அது அதிகமாக தெரிகிறது. ஆனால் ஒரு சிறிய தொலைநோக்கியின் அந்த அளவை காணுகிற போது காணாத தூரம் இன்னும் விரிந்து கொண்டே செல்லுகிறது. பின்னர் அந்த தூரத்தையும் பிறிதொரு பெரிய தொலைநோக்கியை கொண்டு நோக்குகிற போது காணாது பறந்து நிற்பது இன்னும் விரிவடைகிறது. அறிவும் அத்தகையதே ஆகும். அறிய அறிய இன்னும் அறிய வேண்டுவது அதிகமாகிறது. எனவே அறிவுக்கு எல்லையில்லை. எல்லையற்ற பரம்பொருளை ஓர் எல்லைக்குள் கொண்டு வந்து சிறிது சிறிதாக அறிய முனைவது சமயம் சார்ந்த நெறிப்பட்ட வாழ்க்கை. சட்டம் தவறு செய்த மனிதனை தண்டித்து திருத்த முயல்கிறது. சமயம் சார்ந்த அறிவு சார்ந்த வாழ்க்கையானது மனிதனை அறநெறியில் செலுத்தி வாழ்வாங்கு வாழச் செய்கிறது. அறிவு என்பது வெறும் ஏட்டுப்படிப்பால் மட்டும் வருவது அல்ல. அது உண்மையானால் படித்த பலர் வாழும் இன்றைய உலகில் கொடுமைகள் பெருகிக் கொண்டே போவது ஏன் என நாம் சிந்திக்க வேண்டும். தீமை செய்வார்க்கும் நன்மை செய்வதே மனிதன் பெற்ற அறிவின் பயன். நல்லவர்க்கும் கூட தீமை இழைத்து மகிழும் மனித சமுதாயத்தில் வாழும் நமக்கு இந்த உண்மை விளங்காமல் போனதுதான் வருத்தத்திற்குரியது. அறிவென்பது பிறர் கெட்டாலும் தான் மட்டும் சாமர்த்தியமாக பிழைப்பது அல்ல. எவ்வுயிர்க்கும் தீங்கு நினை

0: சிந்திக்காமல் வாழ்வதுதான் உண்மையான அறிவு. கற்கின்ற நூல்களை கருத்தூன்றி உணர்பவர்க்கு மெய்யறிவு விளங்குகிறது. மெய்யறிவு பெற்றோர் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களால் மனித குலம் தலைக்கும். எனவே அறிவினை விரிவு செய்து அனைவரையும் அரவணைத்து வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அறங்களை கூறும் பொதுமறையாம் திருக்குறளை குமரி பண்பலை 101 கேட்கலாம். குரல் அமிதமாய்

0: நற்குணம் நிரம்பிய சான்றோர்கள் நன்மை தரக்கூடிய எல்லா செயல்களையும் தங்கள் கடமைகளாகவே செய்வார்கள். குறள் எண் 981 அதிகாரம் சான்றாண்மை.
1: கடனின்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு.
0: நற்குணம் நிரம்பிய சான்றோர்கள் நன்மை தரக்கூடிய எல்லா செயல்களையும் தங்கள் கடமைகளாகவே செய்வார்கள். குறள் எண் 981 அதிகாரம் சான்றாண்மை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்து தந்தே தீரும் என்பது சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழி. அன்பு எல்லாம் வல்ல இறைவனை உணரும் வழி. அன்பால் இணைவோம், இறைவனை துதிப்போம். நேரம் 6:17, குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில் பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

0: குறைந்த விலையில் வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 25 முதல் 30 வரை மட்டுமே. டிஜி மார்ட்
1: ஸ்டேடியம் எதிரில், நாகர்கோயில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.

நேரம் 6:38. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிறைவாக நாகூர் E.M. ஹனீஃபா பாடிய பாடல்.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்
1: வாசிப்பவர் ஜமீர் அக்தர்.

0: தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குட்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய கண்ணகி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலின்போது அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பி ஓடிய நபரை பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்தார். இதையடுத்து கண்ணகியின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த ஜோஷி நிர்மல்குமார் காவல்துறை நவீனமயமாக்கல் பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் ஆணையர் பதவிக்கு AG பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையராக சந்தோஷ் ஹதிமானி நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் சரக DIG தேவராணியும் சென்னை அடையாறு துணை ஆணையராக பத்ரி நாராயணனும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசின் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் உத்தரவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாறு காணாத மின் தட்டுப்பாட்டை மாநிலம் எதிர்கொண்டிருப்பதாகவும் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதால் பல இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மின்வெட்டு ஏற்படுவதால் செல்போன் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலை உள்ளதாக தெரிவித்துள்ள திரு நயினார் நாகேந்திரன் மின்வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்பி தற்சார்பு மின் உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மரபுசாரா எரிசக்திக்கு மத்திய அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் காற்றாலை இறகுகளை கையாளுவதில் 75% வளர்ச்சியை அடைந்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை இந்த துறைமுகத்தில் 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசு மரபுசாரா எரிசக்திக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட உட்கட்டமைப்பினால் காற்றாலை இறகுகள் அதன் உதிரி பாகங்கள் கையாளுவதில் இந்த துறைமுகம் 75% கூடுதல் வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த துறைமுகத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டன. இந்த ஆண்டு கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் 1254 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளன. இது 74.5% வளர்ச்சியாகும். இன்றைய விநியோக சங்கிலிக்கு தேவையான உட்கட்டமைப்பு, சரக்கு கையாளும் திறன் மற்றும் சாலை இணைப்பு வசதிகளையும் வளர்ந்து வரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் துறைமுகத்தின் திறன்களையும் படிப்படியாக வெளிப்படுத்தி வருவதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து ஏ லட்சுமணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை.

0: இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: கேரள மாநிலத்திலிருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றுக்கொண்டு மதுரை நோக்கி வந்த லாரியை போடிமெட்டு சாலையில் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த லாரி திருப்பி அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரளாவின் எர்ணாகுளத்தில் இருந்து மதுரை மாவட்டத்திற்கு மறுசுழற்சிக்காக பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு போடிமெட்டு சோதனை சாவடி வழியாக லாரி ஒன்று சென்றுள்ளது. ஆனால் கழிவுகளை கொண்டு செல்வதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் போலீசார் லாரியை தமிழகத்திற்குள் அனுமதிக்காமல் கேரளாவிற்கே திருப்பி அனுப்பினர். கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு கழிவுகள் கொண்டுவரப்படுகிறதா என்ற விவகாரம் மீண்டும் கவனம் பெற்றுள்ள நிலையில் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஆந்திரா முதல் தெலங்கானா வரையிலான வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜோஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்களை சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் இன்று அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதையொட்டி அந்த நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநகராட்சி மேயர் திருமதி அஞ்சுகம் பூபதி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். குழந்தை திருமணங்களால் பெண்களின் உடல்நலம் மற்றும் உயர்கல்வி பாதிக்கப்படுவது குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் மாவட்ட வருவாய் நிர்வாக ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற 1வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100m கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும் மகளிர் 4x100m தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் 4x100m தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை அபிநயா ராஜராஜனுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அபிநயாவின் சாதனையை பாராட்டும் வகையில் தமிழக அரசின் சார்பில் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. ஆடவர் அணிகள் பிரிவு அரையிறுதியில் இந்தியா தென்கொரியாவுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 13 நாள் புதன்கிழமை. நேரம் 6:55.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் மழை 28.5 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸிலிருந்து 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரிப் மார்க்கெட் சீசன் 2026-27 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இம்மாதம் முதல் திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி சன்ன ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2,750 ரூபாய் மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2,600 ரூபாயும் வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்ன ரகம் 2,545 ரூபாய்க்கும் பொது ரகம் 2,500 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் பறக்கை, புத்தளம், பல்பநாபன்புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தன்கோடு, தாழாக்குடி, கடுக்கரை மற்றும் கிருஷ்ணன் கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன்புதூர், கண்ணன்புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரம்புதூர் ஆகிய இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளது. விவசாயிகள் நடப்பு ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டதற்கான பட்டா சிட்டா நகல், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர் சான்றிதழுடன் விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லிற்கு டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS மூலம் 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பில் இருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளாகவோ அவர்தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமைக்க விரும்பும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கொம்புப்பூ சம்பா சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கும் மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் ஆகிய TPS3, CR1009 sub-1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில்

0: இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதிகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:00. வட்டார செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பறையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலர் ஆய்வு. கன்னியாகுமரியில் சாலை ஓர வியாபாரிகளுக்கு தனியிடம் ஒதுக்கீடு செய்யப்படும், மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சிறப்பு நீதிமன்றத்தால் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட அசையா சொத்துக்களின் ஏலம் வரும் அக்டோபர் 14 நடைபெறும், மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலர் மற்றும் முதன்மை செயலர் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு நடைமுறைகள் தகுந்த முறையில் பின்பற்றப்படுகிறதா என்பதை உறுதி செய்யும் வகையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பறையினை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு செய்தார். அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களின் செயல்பாடு, பூட்டுகள் மற்றும் சீல்கள், இயந்திரங்களின் வருகை மற்றும் இருப்பு பதிவேடுகள் உள்ளிட்ட அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட இவ்வாய்வில் மாவட்ட உதவி தேர்தல் அலுவலர் உள்ளிட்ட பல அரசு அலுவலர்களும் பங்கேற்றனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பான நடைபயணத்தை உறுதி செய்யும் வகையில் சாலை ஓரத்தில் கடை வைத்துள்ள வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் அவர்களுக்கு குறிப்பிட்ட தனி இடம் அடையாளம் காணப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக கன்னியாகுமரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த ஆட்சியர் பூங்காவினை சீரமைத்திடவும் நடைபாதை வியாபாரிகளுக்கு இடஒதுக்கீடு செய்திடவும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இவ்வாய்வில் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், மாவட்ட சுற்றுலா அலுவலர், கன்னியாகுமரி நகராட்சி பொறியாளர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களும் பங்கேற்றனர். சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்ட திருவட்டார், குலசேகரம், பேச்சுப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துகளின் பகிரங்க ஏலம் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் அக்டோபர் 14 ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பமுடையோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக 50,000 ரூபாய்க்கான கேட்பு வரை ஓலையினை ஏதேனும் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் கன்னியாகுமரி எனும் பதவியில் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் விவரமறிய www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம் எனவும் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைகின்றன.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
8: AMB ஜெய்கரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

0: வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் 7:05.
1: உச்சத்தில் இன்று

0: என்னம்மா சொல்லு, அவன் குளிச்சதை நான் பார்த்தது இல்லை. ஆனா அவன் பக்கத்துல வரும்போது நல்ல வாசனையா தான் இருந்து. ஏ வாசனை இருக்குமா, ஏதாவது திரவியங்களை மேல அடிச்சிருப்பாம்மா. குளிக்கலன்னா சொல்லு, வளர்ந்த பிள்ளைகளா இருந்தாலும் ஆலோசனை சொல்லணும்மா, சுத்தம் சோறு போடும் அப்படிங்கறத சொல்லணும். என்னது அவசர நிமித்தமா போனானா? நீ சொல்லணும்மா, வாசனை திரவியம் அப்படிங்கறது கிட்ட மணக்கும், ஆனா உடல் ரீதியா அது பலவித நோய்களுக்கு வழிவகுக்கும்மா. தூய்மை இந்தியா திட்டம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு செயல்படுத்துது. நம்மளமா இருக்கக்கூடியவங்க தூய்மையா இருந்தா பிறற்ற பழகக்கூடிய நிலையில அவங்களுக்கும் ஒரு சுத்தமான தன்மை ஏற்படும். நாளை ரெண்டு சொல்லு அவன்கிட்ட, பக்குவமா குளிச்சு எடுத்து நேரம் ஆனாலும் பரவாயில்ல.
1: இனே இனே
0: பாரு, ஏ நம்ம பையன் குளிக்கல அப்படின்னு பேசணும்னு சொல்லிடாதம்மா.
1: எங்க
0: ஏ தம்பி, என்னப்பா சத்தம் கேட்கறத தவிர உள்ளுக்கு வர வேண்டியதானே?
1: இனே என்னதான் இருந்தாலும் கூப்பிடாம எப்படி வீட்டுக்குள்ள வர முடியும்?
0: என்ன விஷயம்ப்பா?
1: கிளே நான் வரும்போது என்னமோ சென்று சென்றுன்னு சத்தம் கேட்டு.
0: ஏய் உனக்கு அங்கிதான் இங்கதான் இருக்காப்பா, நீங்க கூப்பிடாம உள்ளுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஆனா நாங்க பேசியத ரொம்ப மைனூட்டா கேட்டிருக்கியப்பா. என்னப்பா இது, அடுத்த வீட்டுல பேசுறத எப்படியா ஒட்டு கேக்குறது?
1: கிளே வரக்கூடிய நேரத்துல காது வழியா கேட்ட விஷயத்த சொல்றேன்.
0: நீ வரைக்கும் வேற ஒண்ணு நடக்கலப்பா, நான் ஒரு இடம் வர போனோம்னு புறப்பட்டு இருக்கேன். அந்த வாசனை திரவியம் இருக்குல்ல, சென்று அதை ஒண்ணு அடிச்சுட்டு போங்களா அப்படின்னு சொல்றாப்பா.
1: நல்லதுதானே?
0: என்ன நல்லது, வெளிப்படைய அழகுபடுத்தி பிரயோஜனம் இல்லப்பா. உள் மனசு சுத்தமா தூய்மையா அருமையா இருக்கணும். வெளிப்புறத்திலையும் தினசரி குளிச்சு பக்குவமான நடைமுறையில இருக்கணும். தம்பி குளிச்சுட்டே அப்படி?
1: இல்லை எங்கன்னே குளிச்சேன். நான் இப்ப எதுக்காக வந்திருக்கோம்னா, தூய்மை பேணுவதன் அவசியத்தை பத்தி அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன்.
0: தம்பி இப்பவும் கூட பஞ்சாயத்துல ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா மூன்று விதமான குப்பைகளை வந்து பிரிக்கக்கூடிய நடைமுறை தான் சொன்னா.
1: ஆமா அப்படிதானே இருந்து.
0: இப்ப ஒரு மாற்றம் வந்திருக்குப்பா, கழிவுகளையும் கூட நான்கு விதமா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
1: ஏனே இது என்ன புதுசா சொல்லுங்க பாப்போம். ஒன்னு நாட்டு
0: ஈரக்கழிவுகள் அப்படிங்கிற ரீதியில சமையலறை கழிவுகள், பழம் காய்கறி தோள்கள், உணவு கழிவுகள், இலைகள், மலர்கள், இந்த மாதிரி கழிவுகள் எல்லாம் சேகரம் பண்ணி உரமா மாத்தலாம.
1: ஏ அப்பா எங்க அண்ணனை பாரு, குப்பைகளை கூட காசாக்கலாம் சொல்றாரு.
0: இதுல என்னப்பா, இதுக்கே ஆச்சரியப்படுங்க. மறுசுழற்சி அப்படிங்கிற முறைய கையாண்டு காசு சம்பாதிக்கலாம. இன்னொரு முறையில
1: இனே அது என்ன முறைன்னு,
0: உலர்கழிவுகள் அப்படிங்கிற ரீதியில காகிதம், கார்ட்போர்டு, பிளாஸ்டிக் பாட்டில்கள், கேன்கள், செய்தித்தாள்கள், இதெல்லாம் மறுசுழற்சி பண்ணி வித்தியாசமான முறையில பணம் சம்பாதிக்கலாம.
1: எங்க அண்ணனை பாரு, சுத்தத்தையும் சொல்றாரு, அதுல காசு சம்பாதிக்க கூடிய வழியையும் சொல்றாரு. அப்போ வாழ்க்கை நல்லா இருக்கும் போல இருக்க.
0: ஏ தம்பி பொறப்பா, சுகாதார கழிவுகள் அப்படிங்கிற ரீதியில மாதவிடாய் துணிகள், டைப்பர்கள், பயன்படுத்திய திசு, மாஸ்குகள், இத வந்து பாதுகாப்பா அகற்றணும், ரொம்ப கவனமா பண்ணணும். சிறப்பு கழிவுகள் அப்படிங்கிற ரீதியில மின்னணு சாதனங்கள், பேட்டரிகள், மின் விளக்குகள், உடைந்த கண்ணாடி, இத வந்து சிறப்பு கையாளுதல் தேவை அப்படிங்கிற ரீதியில பக்குவமான நடைமுறையில அருமையா கையாளணும். பிரிச்சு கொடுக்கல, நான்கு விதமா பிரிச்சு கொடுக்கணும். புரியுதா உனக்கு?
1: புரியுதுனே புரியுதுனே.
0: தம்பி அப்புறமா முக்கியமான ஒரு தகவல், நம்ம வீட்டுக்கு மின்னுக்கு கொசு இருக்குது அப்படின்னு சொன்னா உடனடியா பஞ்சாயத்துக்கு அலைபேசி வாயிலாகவோ அல்லது நேரடியாகவோ போய் சொல்லி அதை சீர்படுத்தி நம்ம கிராமம் அமைதியா இருக்கணும், நோய்களற்ற தன்மையில இருக்கணும். தம்பி ஒண்ணு, கிராமம் கிராமமா பாக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி விழிப்பு ஏற்படுத்துவே. எப்படி
1: ஏன இவ்வளவு தூரம் உயிரை கொடுத்து சொல்லி தந்திருக்கீங்க, சொல்லாம இருப்பானே?
0: தம்பி அங்க மேசைய பாரு.
1: ஏனே மேசைய பாக்கும் போது சுட சுட இட்லி, ஆப்பம், தோசை, பூரி. ஏனே பூரி இப்படி ஒரு வீக்கத்துல பார்த்ததே இல்லையானே.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் மணி 11:02 ஆற்றூர் NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:10.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
3: நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட்டான குட்டி மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: லெடி அக்ஷயன்.
3: அக்ஷயன், எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
4: கனகபுரம்.
3: கனகப்பபுரத்துல இருந்து வரீங்களா? இந்த கியூட் குழந்தையோட வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
4: அம்மா, அப்பா, தம்பி.
3: சரி, அவங்க பேர் சொல்றீங்களா?
4: அப்பா பேர் அசோக்குமார், அம்மா பேர் பிரியா, தம்பி பேர் சம்பிருதி.
3: வாவ், சூப்பரா சொல்லியாச்சு நம்ம செல்ல குட்டி. சரி, அக்ஷயன் குட்டி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்களா?
4: ஆமா.
3: ஸ்கூல்ல வந்து பிள்ளைக்கு மறக்காம இருக்கிறதா என்ன சொல்வீங்க?
4: ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டுதான்.
3: அப்படியா? சரி, சொல்றீங்களா?
4: வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஓனாகி உயிர்

0: சொல்லி வாழ்த்துவனே அந்த பாடலை எழுதினவர் மாணிக்கை வாசகர் ஆவார்.
1: சரி மக்களே, நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில வேற என்ன சொல்ல போறீங்க?
0: ஒரு கதையை நான் இப்போ கூற போகிறேன். ஒரு நாள் ஒரு காக்கா இருந்ததாம். அந்த காக்கா கண்ணில் ஒரு வெண்ணெய் துண்டு பட்டது. அந்த வெண்ணெய் துண்டை அது ஒரு மரத்தில் மேல் பத்து ருச்சிக்கதால் அது கூறினது. அப்பம் ஒரு நரி வந்தது. அந்த வெண்ணெயை எப்படியாவது எடுக்கணுமே. காக்கா நரி வந்து காக்கா கிட்டே போகிறான். இப்போ நரி சொல்லிடு, காக்கா நீ நல்லா இருக்கிற இன்னைக்கு பாட்டு பாடினா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் என்று கேட்டான் நரி. சரி சொல்லிட்டு அது ஒரு வாயில இருக்க வெண்ணையை மறந்து பாட தொடங்கியது. வாயை தொடர்ந்து பாடுன காக்கா வெண்ணெய் துண்டு உண்டு விட்டது. நரியிடு வாயில் அந்த வெண்ணெய் துண்டு உண்டு விட்டது. நரி தன் அழகா சாப்பிட்டுட்டு சென்று விட்டது. இந்த கடையில் நம்ம என்ன கத்துக்கணும்னா புத்திசாலியா நினைக்கணும் என்று கூறுவோம்.
1: சூப்பர். நார்மலா வந்து வடையை தான் தூக்கிட்டு போவோம், ஆனா இதுல வந்து வெண்ணெய் தூக்கிட்டு போயிருக்குதா?
0: நான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி சொன்னேன்.
1: வாவ் சூப்பர். நம்ம அக்ஷயன் வந்து பெரிய பையனா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
1: கலெக்டர் ஆகணும்னா இது வந்து நாள் அந்த ஆசை உங்களுக்கு?
0: அந்த வேலையில இருந்து நல்லா பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம்.
1: வாவ் சூப்பர். நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல கலெக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: சரி, நான் வரும்போது சொல்லக்குட்டி ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தீங்களே, என்ன பாட்டு?

0: அன்பு கொடி மக்களை அழைக்கியது.
1: ரொம்ப அழகா சாமி தோப்புல இருக்க ஐயாவை பத்தி சூப்பரா பாடிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரொம்ப அழகா பேசுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
0: நன்றி.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.
3: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள்.

0: வசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜலந்தரில் இந்த யாத்திரை நடைபெறவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் கடந்த 18ஆம் தேதி போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் என்ற பெயரிலான யாத்திரையை பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தொடங்கி வைத்தார். கடந்த 13 நாட்களில் இம்மாநிலத்தின் 117 தொகுதிகளிலும் இந்த யாத்திரை நடைபெற்றது. ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குட்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். அணு ஆயுதங்கள் இல்லாத உலக நாடுகள் மற்றும் அவற்றை முழுமையாக ஒழிப்பதற்கான இலக்கு என்ற உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் ஐநா சபையின் அணு ஆயுதங்களை முற்றிலுமாக அகற்றுவதற்கான சர்வதேச தினம் குறித்த உயர்நிலை குழு கூட்டத்தில் இந்தியாவின் மேற்கு பிராந்தியத்திற்கான வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு சிபி ஜார்ஜ் இதனை வலியுறுத்தினார். இனம் மற்றும் நிற அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிரான இந்தியாவின் தளராத உறுதிப்பாட்டை அவர் அப்போது எடுத்துரைத்தார். தற்போது நடைபெற்று வரும் ஐநா சபை கூட்டத்தில் டர்பன் உறுதிமொழி மற்றும் திட்ட நடவடிக்கையை அமல்படுத்துவது குறித்தும் திரு சிபி ஜார்ஜ் எடுத்துக் கூறினார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தயீப் எர்டோகன் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், ஜம்மு காஷ்மீர் விவகாரம் இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையுடன் தொடர்புடையது. எந்த ஒரு அந்நிய சக்தியும் இதில் உரிமை கொண்டாட முடியாது என்று உறுதிபட கூறினார். நியூயார்க்கில் ஐநா கூட்டத்திற்கு இடையே நடைபெற்ற இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா நாடுகளின் ஆலோசனைக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தெளிவான நிலைப்பாடு வெளியிடப்பட்டதாக அவர் கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடியது என்றும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து அதனை முறியடிக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள கருத்துக்களையும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சுட்டிக்காட்டியுள்ளார். தலைநகர் தில்லியில் இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்ற முகாமில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று தங்களின் பெயர்களை பதிவு செய்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்த தகவல்களையும் வாக்காளர் பதிவுக்கான படிவங்களை பெற்றும் அவர்கள் பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்தின் பகுதி அளவிலான அதிகாரிகள் உதவி செய்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோல வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் வாக்காளர் பட்டியலில் மாணவர்கள் தங்களின் பெயர்களை பதிவு செய்வதற்காக சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன.

புதுதில்லியில் நேற்று 10வது இந்தியா தென்கொரியா பாதுகாப்பு தொழில் மற்றும் தளவாட ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இந்தியா பாதுகாப்பு உற்பத்தி செயலாளர் திரு தினேஷ் மாக்கூர், தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறையின் அமைச்சர் கிம் டோங் ஆகியோர் கூட்டாக தலைமை வகித்தனர். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு தொழில்துறையில் தற்போதுள்ள கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவதுடன் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இரு நாடுகளும் முன்னேற்றமான நிலையை எட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அதுகுறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல் பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமின்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். யூஸ்மார்க் அருகே கோரக் என்ற இடத்தில் இந்த துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாகவும் ராணுவத்தினருடன் காவல்துறை, மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட தீவிரவாதி ஃபவுசி மூசா என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் முக்கிய கமாண்டர் என தெரிய வந்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர். காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். தற்போது அந்நாட்டின் நகர்ப்புற திட்ட அமைச்சராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரி பதவி வகித்து வருகிறார். மொராக்கோவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மன்சூரியின் கட்சி அதிக வாக்குகள் பெற்றதை அடுத்து அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 இப்போட்டி தொடங்குகிறது. 3 மற்றும் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27 நடைபெற்ற 1வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3 சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100 கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும் மகளிர் 4x100 தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார்.

0: 9 ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
1: மேலசூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்றிரவு மணி 7:30 தீபாராதனை. முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோயில் புரட்டாசி மாத கிருத்திகை விழாவில் இன்று காலை மணி 8:30 வழிபாடு, 9:30 சிறப்பு அபிஷேகம், முற்பகல் 11:30 சிறப்பு வழிபாடு, மாலை 6:30 வழிபாடு. மணலி குழிவிளை புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:15 ஜபமாலை, புகழ் மாலை 6:45 திருப்பலி. மேல ஆசாரிப்பழம் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 5:45 ஜபமாலை, புகழ் மாலை 6:30 திருப்பலி. கண்டன் விளை குழந்தை இயேசுவின் புனித தெரேசா ஆலய திருவிழாவில் இன்று மாலை மணி 6:30 திருஜபமாலை, புகழ் மாலை 7:00 திருப்பலி. நாளை காலை 6:30 நவநாள் திருப்பலி. காந்தி ஜெயந்தி தினமான அக்டோபர் 2 அன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சிகளின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையில் காலை 11 மணி அளவில் நடத்திடவும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறைவெண் வரம்பின்படி உறுப்பினர்களின் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்திடவும் தமிழக அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 9 ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட 95 கிராம ஊராட்சிகளிலும் வரும் அக்டோபர் 2 காலை 11 மணி அளவில் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி வளர்ச்சித் திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம் மற்றும் அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளது. மேலும் அரசால் பல்வேறு துறைகளின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்கவும் பொதுமக்களுக்கு தேவையான விவரங்களை அளித்திடவும் அனைத்து துறைகளின் அலுவலர்களும் இக்கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். எனவே பொதுமக்கள் அனைவரும் அந்தந்த பகுதிகளில் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றி அறிந்து பயன்பெற மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட மரநில அளவை திட்டப்பணியில் DGPS கருவிகளை கொண்டு கன்னியாகுமரி கிராமத்தில் நவீன மரநில அளவை பணியானது முடிவுற்று அறிக்கை சார்வு செய்யும் பணியானது கடந்த ஜூலை 6 முதல் செப்டம்பர் 9 வரை நடைபெற்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே கன்னியாகுமரி கிராமத்திற்குட்பட்ட பட்டாதாரர்களில் அறிக்கை கிடைக்கப் பெறாதவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் மரநில அளவை அலுவலகத்தினை தொடர்பு கொண்டு இந்த அறிக்கையினை பெற்றுக்கொள்ள தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த அறிக்கையினை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் இந்த அறிக்கையில் ஏதேனும் பிழை இருப்பின் அதனை பெற்றுக்கொண்ட 30 தினங்களுக்குள் ஆய்வாளர் மரநில அளவை அலுவலகம், மாற்றுத்திறனாளிகள் அலுவலக முதல் மாடி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், நாகர்கோவில் என்ற முகவரியில் மனு செய்ய வேண்டும் என ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை சம்பந்தமாக பேரிடர் நடவடிக்கைகளில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பேரிடர் தடுப்பு, தணிப்பு, எதிர்நோக்கு நிலை, நிவாரணம், ஆராய்ச்சி, புதுமை மற்றும் திறன் வளர்த்தல் போன்ற வகைகளில் இந்திய அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வாயிலாக சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் என்ற வருடாந்திர தேசிய விருது வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. எனவே மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை இனங்களில் சிறப்பாக பங்காற்றிய தனிநபர்கள், நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள், தொண்டு நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்கள் ஆகியோர் கன்னியாகுமரி மாவட்ட இணையதளமான https://kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் அப்ளிகேஷன்ஸ் இன்வைட்டட் ஃபார் சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் என்ற தலைப்பினை கிளிக் செய்து தங்கள் விண்ணப்பங்களை உரிய ஆதார ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம். அல்லது awards.gov.in/home/award library என்ற இணையதளத்தில் நேரடியாக தங்கள் விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் இன்று வரை விண்ணப்பிக்கலாம். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
2: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS Road, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358737358.
1: நேர்களை நமது ஆகாஷ்வாணி

0: நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
4: இன்றைய குறுஞ்செய்தி.
5: ஏய் அறிவு, கம் ஹியர்.
6: எஸ் பாஸ், அழைத்தீர்களா?
5: உனக்கு யார் இப்படி அறிவு என்று பெயர் வைத்தார்கள்?
6: மன்னர் பாஸ் தான் எனக்கு அறிவு என்று பெயர் வைத்தார்.
5: இப்போதெல்லாம் மனிதர்களே ஸ்டைலாக பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். சிட்டி, வசி, இப்படி ஸ்டைலாக ஏதாவது ஒரு பெயரை உனக்கு வைக்க வேண்டியதானே. வர வர இந்த மன்னருக்கு அறிவு குறைந்து கொண்டே வருகிறது.
7: யாருக்கு அறிவு குறைகிறது?
5: ஐயோ, மன்னர் வருகிறார், கேட்டிருப்பாரோ. அது வந்து மன்னா, இப்படி ரோபோவுக்கு அறிவு என்று பெயர் வைத்த மன்னருக்கு என்ன ஒரு அறிவு என்று தங்களை பற்றி பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன்.
7: யாரிடம்?
5: எல்லாம் தங்க செல்ல பிள்ளை ரோபோவிடம் தான் மன்னா. மன்னா, மன்னா,
7: என்ன
5: என்ன திடீரென்று யோசனையில் ஆழ்ந்து விட்டீர்கள்?
7: மந்திரியாரே, இந்த தர்பார் கவலைகளை மறந்து நான் சொந்தமாக ஒரு முறுக்கு விற்கும் ஸ்டார்ட் அப் பிசினஸை தொடங்கலாம் என்று பட்ஜெட் போட்டுக் கொண்டிருந்தேன். பிசினஸில் சாதிக்க எனக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் தேவை. ஏதேனும் ஒரு பெரிய அனுபவம் உள்ள தொழிலதிபரை கலந்தாலோசிக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்யும்.
5: தேவையில்லை மன்னா. நம்மை விட வயதில் மிக சிறிய ஆனால் உலகமே வியந்து பார்க்கும் ஒரு மாஸ் ரோல் மாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மன்னா, தங்கள் செல்ல பிள்ளை ரோபோவிடம் இதற்கான பதில் இருக்கிறது.
7: என்னது அறிவு ரோபோ? பிசினஸ் செய்ய இளைஞர்களுக்கு வழிகாட்டும் அந்த மாஸ் ரோல் மாடல் யார் என்று எனக்கு இப்போதே கூறு.
6: தகவல்களை சேகரித்து விட்டேன் பாஸ். இந்தியாவின் மிகப்பெரிய ரோல் மாடல், AI கிட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுபவர் ராகுல்.
7: யாரது ராகுல்? அவர் எந்த ஊர்? அவரை பற்றிய விளக்கங்களை சொல்றோபோ.
6: அவர் நமது இந்தியாவின் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு அசாத்திய சுட்டி பையன். என்னை மாதிரியே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னை மாதிரியே பேசும் சிந்திக்கும் ஒரு மனித உருவ ரோபோவை வெறும் 12 வயதிலேயே உருவாக்கி உலக சாதனை படைத்தவர். வேறு ஏதேனும் தகவல் வேண்டுமா?
5: போதும் போதும், விட்டால் தகவலை சொல்லி நீயே பெயர் வாங்கி விடுவாய் போல இருக்கிறது. இனி பெயர் வாங்குவதை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
7: என்ன மந்திரியாரே, 12 வயதிலா? நான் அந்த வயதில் தேருவில் கோழி குண்டு விளையாடி கொண்டிருந்தேன். ஆமாம், இப்போது அவருக்கு என்ன வயது?
5: இப்போது அவருக்கு 16 வயது தான் ஆகிறது மன்னா. இந்த சிறு வயதிலேயே சொந்தமாக ஒரு தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்தை, ஸ்டார்ட் அப் பிசினஸை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். அது மட்டுமல்ல, IIT போன்ற பெரிய இடங்களிலும் சர்வதேச மேடைகளிலும் உலக நாடுகளை சேர்ந்த லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு AI குறித்து பயிற்சி அளித்தும் வருகிறார்.
7: என்ன மந்திரியாரே, இந்த சிறு வயதில் இவ்வளவு அறிவா?
5: பார்த்தீர்களா மன்னா, 16 வயதில் அவர் ஒரு நிறுவனத்தின் தலைவர், CEO. ஆனால் மன்னர், நீங்கள் இவ்வளவு வளர்ந்த பின்பும் இன்னும் ஊருக்கு பிசினஸ் யோசனையை கூட தாண்டவில்லையே.
7: போதும் போதும். ஆனாலும் மந்திரியாரே, நீ சொல்வது சரிதான். பெற்றோர்களும் மற்ற குழந்தைகளும் இந்த ராகுலிடம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்?
5: அதைத்தான் இந்த அறிவு ரோபோவும் சொல்ல நினைக்கிறது மன்னா. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வெறும் மதிப்பெண் எடுக்கும் எந்திரமாக மாற்றாமல் இந்த ராகுலை போல புதிய தொழில்நுட்பங்களை நல்வழியில் கற்றுக்கொள்ளவும் அவர்களின் தனித்திறமைகளை வளர்க்கவும் சுதந்திரம் கொடுக்க வேண்டும். வெறும் மனப்பாட கல்வி என்பது பயன்படாது மன்னா. சுய அறிவும் தெளிவுமே முக்கியம் என்பதை இந்த சிறுவன் நிரூபித்திருக்கிறான்.
7: மிக அற்புதம் மந்திரியாரே. இந்த அறிவு ரோபோவும் நீரும் சேர்ந்து என் கண்களை திறந்து விட்டீர்கள்.
5: நம் குழந்தைகளை மதிப்பெண்களை தாண்டி அவர்களது திறமைகளையும் மதிக்க வேண்டும். நமது இந்திய குழந்தைகளை உலக அரங்கில் சாதனையாளர்களாக மாற்ற வேண்டும் மன்னா.
7: கண்டிப்பாக மாற்றுவோம் மந்திரியாரே. ராகுலை பற்றி பேசியதில் எனக்கு இருந்த முறுக்கு பிசினஸ் ஆசை போய்விட்டது. நான் என்ன செய்கிறேன், உமக்கு ஒரு பிசினஸ் தொடங்க பணம் தருகிறேன்.
5: என்ன, நிஜமாகவா மன்னா? மிக நன்றி. அது என்ன பிசினஸ்?
7: வேறொன்றுமில்லை மந்திரியாரே, நான் கூறினேனே அதே முறுக்கு பிசினஸ் தான். முதலீடு என்னுடையது, உழைப்பு உம்முடையது.
5: எனக்கு வேலை வந்து விட்டது.
7: இல்லை இல்லை இல்லை இல்லை, இந்த பிசினஸில் உமக்கு வேலையே இல்லை. இந்த அறிவு ரோபோவை வைத்து

0: முறுக்கு மாவு பிசையலாம்.
1: ஓஹோ, அப்படியா? அப்படியே செய்து விடுவோம் அண்ணா.
2: அப்படியே இந்த ரோபோவை வைத்து நமது வீட்டு வேலைகளின் சைடில் வாங்கி விட வேண்டியதுதான். இன்றைய குறுஞ்செய்தி.

நேரம் 7:36. வாழ்வின் வழிகாட்டி போல என்றென்றுமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. பெரியவர்கள் சொல்வதை கேளுங்கள், ஏனெனில் அவர்கள் எப்போதுமே சரியாகத்தான் இருப்பார்கள் என்பதற்காக அல்ல, மாறாக அவர்கள் தவறு செய்த அனுபவம் அதிகம் உள்ளவர்கள் என்பதால். ஆமாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர், அதுவாது அனுபவமே சிறந்த ஆசான். அனுபவம் அப்படிங்கிற ஒண்ணு கற்றுத்தரதை வந்து வேற எதாலுமே முடியாது இல்லையா. படித்த சில விஷயங்கள் கூட வாழ்க்கையில் நேரில் சந்திக்கும் போதுதான் தெளிவு கிடைக்கிறது. காலம், இடம் மற்றும் சூழலை அறிந்து நாம் செய்யும் செயல்களில் கிடைக்கும் வெற்றியோ தோல்வியோ நமக்கு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு செயலை செய்யும் முன் அதில் நமக்கு வெற்றி கிடைக்குமா என்று யோசிப்பதை விட அது நமக்கு வெற்றிக்கான சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்று யோசித்தால் தோல்வி பயமே இருக்காது. அதோடு சிறந்த பாடத்தையும் கற்றுக்கொண்டு வெற்றி கனியை சுவைக்கலாம். மாதிரி எப்பவுமே ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க, அனுபவமே சிறந்த ஆசான். அனுபவம் கற்றுக் கொடுப்பதை வேறு ஏதாலும் கற்றுக் கொடுக்க முடியாது. எப்போதும் அனுபவத்தோடு புதிய விஷயங்களையும் கற்றுக்கொள்ளுங்கள், முன்னோக்கி செல்லுங்கள். வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகின்றது தென்குமரி தேனலை. இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சியில நேர்களே, உங்களுக்காக சூப்பரான திரைப்பட பாடல்கள், முக்கியமா பொது அறிவு கேள்வி பதில், கூடவே தேதியும் செய்தியும் என பல தகவல்கள் காத்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல அனிருத் இசையமைத்து பாடிய ஜவான் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் விவேக்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமர்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதர், நாகர்கோவில், 9842111394.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலர் என அறியப்படுபவர் யார்? இந்த கேள்விக்கான பதில ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.
6: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை,
7: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
6: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
7: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
5: நேர்களை ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் சரியாக 7:44 குமரி பண்பலை 101 இது தென்குமரி தேனலை. மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலர் என அறியப்படுபவர் யார்? இதற்கான சரியான பதில் புனித ஜெரோம் அவர்கள். செப்டம்பர் மாதம் 30 சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம், அதாவது இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே அப்படின்னு சொல்லுவோம். ஐக்கிய நாடுகள் சபையினால 2017 தான் இந்த ஒரு தினம் வந்து நிறுவப்பட்டிருக்கு. நாடுகளுக்கு இடையே பாலமாக விளங்கும் மொழிபெயர்ப்பாளர்கள், மொழி வல்லுநர்களின் சேவையை வந்து இந்த ஒரு தினம் வந்து அங்கீகரிக்குது. சரி, எதற்காக இந்த செப்டம்பர் மாதம் 30 தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதம் 30 தான் புனித ஜெரோம் அவர்களின் நினைவு தினம். இவர் வேதாகமத்தின் பெரும்பகுதியை அதன் அசல் கையெழுத்து பிரதிகளிலிருந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்த பணியில் புகழ்பெற்றவர். அதனாலதான்

0: நினைவு கூறுற வகையில செப்டம்பர் 30 தேதி வந்து சர்வதேச மொழிபெயர்ப்பு தினமா அனுசரிக்கப்படுது. நேர்களுக்காக இன்றைய பொதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலர் என அறியப்படுபவர் யார்? இதற்கான சரியான பதில் புனித ஜெரோம் அவர்கள். இவர்களுடைய நினைவு நாளான இன்றுதான் சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். தென்குமரி தேனலையில் இனி கேட்கலாம்
1: தேதியும் செய்தியும்.
2: இன்று செப்டம்பர் மாதம் 30 தேதி.
1: சர்வதேச மொழிபெயர்ப்பாளர் தினம் இன்று.
2: உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த பேச்சுவார்த்தைக்கு வழிவகை செய்து வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்ற பணிகளில் மொழி வல்லுநர்களாக பணியாற்றுகின்ற மொழிபெயர்ப்பாளர்களின் பங்களிப்பை பாராட்ட இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் நேரடி சீடரும் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் சகோதரரும் துறவியுமான சுவாமி அகண்டானந்தர் அவர்கள் 1864 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
2: மும்பை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியும் வெளிநாடுகளின் தூதரும் மத்திய அரசின் கல்வி அமைச்சருமான M.C. சாக்லா அவர்கள் 1900 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: நம் நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மத சண்டையால் எந்தவிதமான பிளவும் ஏற்படக்கூடாது என விரும்பிய இவர் காஷ்மீர் இந்தியாவிற்கே சொந்தம் என்றும் இச்சிக்கலில் ஐநா சபை குறுக்கிடக்கூடாது என்றும் ஐக்கிய நாடுகள் அவையில் பேசியுள்ளார்.
2: தமது சமூக திரைப்படங்களுக்காக புகழ்பெற்ற ஹிந்தி திரைப்பட இயக்குநர் ரிஷிகேஷ் முகர்ஜி அவர்கள் 1922 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: இந்திய திரைப்பட தணிக்கைக் குழுவின் தலைவராகவும் தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழகத்தின் தலைவராகவும் விளங்கிய இவருக்கு இந்திய அரசு தாதா சாஹேப் பால்கே விருது, பத்ம விபூஷன் விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது.
2: ஓய்வு பெற்ற ஸ்விஸ் டென்னிஸ் வீராங்கனை மார்டினா ஹிங்கிஸ் அவர்கள் 1980 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீராங்கனையாக 209 வாரங்கள் இருந்து வந்த இவர் 5 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தினை பெற்றுள்ளார்.
2: தாமஸ் ஆல்வா எடிசனின் முதலாவது வணிக நீர்மின் உற்பத்தி நிலையம் ஐக்கிய அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் 1882 ஆண்டு இதே நாளில் அமைக்கப்பட்டது.
1: 1954 ஆண்டு இதே நாளில் அமெரிக்கா நாட்டிலஸ் என்ற உலகின் முதலாவது அணுக்கரு ஆற்றல் நீர்மூழ்கி கப்பலை சேவைக்கு விட்டது.
2: 1995 ஆண்டு இதே நாளில் கரூர் திருச்சி மாவட்டத்திலிருந்து தனியாக பிரிந்து தனி மாவட்டமாக உருவானது.
1: இரண்டாயிரத்து 2003 ஆண்டு இதே நாளில் தமிழ் விக்கிபீடியா துவங்கப்பட்டது.
2: இந்திய சதுரங்க வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் மெக்சிகோவில் 2007 ஆண்டு இதே நாளில் இடம்பெற்ற உலக சதுரங்க போட்டிகளில் வெற்றி பெற்று புதிய உலக சாதனையாளர் ஆனார்.
1: தமிழறிஞர், கவிஞர், சமய அறிஞர், எழுத்தாளர், சமூக சீர்திருத்தவாதி, காந்தியவாதி என பன்முகங்களை கொண்ட ராய சொக்கலிங்கம் அவர்கள் 1974 ஆண்டு இதே நாளில் காலமானார்.
2: நிலநடுக்கத்தை உணர்வதற்கு உலகம் முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்படும் ரிக்டர் அளவீடு என்ற அலகினை கண்டறிந்தவரான சார்லஸ் பிரான்சிஸ் ரிக்டர் அவர்கள் 1985 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: விடுதலை, சங்கர் குரு, அண்ணாநகர், முதல் தெரு போன்ற பல பிரபல திரைப்படங்களுக்கு இசையமைத்த தமிழ் திரைப்பட இசையமைப்பாளரும் பாடகரும் நடிகருமான சந்திரபோஸ் அவர்கள் 2010 ஆண்டு இதே நாளில் காலமானார்.
3: தேதியும் செய்தியும்

0: நேற்றைய நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் 7:51. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. நிகழ்ச்சியில் இனி வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விபரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், கத்தரிக்காய் சாதா ரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 50 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 50 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 90 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனைக்கிழங்கு 60 ரூபாய், பல்லாரி கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 90 ரூபாய், பூசணி 15 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 40 ரூபாய், புடலை 50 ரூபாய், பீன்ஸ் 150 ரூபாய், சௌச்சௌ 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 110 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 58 ரூபாய், எலுமிச்சை 160 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 58 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 56 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 90 ரூபாய், பால் சேம்பு 100 ரூபாய், வழுதலங்காய் 65 ரூபாய், கோவைக்காய் 65 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 200 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 55 ரூபாய். இனி பழங்களின் விலை விபரம். நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றுக்கு 55 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய். காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விபரம் அறிந்தோம். இனி நெல் விலை விபரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 2600 ரூபாய். உள்ளூர் சந்தையில் அம்பை 16 நெல் ரகத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1900 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விபரம். இன்று காலை நிலவரப்படி பேச்சுப்பாறை அணை 20.75 அடி, பெருஞ்சாணி அணை 42.25 அடி, சிற்றாறு 1 4.56 அடி, சிற்றாறு 2 4.65 அடி, பொய்கை அணை 14.90 அடி, மாம்பழத்துறையாறு அணை 33.79 அடி. அணைகளின் நீர்மட்ட விவரம் அறிந்தோம்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமாக், எம்ஃபாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் மணி 11:02 ஆற்றூர் NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
6: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை

0: இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: ஏற்படுத்துகின்றோம் நேர்களை. இன்று காலை 8 மணிக்கு பன்னாட்டு மொழிபெயர்ப்பு தினம் சிறப்புரை இடம்பெறும்.
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
3: வைபப்படு.

0: நிறைவு பெறுகிறது இன்றைய தென்குமரி தேனலை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி
2: ஆகாஷ்வாணி சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள்.
3: சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே என்பது உலகம் முழுவதும் மொழிபெயர்ப்பாளர்கள், உரைபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழித்துறை சார்ந்த நிபுணர்களின் பங்களிப்பை கௌரவிக்கும் முக்கியமான சர்வதேச நாளாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 30 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா? மொழிகளுக்கு இடையேயான தடைகளை தகர்த்து உலக நாடுகளையும் கலாச்சாரங்களையும் இணைக்கும் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழி வல்லுநர்களின் சிறப்பான பணி

பாராட்டுவதற்காக இந்நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒரு மொழியில் உள்ள கருத்து, தகவல், அறிவு, இலக்கியம் அல்லது ஆவணத்தை மற்றொரு மொழியில் அதன் பொருள், நோக்கம் மற்றும் உணர்வை இயன்றவரை துல்லியமாக பாதுகாத்து வழங்குவது மொழிபெயர்ப்பு எனப்படுகிறது. இந்த பணியை மேற்கொள்ளும் மொழிபெயர்ப்பாளர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காகவே சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் அனுசரிக்கப்படுகிறது. விவிலியத்தை முதன் முதலில், விவிலியம் என்பது பைபிள், இந்த விவிலியத்தை முதன் முதலில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்த புனித ஜெரோம் அவர்களின் நினைவு நாளான செப்டம்பர் 30 தேதியே இந்நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவர் மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். இதன் அமைப்பு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, அதை பற்றி அறிவோமா? பன்னாட்டு மொழிபெயர்ப்பாளர்களின் கூட்டமைப்பு 1991 உலகளாவிய ரீதியில் மொழிபெயர்ப்பு துறையின் ஒற்றுமையை காட்ட இந்நாளை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது. ஐநா சபையின் அங்கீகாரம், உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் மொழிபெயர்ப்பாளர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் 2017 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இந்நாளை பன்னாட்டு நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மொழிபெயர்ப்பின் முக்கியத்துவம் என்ன? முதலில் நாடுகளை இணைத்தல். உலக நாடுகளுக்கு இடையே தூதரக பேச்சுவார்த்தைகள், சர்வதேச வணிகம் மற்றும் ஒப்பந்தங்கள் சுமூகமாக நடக்க மொழிபெயர்ப்பு மிகவும் அவசியமாகும். அமைதி மற்றும் ஒத்துழைப்பு, சர்வதேச அளவில் தவறான புரிதல்களை தவிர்த்து உலக அமைதியையும் பாதுகாப்பையும் பலப்படுத்த இது உதவுகிறது. அறிவு பகிர்வு, இதை பற்றி கூறும்பொழுது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம் மற்றும் இலக்கியங்கள் ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு சென்று உலக மக்கள் அனைவரையும் சென்றடைய மொழிபெயர்ப்பாளர்களே பாலமாக இருக்கிறார்கள். இந்நாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? கருத்தரங்குகள் மற்றும் கூட்டங்கள், மொழிபெயர்ப்பு துறையில் உள்ள சவால்கள், புதிய AI போன்ற தொழில்நுட்பங்கள் மற்றும் மொழி உரிமைகள் குறித்து உலகளாவிய அளவில் விவாதங்கள் மற்றும் வெபினார்கள் நடத்தப்படுகின்றன. விருதுகள், சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழி வல்லுநர்களுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் வழங்கப்படுகின்றன. விழிப்புணர்வு, உலகளாவிய பன்முகத்தன்மை மற்றும் மொழியியல் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் மொழிபெயர்ப்பின் பங்கை மக்களுக்கு புரிய வைக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. சுருக்கமாக கூறினால், உலகத்தை ஒரே குடும்பமாக இணைப்பதில் மறைமுகமாக உழைக்கும் மொழிபெயர்ப்பு துறையினரின் உன்னத பணியை கொண்டாடும் ஒரு முக்கிய நாளாகும். 1953 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால் நிறுவப்பட்ட இந்த சிறப்பு தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தமிழகத்தின் பங்கு என்ன? தமிழ்நாட்டில் மொழிபெயர்ப்புக்கென்று அரசு சார்பில் சில தனிப்பட்ட துறைகள் இயங்குவது அறியப்படுகிறது. பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்புக்கென்று தனித்துறை உள்ளது. 1980 தமிழ்நாடு பாடநூல் கழகம் பல நூல்களை தமிழ் வழி பாடத்திட்டத்திற்கென்று மொழிபெயர்த்து வெளியிட்டன. அவற்றுள் பல நேரடி மொழிபெயர்ப்பு நூல்களாகும். பல மொழிபெயர்ப்பு நூல்கள் வழக்கமான பாடத்திட்ட நூல்களாக இருப்பினும் சில நூல்கள் பயன்பாடற்று குப்பைகளாயின. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் இலவசமாக அளிக்கப்பட்டன. 1990 சில இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல்களை தமிழக அரசு வெளியிட்டது. அதில் கலீல் ஜிப்ரான் எழுதிய தீர்க்க தரிசி, ஆலிவர் கோர்ட்ஸ்மித் எழுதிய வேக்ஃபீல்ட் பாதிரியார் போன்ற சில ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்கள் குறிப்பிடத்தக்கது. நம் புதுவையில் வாழ்ந்து மறைந்த பன்முக எழுத்தாளர், இருமொழி புலவர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற பேராசிரியர் லெனின் தங்கப்பா பல நூல்களை எழுதியதோடு மட்டுமல்லாமல் பற்பல நூல்களை மொழிபெயர்த்தும் உள்ளார். பேராசிரியர் பாவலர் லெனின் தங்கப்பா மலைநாட்டு மலர்கள் என்ற கவிதை நூல் ருஷ்ய நாட்டின் அவார் மொழியில்
ரசூல் சம்சுதாவ் என்ற பாவலர் எழுதிய நூலின் தமிழ் வடிவமாகும். தங்கப்பா அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்

நடித்தார். தாகூரின் பேரட் ஷைனிங் என்ற ஆங்கில கவிதை நாடகம் பேராசிரியர் தங்கப்பா தமிழில் மொழிபெயர்த்து தொகுத்து வெளியிட்ட நூலாகும். மண்ணின் கனிகள் என்ற கட்டுரை நூல் ஆந்திரே ரிட் என்ற பிரான்ஸ் எழுத்தாளரின் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த எர்த் என்ற ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். இவை தவிர எண்ணற்ற நூல்களை மொழிபெயர்த்தும் படைத்தும் உள்ளார். மொழிபெயர்ப்பு என்பது வெறும் வார்த்தைகளை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றுவது மட்டுமல்ல, அது மொழிகளுக்கு இடையே பாலமாக செயல்படுகிறது. பல்வேறு கலாச்சாரங்களை இணைக்கிறது, அறிவையும் தகவலையும் பரப்புகிறது, நாடுகளுக்கு இடையேயான தொடர்பை மேம்படுத்துகிறது, இலக்கிய படைப்புகளை உலகளாவிய வாசகரிடம் கொண்டு செல்கிறது. அறிவியல், சட்டம், மருத்துவம், கல்வி மற்றும் வணிகத் துறைகளில் முக்கிய பங்காற்றுகிறது எனலாம். கலாச்சார பரிமாற்றம் ஒரு நாட்டின் இலக்கியம், வரலாறு, பழக்க வழக்கம், தத்துவம் மற்றும் கலை மற்றொரு நாட்டினரால் அறியப்படுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது. தமிழ் இலக்கிய படைப்புகள் ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் போது உலகின் பல பகுதிகளில் உள்ள வாசகர்களை சென்று அடைகின்றன. சர்வதேச உறவுகள் பல்வேறு மொழிகளை பேசும் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தும் போது மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு மிகவும் அவசியம். தவறான மொழிபெயர்ப்பு சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தக்கூடும். எனவே துல்லியமான பொறுப்பான மொழிபெயர்ப்பு சர்வதேச உறவுகளில் மிக முக்கியமானது. மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு வேறுபாடு, இந்த இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்றாலும் அவை ஒரே பொருள் உடையன அல்ல. மொழிபெயர்ப்பு பொதுவாக எழுத்து வடிவில் உள்ள தகவலை ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மாற்றுவது. உதாரணம், புத்தகங்கள், கட்டுரைகள், அரசாங்க ஆவணங்கள், இணையதள உள்ளடக்கங்கள், திரைப்பட வசன வரிகள். உரைபெயர்ப்பு என்பது ஒருவர் பேசும் கருத்தை வாய்மொழியாக மற்றொரு மொழியில் உடனடியாக குறிப்பிட்ட இடைவெளியில் வழங்குவது. உதாரணமாக, சர்வதேச மாநாடுகள், நீதிமன்றங்கள், அரசியல் சந்திப்புகள், மருத்துவ ஆலோசனைகள், தூதரக சந்திப்புகள் என்று கூறலாம். மொழிபெயர்ப்பாளர் பெரும்பாலும் எழுத்து மொழியுடனும் உரைபெயர்ப்பாளர் பேச்சு மொழியுடனும் பணிபுரிகிறார். ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கு பொது அறிவு மட்டும் போதாது, வேற என்ன தேவை? மூல மொழியில் சிறந்த அறிவு, இலக்கிய மொழியில் சிறந்த புலமை, இலக்கண அறிவு, சொல் வளம், கலாச்சார புரிதல், ஆராய்ச்சி திறன், துறைசார் அறிவு, கருத்தை புரிந்து கொள்ளும் திறன், நேர மேலாண்மை, தொழில்நுட்ப அறிவு, இரகசியத்தன்மையை பாதுகாக்கும் பொறுப்பு. முக்கியமாக வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பை விட கருத்தை சரியாக வெளிப்படுத்துவது பல இடங்களில் முக்கியமாகும். மொழிபெயர்ப்பு இருவழி அறிவு பரிமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நவீன காலத்தில் மொழிபெயர்ப்பு எப்படி உள்ளது? இன்றைய டிஜிட்டல் உலகில் மொழிபெயர்ப்பின் தேவை முன்பை விட அதிகரித்துள்ளது. இணையதளங்கள், மொபைல் செயலிகள், சமூக ஊடகங்கள், மின்னணு புத்தகங்கள், ஆன்லைன் கல்வி, திரைப்படங்கள் மற்றும் தொடர்கள், மென்பொருள், சர்வதேச வணிகம் போன்ற துறைகளில் மொழிபெயர்ப்பு பயன்படுத்தப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவும் மொழிபெயர்ப்பும். இன்றைய காலத்தில் செயற்கை நுண்ணறிவு அதாவது AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மற்றும் இயந்திர மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பங்கள் மொழிபெயர்ப்பு துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இயந்திர மொழிபெயர்ப்பு மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய பணிகளை எளிதாக்குகிறது. ஆனால் மனித மொழிபெயர்ப்பாளரின் பங்கு மிகவும் முக்கியமானது. காரணம், மொழியில் நகைச்சுவை, பண்பாட்டு குறிப்புகள், சொல் விளையாட்டு, உணர்ச்சி, சூழல், மறைபொருள், இலக்கிய நயம் போன்றவற்றை எப்போதும் துல்லியமாக புரிந்து கொள்வது இயந்திரங்களுக்கு சவாலாக இருக்கலாம். எனவே எதிர்காலத்தில் மனித நிபுணத்துவம் பிளஸ் AI அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பம் இணைந்து செயல்படும் அணுகுமுறை முக்கியத்துவம் பெறும். சர்வதேச மொழிபெயர்ப்பு நாளை முன்னிட்டு பல்வேறு அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பொதுவாக என்ன செய்கின்றன தெரியுமா? கருத்தரங்குகள், மொழிபெயர்ப்பு பயிலரங்குகள், சொற்பொழிவுகள், கட்டுரை போட்டிகள், மொழிபெயர்ப்பு போட்டிகள், புத்தக வெளியீடுகள், இலக்கிய

0: விவாதங்கள், மொழிபெயர்ப்பாளர் சந்திப்புகள், விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடத்துகின்றன. மொழிகள் மக்களை பிரிக்கலாம், ஆனால் மொழிபெயர்ப்பு அந்த இடைவெளியை இணைக்கிறது எனலாம். சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் என்பது மொழிபெயர்ப்பாளர்களை கௌரவிக்கும் ஒரு நாள் மட்டுமல்ல, உலகின் மொழிப்பன்மை தன்மையையும் கலாச்சார பரிமாற்றத்தையும் சர்வதேச புரிந்துணர்வையும் கொண்டாடும் ஒரு சிறந்த நாளாகும். மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகின் பல பகுதிகளில் உருவாகும் அறிவு, இலக்கியம் மற்றும் சிந்தனைகள் ஒன்றுக்கொன்று சென்று அடைவது மிகவும் கடினமானதாக இருக்கும். எனவே மொழிபெயர்ப்பு மொழிகளை இணைக்கும் பாலம், மனிதர்களை இணைக்கும் சக்தி என்றே கூறலாம்.
1: இதுவரை சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:12.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமாக், எம்ஃபாக்,
1: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
0: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் நம்ம டிஜி மார்ட்டின் மெகா மந்தன் இஎம்ஐ மேலா. முன்பணமே இல்லாம உங்க மனசுக்கு பிடிச்ச எல்இடி டிவி, ஏசி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிச்சன் அப்ளையன்சஸ் எங்கேயுமே இல்லாத குறைந்த விலையில் வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 25 முதல் 30 வரை மட்டுமே. டிஜி மார்ட்
1: ஸ்டேடியம் எதிரில், நாகர்கோயில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
2: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
3: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
2: சவாலே சமாளி. எங்க, எப்படி, எப்போ வரும்? இப்ப வருமா?
3: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. இப்போது கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
5: ராமகிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அப்போது ஒரு ஓவியர் இருந்தாராம். அவருக்கு ஒரு ஆசை, ராமகிருஷ்ணர் படத்தை வரையணும், அதை அவர்கிட்டயே கொண்டுட்டு போய் காட்டி அபிப்பிராயம் கேட்கணும். இதுதான் அந்த ஓவியரின் ஆசை. உடனே ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி முடித்தார், அதை எடுத்துக்கிட்டு போனார். இவர் போன சமயம் அங்கே ராமகிருஷ்ணர் சீடர்களோடு உட்கார்ந்துருக்கிறார், விவேகானந்தர் அங்கே இருக்கிறார். இந்த ஓவியர் கொண்டுக்கிட்டு போய் தான் வரைந்த ஓவியத்தை அவர்கிட்ட காட்டினார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஓவியத்தை ராமகிருஷ்ணர்கிட்டயே காட்டுறார். ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த படத்தை பார்த்தார், உடனே அது காலை தொட்டார். குருதேவருடைய இந்த செயல் சீடர்களுக்கு ரொம்ப வியப்பை உண்டு பண்ணிச்சு. சில பேர் மனசுக்குள்ளேயே ரொம்ப குழம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இப்படி பண்ணுறாரு.

0: என்ன இது? இது அவரோட படம், அவரே அவரோட படத்தின் காலை தொடுறார் அப்படின்னு யோசித்தாங்க. சில பேர் ஒன்றும் புரியாமல் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல சீடர்கள் மட்டும் இல்லை, சீடர் அல்லாத பல பேர் இருந்தாங்க. தன்னுடைய காலை தானே தொடர இவருடைய செயல் பற்றி என்ன நினைக்கிறது அப்படின்னு அவங்களும் குழம்பி போய் நிற்கிறாங்க. அந்த படத்தை வரைஞ்சி அவர்கிட்ட காட்டின அந்த ஓவியருக்கும் அதிர்ச்சி. இருந்தாலும் அவர் சீடர் கிடையாது, அதனால் கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு கேட்டார், என்னங்க இது? என்னால் என்னுடைய கண்களையே நம்ப முடியல. இது உங்கள் சொந்த உருவப்படம், நீங்கள் உங்கள் சொந்த கால்களையே தொடுறீங்க, இது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குதே அப்படின்னார். ராமகிருஷ்ணரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுதான். அவர் சொன்னாராம், இது என்னோட படம்ங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இது என்னோட படம்ங்கிறதுனால நான் இதோட காலை தொடலை. நீ என்னுடைய சமாதி நிலையை இந்த படத்தில் படம் பிடிச்சி காட்டியிருக்கிற, அதனால் அதோட காலை தொடுறேன். சமாதி நிலையில் யார் இருந்தாலும், அது என்னுடைய படமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாருடைய படமாக இருந்தாலும் சரி, படம் யாருதுங்கிறது முக்கியமில்லை. இதில் எது முக்கியம்னா அது தன்னை உணர்ந்த ஒரு உணர்நிலையின் படம். அப்படி இருக்கிறப்போ அதோட காலை நான் தொடணும். அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஏன் சங்கடப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னாராம். இப்போ தான் அங்கேருந்து சீடர்களுக்கும் மற்றவங்களுக்கும் விவரம் புரிஞ்சுதான். இதுக்கு முன்னாடி யாரும் செய்யாததை இவர் செஞ்சுருக்கிறார், ஆனால் அவருடைய காரணம் ரொம்ப நியாயமானது அப்படிங்கிறத உணர்ந்தாங்களாம். இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் சமாதி நிலை, அதாவது தன்னை உணர்ந்த நிலை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சமாதி நிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு அம்மா டாக்டர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், டாக்டர் என் வீட்டுக்காரருக்கு உடம்பில் ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன், நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் காதில் விழாத மாதிரி உட்காந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், அம்மா அது உடம்பு கோளாறு இல்லை, அது ஒரு பெரிய திறமை அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:35.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: குட் மார்னிங் நேயர்களே,
4: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
5: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை இறைஞ்சி. இறைஞ்சி அப்படின்னா பணிந்து வணங்கி அப்படின்னு அர்த்தம்.
4: தன்னை தாழ்ந்து வணங்கி நிற்பவர்களுக்கு இறைவன் அருள் புரிவான் அப்படிங்கறத இறைஞ்சி நிற்பாருக்கு அருள் செய்வான் இறைவன் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
5: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
4: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை ஆகுரி, AUGURY. ஆகுரி அப்படின்னா சகுனம், முன்னறிவிப்பு, அறிகுறி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கலாம். இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இதோ,
5: கருமேகங்கள் மழை வரப்போவதற்கு காட்டும் ஒரு அறிகுறி. இதை எப்படி நாம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, தி டார்க் கிளவுட்ஸ் ஆர் அன் ஆகுரி ஆஃப் ரெயின் அப்படின்னு சொல்லலாம்.
4: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
5: நம்ம தோட்டத்துல விதவிதமான பூக்களை பார்ப்போம். ஒவ்வொரு பூக்களுக்குமே ஒவ்வொரு மனம் இருக்கும். அது எப்படி? ஒவ்வொரு பூக்களுக்கும் வித்தியாச வித்தியாசமான மனம் இருக்கு. ஏன் எல்லா பூக்களுக்குமே ஒரே மாதிரியான வாசனைகள் இல்ல அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
4: பூக்களுக்கு இப்படி தனித்துவமான மனம் இருப்பதற்கான காரணம் அதுல இருக்கக்கூடிய ஆவியாகும் கரிம சேர்மங்கள், அதாவது ஓலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். பூக்கள் வந்து தங்களுக்குள்ள பலவிதமான எசென்சியல் ஆயில்ஸ் உருவாக்குது. இந்த எண்ணெய்கள்ல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் குறைந்த வெப்பநிலை காத்துல எளிதா ஆவியாக கூடியவை. இது காத்துல கலந்து நம்ம மூக்குக்கு வந்து சேரும் போது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நுகர்ச்சி நரம்புகள் அதை உணர்ந்து பிரத்யேகமானத்தை கண்டறிகிறது.
5: ஒவ்வொரு பூவும் வெவ்வேறு வகையான விஓசிகளை கொண்டிருக்கும். உதாரணமா ரோஜா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனிமையான மென்மையான மனத்தோட இருக்கும். மல்லிகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக நறுமணம் இனிப்பு மனத்தை கொண்டிருக்கும். அதே

0: அதே மாதிரி பூவினுடைய இதழ்கள் மற்றும் பிற திசுகளில் இருக்கக்கூடிய சிறப்பு செல்கள் பல்வேறு மனமூட்டும் மூலக்கூறுகளை உருவாக்குது. உதாரணமா
1: டெர்பைன்ஸ், எஸ்டர்ஸ், ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ், ஃபினைல் ப்ரோபனாய்ட்ஸ் மாதிரியான பல வேதிப்பொருட்கள் இந்த மனங்களை உருவாக்குது. ஒரு பூவில ஒரே ஒரு மாலிக்யூல் மட்டும் மனத்தை கொடுக்கறது இல்ல, பல மாலிக்யூல்ஸ் ஒரு குறிப்பிட்ட கலவையா இருக்கிறது தான் அந்த பூவினுடைய அந்த ஸ்பெஷல் சிக்னேச்சர் ஸ்மெல்ல உருவாக்குது.
0: ஏன் பூக்களுக்கு வாசம் இருக்கு அப்படிங்கறதுதான் ஒரு சுவாரஸ்யமான அடுத்த கேள்வி. பூவினுடைய மனம் நமக்காக உருவாக்கப்பட்டது கிடையாதுங்க, அது பெரும்பாலும் தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள், அந்த பூச்சிகள் போன்ற மகரந்த சேர்க்கை செய்யும் உயிரினங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு இயற்கையான அழைப்பு தான் இந்த பூவினுடைய மனம். அதனாலதான் சில பூக்கள் பகல்ல அதிகமான மனம் வீசும், சில பூக்கள் இரவில் அதிகமா மனம் வீசும். இரவில் செயல்படக்கூடிய பாலினேட்டஸ் இது ஈர்க்க உதவுது.
1: இதுல இருக்கிற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரே வகையான பூவா இருந்தா கூட அதனுடைய மனம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. வெப்பநிலை, ஈரப்பதம், பூவினுடைய வயது, பகலா இரவா, மண்ணினுடைய தன்மை, இது போன்ற பல ரீசன்களால மனத்தினுடைய அளவும் தன்மையும் மாறி மாறி தான் இருக்கும். சோ பூவின் நிறம் நம்ம கண்களுக்கு விருந்து, அதனுடைய மனம் நம்ம மூக்கிற்கு விருந்து, ஆனா இந்த மனத்தின் பின்னால் இருக்கக்கூடியது இயற்கையின் வேதியியல் விருந்து.
0: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

நாடின் வழிகாட்டி போல என்றுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் 8:38. குமரி பண்பலை 101 கேட்கலாம் கே எக்ஸ்பிரஸ்.

நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மறுபகல் மணி 11:02 ஆற்றூர் NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. நேரம் 8:44 குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது KK எக்ஸ்பிரஸ்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியல் அமைப்பு விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவைக்கு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்துக்கு காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக குறைந்துள்ளது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. மொரோக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாநிலத்தின் 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யும்

0: ஆடப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை மகளிர் காம்பவுண்ட் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. தங்கம் வென்றுள்ள இந்திய மகளிருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் என்பது நாம் பயன்படுத்த காத்திருக்கும் ஒரு புதையல். அதை சரியான வழியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறது குமரி பண்பலை 101. நேரம் காலை 9:03. காலை நேரத்தில் எல்லாருமே அவசரமாக அவங்கவுங்க பயணத்துக்கு ரெடி ஆகிட்டே இருப்பீங்க. ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பீங்க. கிளம்புற இந்த அவசரத்தில் ரெண்டு விஷயங்களை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பைக்கில் டிராவல் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்களும் ஹெல்மெட் போடுங்க. உங்களோட பின்னாடி வர்றவங்களுக்கும் ஹெல்மெட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதே இது ரெண்டாவது, கேரில் டிராவல் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சீட் பெல்ட் போட மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா நம்முடைய இலக்கை விட முக்கியமானது நாம் பாதுகாப்பாக அந்த இலக்கை நோக்கி டிராவல் பண்ணுறது தான். ஸோ பாதுகாப்பாக மனசில் வச்சுட்டு உங்களுடைய டிராவலை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களோட சேர்ந்து நம்ம குமரி பண்பலையும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நேரம் காலை 9:04 ஆகியாச்சு. உங்கள் விருப்பமான பாடல்களோடு, உங்கள் அன்பான அழைப்புகளோடும் உங்கள் காலை நேரத்தை இன்னும் அழகாக்க வருவது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு, 2602240 என்ற எண்ணிற்கோ, 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய இன்னைக்கான முதல் நேயர் யாரு, என்ன சொல்ல போறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், சோமேர்மடத்திலிருந்து குமார் பேசுறேன்.
3: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கும் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: படம் உதயம், பாடல்களோ ஆசைகள் தீராகும் அந்த பாடல்.
3: கண்டிப்பா சார், உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்களுக்காகவும் இதோ. நன்றி.
4: நன்றிமா.

0: La la la la la la.
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வசந்தன்கோ வழங்கும் வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் காலை 9:10 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில். இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடலை விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். குமரி பண்பலை 101 அன்பான நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் சொல்வது முள்ளங்கனாவளை ஜான் டைட்டஸ்.
2: வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: என்றென்றும் காதல் படத்துல இருந்து. கண்களா மின்னலா ஊந்தலா ஊஞ்சலா இந்த சந்தேகம் நீ வந்ததால. அந்த பாடல்.
2: சூப்பர் சார், ரொம்ப அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. பாடல நீங்களும் உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். நன்றி சார்.
3: நன்றி.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800
4: 1-1-0-9-7.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: ஆகாஷ் குமாரி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 ஆற்றூர் NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் காலை 9:17 ஆகியாச்சு. நேர்கள் இணைத்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் இப்ப நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடலை விரும்பி கேட்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியன் பேசுறேன்.
0: பாலசுப்ரமணியன் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: பாடல் படம் வந்து மரியான் படம். பாடல் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் என்ன அந்த பாடல்.
0: சூப்பர் சாங் சார், கேட்கலாம். உங்களோட சேர்ந்து நம்ம நேயர்களும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: ஏப்பா, ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா, காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
3: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி, நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் காலை 9:24 ஆகியாச்சு. நேர்கள் இணைத்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில். இப்ப நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
5: யார் பேசுறீங்க சார்?
6: என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
5: சூப்பர் சாங் சார், எல்லாரும் சேர்ந்து உங்களோட கேட்கலாம். நன்றி.
6: நன்றி அம்மா.

0: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
1: கண்டிப்பா.
0: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
1: அதுவும் பண்ணலாம்.
0: செல்ஃப் டிரான்ஸ்பர்
1: அதுவும் தான் பிரதர்.
0: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்
1: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
2: யோனோ எஸ்பிஐ உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலையின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மன உணர்வுகள் இதயத்தை பாதிக்குமா குறித்த தகவல்களை தருகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு. நேரம் காலை 9:31 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில கலந்துகிட்டே நேர்கள்லாம் சூப்பர் சூப்பர் சாங்ஸா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாமும் அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல விரும்பி கேட்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்.
3: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ராதா மனோகரன். மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
4: தலவை எந்த படத்து? சுந்தரி கண்ணால் எடுத்தேன்.
3: சூப்பர், ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு பாட்டும் கேக்குறீங்க. கண்டிப்பா எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் இதோ நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். நன்றிமா.
4: நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். நன்றி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரிகால் புதர் நாகர்கோவில் 9842111164.
2: நம்ம லைஃப்பில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னா அதை நமக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அழகான தருணங்களை ஃபோட்டோஸாக சேவ் பண்ணிக்கிறாங்க, வீடியோஸாக சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதை நமக்கும் அனுப்புகிறாங்க, சோஷியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருமே அதை பார்க்குறோம், ரசிக்கிறோம், சந்தோஷப்படுறோம். ஆனால் கூடவே ஒரு இதையும் நமக்கு சேர்த்து வருது. அதாவது சில நேரம் இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபோட நம்மளுடைய லைஃபையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வந்து நிறைய ஃபீலிங்ஸ் வருது. இது நம்ம வந்து இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாமா, சோஷியல் மீடியா ரீல்ஸோடைய நம்முடைய ரியல் லைஃப்பை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நாம் பேச போகிறோம். ஸோ தோழிகளை, இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் வரும் வாழ்க்கையுடன் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுவது சரியா? இதுதான் இன்னைக்கான தலைப்பு. கண்டிப்பாக எல்லா தோழிகளும் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 046652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602240 என்ற எண்ணிற்கோ, 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. உங்கள் அழைப்புகளோடும் உங்களுக்கு பிடித்த பாடல்களோடும் FM 101 வளம் வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரம் காலை 9:41 ஆகியாச்சு. இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க சார்? எங்க இருந்து சார்? வேப்பன்குளம் மாரி. மாரி சார் சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்? படையப்பா படத்துல இருந்து
3: மின்சார
2: பூவை. சூப்பர் சார், ரொம்ப அழகான சாங் கேட்கலாம் சார். நன்றி நன்றி.

0: ஹலோ,
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்?
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101. இன்று காலை 10:02 வசந்தன்கோ வழங்கும் வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் காலை 9:49 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். இப்ப நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல விரும்பி கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார். தர்மபுரியில இருந்து பேசுறீங்க. நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
6: பாடல் வந்து திருப்பி திருத்தவர்கள்.
5: சூப்பர் சார், ரொம்ப அழகான சாங், எல்லாருமே கேட்கலாம். நன்றி.
6: நன்றி மேடம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 ஆற்றூர் எட்விகேஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் பேசுங்க மக்களை பேசுங்க சிறுவர் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் காலை 9:56 ஆகியாச்சு. நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய நிறைவான நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். குலசேகரபுரம் செல்லப்பன் சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: தேவர் மகன் படத்தில் இருந்து போற்றி பாடடி பெண்ணை.
0: சூப்பர் சாங் சார், கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: உங்கள் ஒவ்வொருவரின் அழைப்பும் விருப்பமும் இந்த காலை நேரத்தை இன்னும் அழகாக்கியது. அதே அழகோடும் சந்தோஷத்தோடும் நிறைவு பெறுகிறது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து வருவது வாசிப்பை சுவாசிப்போம்.
1: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியாவுக்கு 2 தங்கப்பதக்கங்கள் கிடைத்துள்ளன. மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் இந்தியா தங்கம் வென்றுள்ளது. தங்கம் வென்றுள்ள இந்திய வில்வித்தை அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியல் அமைப்பின் விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு தளவாட தொழில் துறையில் இந்தியாவும் தென்கொரியாவும் நல்லுறவுகளை மேம்படுத்த முடிவு செய்துள்ளன. பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: குமரி பண்ணில் 100 தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.

வானொலியின் குமரி எஃப்எம் 101. வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 10:02. உங்கள் உணர்வுகளோடும் உற்சாகமான நிகழ்ச்சிகளோடும் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில்.

0: ஆரம்பமாவது வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சி. சவால்கள் நிறைந்த நம்ம வாழ்க்கையில சந்திக்கும் அனுபவங்கள் ஏராளம். தனித்தே வேண்டேன் அப்படின்னு யாராலையும் சொல்லிட முடியாது. காரணம், நம் வெற்றி பயணத்துல உதவியவங்க, வழிகாட்டியவங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. கற்றே நாம் எதிலும் வெற்றி காண்கிறோம். கடந்து வந்த காலங்கள் வந்து நமக்கு நிறைய விஷயத்த கற்று தந்திருக்கும். நாம் அறிந்து கொண்டோம் என்பது எவ்வளவு முக்கியமோ அது போலத்தான் நாமும் உதவ வேண்டும் அப்படிங்கறதுதான் சிறப்பான ஒரு விஷயம். வெற்றியாளர்களின் எழுத்துக்கள் தான் புத்தகங்களாக நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. இன்று வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் வெக்ஸ்கின் எழுதிய நல்ல வாழ்க்கை நல்ல அதிர்வுகள் என்ற நூறினை வாசிப்போம் நேர்களே. இன்றைக்கு நாம இந்த புத்தகத்துல பிறருக்கு தோள் கொடுங்கள் அப்படிங்கிற டைட்டில் இருந்த கருத்துக்களை தான் அறிந்து கொள்ள இருக்கிறோம்.
1: ஆமாம், அதாவது என்னென்னா, வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும். அந்த உதவி வந்து பணமாக தான் இருக்கணும், பொருளாக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு ஆறுதல், ஒரு ஊக்கம், ஏதாவது ஒன்று அப்படி கொடுக்கலாம். நம்ம ஒரு சின்ன வார்த்தை, என்ன நான் இருக்கிறேன் உனக்கு, எதுக்கு கவலைப்படுக அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை தான் இன்னொருத்தங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல மனநிலையில நீங்கள் இருக்கணும்னா, உங்களை விட அதிக நேர்மறையான மனநிலையில இருக்கிற, உங்களை விட உயர்ந்த நிலையில இருக்கிற அந்த மாதிரியான மக்கள் கூட இருக்கிறதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பாசிட்டிவா எப்போ சொல்லுவாங்களா, அவங்கள்ட்ட போனாதான் எனக்கு மனசு நிம்மதியாகும், அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசினாதான் என் மூடு சரியாகும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் செய்யறதில்லை. நமக்கு ஒரு ஆறுதல், நம்மளுடைய மனநிலையை மாற்றுகிற ஒரு சக்தி அவங்கள்ட்ட இருக்கு. அதை வந்து நம்ம வந்து வேணும்னு அவங்கள்ட்ட இருந்து கேட்டு வாங்குறோம். அதுதான் இப்போ நம்ம எல்லாத்துக்கிட்டையும் போய் நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன், எனக்கு ரொம்ப சோகமா இருக்குன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் இல்லையா. நமக்கு வந்து யார்கிட்ட சொல்லணும்னு தோணுமோ அவங்கள்ட்ட சொல்லுவோம். நமக்கு எது என்ன ஆறுதல் கிடைக்குமா அவங்கள்ட்ட. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க சில நேரங்களில் அவங்களு உடைந்து போகின்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க, நமக்கு ஒரு 10 பேர் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தங்களை தேர்ந்தெடுப்பாங்க, இவங்கள்ட்ட போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தேர்ந்தெடுத்து போகும்போது அவங்கள்ட்ட வந்து அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை கிடைக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல்.
0: நம்ம நிகழ்ச்சியில கூட நிறைய நிகழ்ச்சிகள் பண்றோம் இல்லையா, இதுல வந்து நம்ம சொல்ற நேர்மறையான வார்த்தைகள் யாரோ ஒருத்தருக்கு காதல போகும்போது அது ஒரு உற்சாகமான ஒரு உத்வேகத்தை தருது இல்லையா. அதான்
1: வந்து அதாவது இதுதான் தோல் கொடுக்குறது. நான் இப்போ தோல் கொடுக்கறது வந்து சாஞ்சி படுத்துக்கிறதுக்கு இல்லை, தோல் கொடுக்கறது வந்து ஒரு கை தூக்கி விடுறது. வாழ்க்கை பாதையில யாராவது தடுமாறினால் அவர்களை பார்த்து கடந்து செல்லாமல் ஒரு வார்த்தையால் நம்பிக்கை கொடுப்போம். ஏனென்றால் சில நேரங்களில் ஒரு கை உதவி செய்ய முடியாததை ஒரு தோல் தாங்கி விடுமா. தோங்கல் தான் கை வச்சு தூக்க முடியல, தோல்ல முட்டு கொடுத்து கூட நம்ம தூக்கலாம் அப்படிங்க. இது வந்து சும்மா ஒரு நகைச்சுவை
0: கொடுப்பான் தோழன் மாதிரி
1: ஒரு நகைச்சுவை தான், திரைப்படத்துல வந்ததுதான். அது ஒரு ஒரு ஏத்தத்துல ஒருத்தர் வந்து சுமையை வந்து இழுத்துட்டே இருக்காரு, நிறைய மூடைகள் வச்சு அவரால் இழுக்க முடியல. அவர் எவ்வளவு வலிமையா இருக்க, ரொம்ப வயசானவர், இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இழுக்க முடியல. அப்ப இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோ என்ன பண்றாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ண போறாரு, அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல

0: வேண்டாம்பா வேண்டாம், நானே என் சமையை சமைக்கிறேன்னு. இல்லை தாத்தா, நீங்கள் ரொம்ப வயசாகி கஷ்டப்பட்டு தூக்குறேன்ட்டு அவர் அந்த இதை வாங்கினோன்னா அது என்ன ஆச்சுன்னா மூடியோட சரிஞ்சு எல்லாம் கம்பந்து பேக்கில் விழுந்துட்டு. இது ஒரு நகைச்சுவை தான். நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு போது தான் ஒரு வார்த்தைகளை நம்ம வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு. நான் கண்டிப்பாக நான் உனக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்துனா அது பெரிய தப்பாயிரும் இல்லையா. ஸோ அவர் வந்து சும்மா இது ஒரு நகைச்சுவைக்காக அந்த அந்த வண்டியை தூக்கணும்னா அது கீழே விழுந்துச்சு. அந்த மாதிரி நம்மளால சுமக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஏத்துக்க கூடாது. கரெக்டான ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை போதும் அப்படின்னு சொல்றாரு. அதான் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஒரு மாபெரும் தீர்வு அப்படின்னாலும் உயர்ந்த அதிர்வு நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு இது பாதகமாக அமையக்கூடும். அவங்களுக்கு எப்படின்னா, ஏன்னா உயர்ந்த அதிர்வு நிலையில் இருக்கின்ற ஒருவர், ஒரு மோசமான மனநிலையில் இருக்கின்ற ஒருவருக்கு ஆதரவாக இருக்கும்போது தன்னுடைய நல்ல மனநிலையில் தொடர்ந்து நீடித்திருப்பது தனக்கு கடினமாக இருப்பதை அவர் காண்பார். இப்போ அவர் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான நபர் தான், எல்லாருக்கும் நல்லா உதவி செய்யக்கூடியவர் தான். இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் வந்து அவங்க வீட்டில் வந்து எப்பவும் சண்டை சச்சரவுன்னு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் போய் என் வீட்டில் எப்படி திட்டுகிட்டே இருக்கா, என் வீட்டில் சண்டையாக இருக்கு அப்படின்னு இவங்க ஒரு நல்ல மனநிலையில் இருக்கவங்க எந்த நேரமும் இவங்க மூடையும் என்ன வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த வீட்டில் உள்ள பாட்டி கேட்குறாங்க, ஏப்பா நீ காலையிலே வந்து எங்கள் வீட்டில் வந்து உனக்கு கஷ்டமாக இருக்குது உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியே எங்கள் வீட்டில் உள்ள இதையும் நீ மாற்றிடுறியே அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவருக்கும் புரியுது. இது மாதிரி அடுத்தவங்களை வந்து சும்மா நச்சரிக்க கூடாது, எனக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு. அப்போ அவங்க எப்பவுமே எந்த நேரத்துலயும் நமக்கு உதவி பண்ணுவாங்கங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு கை செய்ய முடியாததே ஒரு தோல் தாங்கும், ஆனால் எவ்வளவுக்கு தான் அந்த தோல் தாங்கும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பாரத்தை தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு நண்பர் வந்து தன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் உங்ககிட்ட விளக்கும் போது திடீர்னு உங்கள் உடல் முழுவதும் வருத்தம் பரவுவதை நீங்கள் உணர்வது தான் இதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ நம்ம நல்ல ஜாலியான மூடில் இருக்கோம், ஒரு நாலு பேர் ஜாலியான மூடில் இருக்கோம், அப்போ அதில் வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் ரொம்ப சோகத்தில் வராங்க அப்படின்னா அந்த இடமே வந்து ஒரு சோகமாயிரும் இல்லையா. ஒரு ஜாலியான ஒரு மூட்லயே அவங்க வந்தாங்கன்னா அந்த இடம் வந்து என்ன செய்யும், கூட கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். அப்போ அந்த நாலு பேரோட மனநிலையும் மாறுது அந்த இடத்துல அந்த ஒருத்தரால. அப்ப நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத அடுத்து அந்த சோகமான மனநிலையில இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறது. ஒரு கல்லூரியில வந்து இதை வந்து இந்த பாடத்தை அவர் எப்படி கத்துக்கிட்டாருனா, ஒரு கல்லூரியில அவர் கற்றுக்கிட்டாராம். இதே மாதிரி ஏதோ ஒரு நடந்திருக்கு அவருக்கு. சோ அதை தான் சொல்றாரு. இப்போ நம்ம வந்து ஒரு சில சொல்லுவாங்க, நான் என் திறமையால் மட்டும்தான் நான் வந்து முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு. அப்போ அந்த முன்னுக்கு வந்தேன்னு சொல்கிறக்கூடிய இடத்துல இவரை ஒரு ஒரு ஆள் தோள் கொடுத்து தூக்கி விட்டுருப்பார்ல, அவர் நினைப்பார் நம்ம இவருக்கு இந்த டைமில் ஹெல்ப் பண்ணமே அதையும் அவர் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட அவருக்கு வரும். அப்போது அதை வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு இல்லை. நம்ம நிகழ்ச்சிகளில் கூட நிறைய டாபிக் கொடுத்துருக்கோம், நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்ல விரும்பி இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி, அதை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லுங்க, அந்த டைமில் சொல்ல முடியலை இப்போ சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல ஒரு நன்றியை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஒரு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணோம் அவங்களுக்கு ஒரு நன்றி கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் வந்து இதை வந்து நிறைய பேர் செய்ய தவறி விடுவோம். எனக்கு அந்த டைமில் அந்த மூடு இல்லை, நான் சொல்லதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அவங்க ஏதோ அவங்க அவங்க நான் அவங்க உதவியை கேட்டேனா அப்படி சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் கேட்டேனா அவங்க உதவியை, என் கஷ்டம் என்னோடைய போட்டு அப்படிலாம் பேசக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் பிறருக்கு தோள் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு சமூகத்தில் இருக்கோம், எல்லாரையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடியவங்க வந்து மனுஷங்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதனால் யார் எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களே என்ன சொல்லுவாங்க, சொல்லுவோம் நம்ம அவங்க சுயநலவாதிகள். இப்போ ஒரு ஒரு வார்த்தை வந்து ஒரு புதிய நம்பிக்கையை நமக்கு தரும் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ என்ன, ஒரு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இருந்து சின்ன மாணவன் வந்து ஏதோ தோல்வி அடைஞ்சிட்டான், அப்போ அவன் வந்து மனம் வருது. நம்ம இது நிகழ்ச்சியில் சொன்ன விஷயங்கள் தான், நீ ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறான்னா என்ன சொல்லணும், இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம், திரும்ப எழுதி பாஸ் ஆகலாம், நாளெலாம் கிடக்கு, வயசுலாம் கிடக்கு, இப்படிலாம் சொல்லிட்டோன்னா அது அந்த இடத்துல கடந்து போயிடும். இதே சொல்லாமல் இருந்து நீ கூட உள்ள பிள்ளைலாம் படிக்குது, நீ ஏன் படிக்க உனக்கு இது இல்லையா, அதே மாதிரி தானே நீ இருக்க, அந்த பிள்ளைகளுக்கு அறிவு தானே நீ இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தா அந்த மாணவனுடைய செய்கையை வந்து என்ன பண்ணும், டல் பண்ணிடும் எல்லா இடத்துலையும். ஸோ அதான் அவர் சொல்றாரு, தோள் கொடுக்கறது வந்து சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
1: இப்ப உதவி அப்படின்னால என்ன அப்படின்னா, உனக்கென இல்லாமல் தன்னலம் பாராமல் வினையாற்றுதல் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்ப நம்ம வந்து எதிர்பார்த்து உதவின்னு சொல்லும் போது ரெண்டு வகையா பிரிக்கலாம். இப்ப எதிர்பார்த்து செய்வது, நம்ம இப்ப ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு நாள்ல வந்து அந்த உதவி வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல

0: நமக்கு வந்து அது கை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் யோசிச்சு பார்த்தோம். தெரியும், நிறைய பேர் பண்ற ஒரு உதவி பண்றதுல வந்து ஒரு விஷயம், ஓ நம்ம இப்படி ஒரு தர்மம் பண்ணோம் இல்ல ஒரு இது பண்ணோம் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்றது ஒரு இது இருக்கு. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, எதையுமே எதிர்பார்க்காம செய்யற ஒரு உதவி. அதாவது நம்ம போற போக்குல அப்படி உதவி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், அதுல வந்து என்ன ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போறது இல்ல. யாரோ யாரோ இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு விழா போறாங்க தாங்கி பிடிக்கிறோம் இல்ல ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றோம், அவங்க வந்து திரும்ப நமக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு நிச்சயமா கிடையாது இல்லையா. அது யாருன்னே தெரியாது, திரும்ப அவங்க நம்ம வாழ்க்கையில அவங்க பார்க்க போறோம்னு கூட தெரியாது. இருந்தாலும் உதவி பண்ணுவோம். அப்படி ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். ஒரு உதவி வந்து எதிர்பார்க்கறது, இன்னொன்னு எதிர்பார்க்காம செய்யறத உதவி. ஆனா உதவின்னு சொல்லும் போது ரெண்டு வகையும் ரெண்டுமே உதவி அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா. இப்போ வந்து நம்ம சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம், ஒரு கதை படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, ஒரு சிங்கம் வந்து தூங்கிட்டு இருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். சிங்கம் வந்து ஒரு மரத்துல தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு எலி வந்து விளையாடிட்டே இருக்கும். இந்த சிங்கத்துக்கு டக்குன்னு கோவம் வந்து கொல்ல போவோம். அப்ப சிங்கம் அந்த எலி சொல்லும், விட்டுடுங்க அரசே, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லும் போது அந்த சிங்கம் வந்து ஏனமோ சிரிக்குமா, என்னன்னா போப்போ சின்ன பையில என்ன நீயா எனக்கு உதவி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஏனமோ நக்கல் அடிச்சு சிரிக்கும். ஆனா நம்ம பார்த்தோம் அந்த கதையோட முடிவுல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சமயத்துல வந்து ஒரு வேடனோட வலையில வந்து சிக்கின சிங்கத்தை வந்து அந்த எலிதான் காப்பாத்தும் இல்லையா. அப்ப உதவி பண்றது எவ்வளவு பெரிய உதவி அப்படின்றதுல வந்து விஷயமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு இப்ப இவங்களால உதவி பண்ண முடியுமா, இவங்க என்ன நமக்கு உதவி பண்றது அப்படின்னு நினைக்கவே முடியாது. உதவி அப்படிங்கிறது பெரிய விஷயமானாலும் சரி, சின்ன ஒரு ஹெல்ப் ஆனாலும் சரி, உதவி உதவிதான், அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை.
1: அதே மாதிரிதான் ஒரு சின்ன விஷயம்தான் வாழ்க்கையில நமக்கு வந்து ஸ்பார்க் வந்து எங்க கிடைக்கும், அந்த சின்ன விஷயம்தான் ஒரு மெயினான விஷயம். ஒரு கிராமத்துல ரெண்டு பேர் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, முட்டை வியாபாரம் செய்யறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதனால என்ன பண்றாங்க, பக்கத்து ஊர்ல போய் மொத மொத என்ன பண்றாங்கன்னா, முட்டை வியாபாரம் பண்றதுக்கு பெட்டி வாங்குறாங்க. பெட்டி வந்து முத உள்ளவன் வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறான், ரெண்டாவது பெட்டியும் வாங்கி பூட்டும் வாங்குறான். அப்ப முதல் உள்ளவன் சொல்றான், எதுக்கு நீ வந்து தேவையில்லாம 2 ரூபா பூட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி
0: பூட்டு
1: எதுக்கு தேவையில்லாம 2 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வர வழியிலாம் முட்டையை வாங்கி பாக்ஸ்ல வச்சுட்டு அவரு பூட்டு போடாம வராரு. இந்த பூட்டை நம்ம கடையில தானே வைக்க போறோம், முட்டைக்கு எதுக்கு பூட்டு அப்படின்ட்டு வராரு. அப்ப வழியில வந்து இன்னொருத்தர் பூட்டு போட்டு பூட்டிட்டே வராரு. வழியில வந்து ஒரு இடத்துல தாகம் ஏற்பட்டுச்சு, அவங்க என்ன பண்றாங்க, பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, இறங்கி போய் தண்ணி குடிக்க போறாங்க. போயிட்டு வரும்போது பார்த்தா குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, ஓப்பன் ஆயிருந்த அந்த பூட்டு இல்லாத இடத்துல
0: எடுத்து
1: அவ்வளவு முட்டையும் எடுத்து உடச்சி நாசம் ஆகிட்டு போயிடுச்சு. சோ அப்ப வந்து என்னன்னா, இப்ப முதலாவது வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன பூட்டு தான், ஒரு சின்ன பூட்டு தான், அது போட்டிருந்தா அந்த முட்டைகள் பத்திரமா இருந்திருக்கும். அதே மாதிரிதான் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஒரு சின்ன சின்ன ஆறுதல் கொடுக்கறதுல ஒரு பெரிய தப்பே இல்லை. அந்த பூட்டு மாதிரிதான் அவங்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு சின்ன ஆறுதல் அப்படி தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் வந்து மலையில நனைஞ்சிட்டே நடந்துட்டு இருக்காரு. ஒரு டக்குன்னு ஒரு சின்ன பையன் என்ன பண்றான், ஓடி போய் கொடையும் பிடிச்சிட்டு குடையே போறான். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு என் கூட நீ கொடையை மட்டும் பகிரல தம்பி, எனக்கு வந்து மனசுல இருந்த தனிமையும் நீ விளக்கிட்ட, கூட யாரோ இருக்கிறா அப்படிங்கிற ஒரு இது. நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி வந்து இன்னொருத்தருடைய நாளையே மாற்றிடும் அப்படின்னு சொல்றாங்க.
0: அதாவது உதவி அப்படிங்கறது வந்து பொருள் உதவி மட்டும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட்ல சொன்னோம் இல்லையா, சின்ன சின்ன ஹெல்ப் அதுவும் உதவிதான். இப்போ வந்து ஒருத்தவங்க சொல்ற அந்த விஷயங்களை கேட்கறது, செவிச்சாச்சு கேட்கறது ஒரு விஷயம் சொல்லலாம். அப்புறம் வந்து ஏதோ ஒரு விஷயம் வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லாம நேரடியா உதவி பண்றது, ஒரு வழி காட்டுறது கூட உதவிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அடுத்த ஸ்டெப் என்ன போகணும் இல்ல அடுத்த வாழ்க்கையில ஏதோ இலக்கு இலக்கு என்ன அப்படின்னு தெரியாம மாட்டிட்டு இருப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் பண்ற ஒரு சின்ன ஒரு ஹெல்ப், இந்த இதுக்கு போ இப்படி போனா இப்படி பிடிச்சிக்கலாம், அதோட பெரியவர்கள் சின்ன ஹெல்ப் தான்.
1: நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ எதுக்கு இந்த எப்படி இந்த வேலைக்கு வந்தேன்னா, நான் படிக்கும் போது எங்க ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, அது மூலமா தான் எனக்கு தெரியும்னு சொல்றது நம்ம கேள்விப்பட்டோம்.
0: நிச்சயமா யாருமே தன்னாலே கத்துக்க முடியாது, எல்லாமே நம்ம தெரிஞ்சுதான் கத்துக்கிறோம் இல்லையா. அது சின்ன சின்ன இது. அப்போ வந்து நம்பிக்கை அளிக்கிறது, ஒரு செயல ஈடுபடும் போது ஓகே நீ பண்ணலாம், உத்வேகம் அளிக்கிறது, ஒரு நம்பிக்கை இல்ல பண்ணிடாத போயிடாத அவ்வளவுதான்.
1: நான் சொல்லிட்டேன், என்னால எனக்கு தெரிஞ்ச வர சொல்லிட்டேன், காலை வைக்காத அதுல காலை வைக்காத வைக்காத.
0: அப்ப வந்து ஒரு அவங்க இருக்கிற தன்னம்பிக்கை வந்து என்ன ஆயிரும், போயிரும் இல்லையா. இருந்தாலும் இப்போ பண்ண போ ஏதாவது ஒரு செயல ஈடுபடும் போது அவங்க இருந்தாலும் சொன்னாங்களே பண்ணலாமா வேணாமா ஒரு குழப்பம் வந்துருது இல்லையா. அந்த மாதிரி இல்லாம ஒரு தம்பிக்கு அடிக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு தெரிஞ்சா, அந்த தப்பான விஷயத்துக்கு வந்து நம்ம தடுக்கிறது ஒரு உண்மையான விஷயம் தான், இருந்தாலும் நம்பிக்கை அளிக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் தான்.

0: இது ஒரு நகைச்சுவை. எனக்கு ஒரு தாத்தா வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்து அவங்களுக்கு சொந்தமான வயலுக்கு கூட்டிட்டு போறாங்க லீவ் நாள் பாக்குறதுக்கு. அங்க வந்து ஒரு போர்ஸ் பம்பு செட்லாம் இருக்கு குளிக்கிறதுக்காக. அப்ப அந்த வரப்புல நடக்கும்போது முன்னாடி பசங்க எல்லாம் போறாங்க, ஒரு 10-15 பசங்க சொந்தக்காரங்க பசங்க எல்லாம் போறாங்க. தாத்தா பின்னாடி வந்து, அவர் ஏற்கனவே வரப்புல நடந்து பழக்கமா, அதனால பார்த்து வரப்பு வலிக்கிறாப, பார்த்து வரப்பு வலிக்கிறாப அப்படி சொல்லிட்டே போறாரு. திடீர்னு பார்த்தா தாத்தாக்கு சவுண்ட காணல, அவரு வலிக்கு கீழே உட்கார்ந்துருந்தாரு. முன்னெச்சரிக்கை செஞ்சு போய் அவரு விழுந்தாரு. அதாவது தடங்கள் பண்ணிட்டே இருந்தா இதுங்க வந்து அந்த ஒரு வார்த்தை கேட்டோன்னா இவங்க எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கு. இவங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு அந்த விஷயத்த வந்து சரியா பண்ண தெரியல. ஏன்னா எல்லா நாளும் போகக்கூடியவர் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, பசங்களை கவனிச்சதுனால என்ன
1: குழந்தைங்க ஏதாவது இப்ப கண்ணாடி பொருட்கள் எடுத்தவங்க உடைச்சிடாத அப்படின்னா டக்குனு
0: பயங்கரமா ஒரு திரைப்படத்துல பயங்கரமா கோபம் வந்து அவங்க போடுற சத்தத்துல கிளாஸ் எல்லாம் தெரிச்சு சத்தம் எல்லாம் உடையும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல வந்து பணத்தால மட்டும் இல்லாம மனத்தாலும் செய்யலாம் அப்படிங்கறதான். ஒருத்தர் வந்து இப்ப அழுதுட்டே இருக்காங்க, நம்ம உறவினரா ஒரு தோழரோ வந்து அவங்கள்ட்ட போய் அழாத எதுக்கு போட்ட அப்படின்னு வார்த்தைகளால சொல்லக்கூட வேண்டாம். அவங்க பக்கத்துல நின்று அவங்களுக்கு ஒரு தட்டி ஒரு ஆறுதல் கொடுத்தா கூட போதுமா. இப்போ வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் கிடைக்கும்னு சொன்னால், ஏதாவது ஒரு ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம் இது அடுத்தவங்கள்ட்ட சொன்னால், இந்த வழியில் நான் போனேன் இப்படி இப்படி போனேன் அதனால நான் இப்படி சக்ஸஸ் ஆனேன் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம், ஏன் நாம் அவங்களுக்கு அடுத்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கூட இருக்கும். ஆனா நம்ம அந்த இடத்துல ஒரு நல்ல வழி செய்யலாம் அவங்களுக்கு. அவங்க தடுமாறிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அந்த தடுமாற்றம் தீந்துச்சு, அந்த தடுமாறுறவங்களுக்கு நீங்க போன வழியை வந்து காட்டி கொடுக்கலாம். அதுதானே, அது ஒரு சின்ன உதவிதான், வார்த்தைகளால சொல்லக்கூடிய ஒரு உதவிதான் அப்படின்னு சொன்னாங்க. நிகழ்ச்சிக்கு நேயர்களுக்கு வந்து ஒரு இடைவேளை.
2: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேத் லேப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
1: குமரி பண்பலை நூற்றொன்றில் இருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வாசிப்பை சுவாசிப்போம்.
3: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
6: மாமா என்னாச்சு?
2: வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தோட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுது, இல்ல வெளி உலகத்துக்கு போகும்போது பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? நிறைய விஷயங்கள் கத்து கொடுப்பாங்க இல்லையா? நல்ல விஷயங்களும் சொல்லி கொடு, நல்ல விஷயங்கள் மட்டும் கத்து கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அந்த சில சில விஷயங்கள் எதிர்மறையாய் ஆற்றல் பத்தியும் சில சில விஷயங்கள் இருந்துகிட்டே தப்பிக்கணும் அப்படின்னு எப்படி இருக்கணும், இல்ல இந்தெந்த விஷயங்கள்ல நம்ம வந்து எவ்வளவு கவனமா இருக்கணும்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம எல்லாருக்குமே
1: எந்தெந்த விஷயங்கள் கவனமா இருக்கணும்னு சொல்லி கொடுப்போம். இப்ப ஒரு பள்ளியில வந்து ஒரு நம்ம குழந்தைகள் தான் வைங்களேன், டெய்லி ஒரு பையன் ஒரு பிள்ளை அடிச்சுக்கிட்டே வருது, அம்மா அடிக்காங்க அடிக்காங்க அடிக்காங்க மட்டும் சொன்னா பணம் போட்டு அடிச்சுட்டு போட்டு அப்படின்னு
2: சொன்னா
1: உடனே நம்ம போய் கேட்கணும், இல்லாட்டா குழந்தைகிட்ட அவங்க 10 அடி அடிச்சா 1 அடி திருப்பி நீ குடுத்துட்டு பிரச்சனை இல்லாம வரலாம்
2: அப்படின்னு
1: சொல்லலாம். இல்ல திருப்பி குடுன்னு வந்து சொல்ல மாட்டோம் நம்ம, ஏன்னா அந்த பிரச்சனையை நம்ம தான் போய் சால்வ் பண்ண பார்ப்போம் ஸ்கூல்ல போய். ஆனா சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, 1 அடி அடிச்சா திருப்பி வச்சு குடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க.
2: அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் இப்போ எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நம்மள பிடிக்கும், அதுல எல்லாருக்குமே பிடிக்குமா கேட்டா 1-2 பேருக்கு வந்து
7: மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.

0: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
2: எதிர்மறையாளர்களை கையாளணும் அப்படின்னு எதிர்மறையாளர்கள் நிச்சயமா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நெகட்டிவா பேசுற கொஞ்சம் பேரு ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கும், அதெல்லாம் வராது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு இல்லையா. அந்த எதிர்மறை

0: விட நம்மளை வந்து ஊக்குவச்சு குத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது அது. நீங்க வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான், எல்லாரும் வந்து உங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அப்படிதானே. இப்ப வந்து சிலர் வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்மளுடைய முயற்சியை வந்து தடுக்காங்க அப்படிங்கறது இல்ல, குறை சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நம்மளை ஊக்கப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இது உனக்கு தெரியாது தெரியாது அப்படிங்கும் போது தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு ஆர்வம் கூட நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு சொல்றாங்க. தெரியாதுன்னு ஓ நமக்கு தெரியாதுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே, என் மைண்ட் வைஸ் அவங்களுக்கு கிடைச்சி அப்படிங்கிற அப்படி ஜாப்னு உட்காந்துடக்கூடாது. நம்ம அவங்க அவங்களுடைய நேர்மறை எண்ணங்களை நம்ம வந்து எதிர்மறை எண்ணங்களை நாம நேர்மறை எண்ணமா நாம மாத்திக்கணும். அந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து நம்மளை பாதிக்காம வந்து பாதுகாக்கிறது எப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. என்ன விஷயம், எல்லா விமர்சனத்துக்கும் உடனடியாக பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது, பயனுள்ள விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு தேவையற்ற எதிர்மறையை விட்டுவிடலாம். கோபத்திற்கு கோபத்தால் பதில் கொடுத்தால் பிரச்சனை பெரிதாகும், அமைதி பல நேரங்கள்ல நல்ல பதில் தரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய மதிப்பை மற்றவர்களின் வார்த்தைகள் தீர்மானிக்க கூடாது. தொடர்ந்து எதிர்மறையாக பேசுபவர்களிடம் தேவையான எல்லைகளை வைத்துக் கொள்வது நல்லது. பவுண்டரின்னு சொல்லுவாங்களா, நமக்குள்ள எல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்மை ஊக்கப்படுத்தும் நல்ல மனிதர்களை வந்து இழந்து விடாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க.
1: அதே மாதிரி மக்கள் வந்து இப்ப யாராவது உங்களை பத்தி எதிர்மறையா பேசுறாங்கன்னா நீங்க உடனே உணர்ச்சி வசப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அமைதியாக இருக்க வந்து உங்களுக்கு உதவக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்காம். அந்த அப்படி அதை எதிர்மறையா பேசும்போது என்ன பண்ணுமோன்னா, மௌனமும் மகிழ்ச்சியும் தான் மிக சிறந்த தற்காப்பு ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கறத நீங்க வந்து அப்படி மௌனமா இருக்கும்போது உணர தொடங்குவீர்கள் அப்படின்னு ஒரு மகாத்மா காந்தியோட ஒரு பொன்மொழி இதுல தந்திருக்காங்க. இப்போ எதிர்மறையா பேசி நம்மளை வந்து காயப்படுத்துறாங்க அப்படின்னா அது அந்த டைம்ல இந்த பொன்மொழி நமக்கு உதவும். என்ன அப்படின்னா, என்னுடைய அனுமதி இல்லாமல் யாராலும் என்னை காயப்படுத்த முடியாது அப்படிங்கிற இந்த மகாத்மா காந்தியோட பொன்மொழியை எடுத்துக்கோங்க, மனசுல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: மகாத்மா காந்தியோட அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் கூட வருது, அதனால அதை கூட ஞாபகப்படுத்திட்டீங்க. இப்ப நம்ம சுற்றி வந்து எதிர்மறையான வார்த்தைகள் இருக்கலாம், ஆனால் நம்ம மனசுக்குள்ள நம்பிக்கை இருந்தா போதும். குறைகளை வந்து கேட்போம், என்ன குறை, என்ன குறைய சொல்லு, குறைய சொல்லு, என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா சொல்லேன்னு கூட கேட்டு வாங்கலாம். பிளீஸ் என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லி கூட வாங்கலாம். நான் நல்லா இருக்கேனா அழகா இருக்கேனான்னு கேட்கறத விட என்கிட்ட குறைய சொல்லு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அதுல பயனுள்ளதை வந்து நம்ம எடுத்துக்கலாம், தேவையற்றதை வந்து நம்ம இப்ப சொல்லுவோம்ல, காற்றோட தூக்கி தூரப்போடு அப்படிங்கிற மாதிரி காற்றோட விட்டுருவோம். எதிர்மறையை எதிரியாக பார்க்காமல் நம் மன வலிமையை வளர்க்கும் ஒரு வாய்ப்பாக மாற்றலாம். எதிர்மறை வந்து எதிரியே கிடையாது, அதுவும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நேர்களோட இவ்வளோ நேரமும் நமக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை தரக்கூடிய புத்தகங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த புத்தகங்கள் நமக்கு ரொம்ப சிறப்பான புத்தகங்கள். இந்த மாதிரி புத்தகங்கள் அடுத்த வாரத்திற்கும் நிறைய
1: படிக்க இருக்கிற நேரில் இன்னைக்கு வாசிப்பை சுவாசிப்பு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம். சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறும் தோழிகள்
0: கலைமகள் பாலசுப்ரமணி,
1: பத்மஸ்ரீ பரமேஷ்.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. கடந்த காலத்தை நினைவூட்டி எதிர்காலத்தை வரவேற்கிறது குமரி பண்பலை 101. நேரம் காலை 10:34.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமாவே இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இதை காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.

காலை நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இனிமையா மாறிக்கிட்டே இருக்கு. அதோட சேர்ந்து புதுசா வந்த பாடல்களோட ஒரு ஃப்ரெஷ் மியூசிக்கல் ஃபீல தரப்போகுது நமது குமரி பண்பலை 101 திரை இசை. திரை இசையில் முதலாவதாக DC திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 ஆற்றூர் NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் அப்படியே காலையில 10:38 ஆகும்போது நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி கேட்கலாம் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அறிவின் வரிகளில் விஜய் ஜனநாயகன் திரைப்படத்திற்காக பாடிய பாடலை.

0: அண்ணா
1: என்னடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
2: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
3: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
2: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: இது
2: அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
3: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
2: முல்லைச்சரம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலையின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மன உணர்வுகள் இதயத்தை பாதிக்குமா குறித்த தகவல்களை தருகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நேரம் காலை 10:43 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். நிகழ்ச்சியில் இனி இதயம் முரளி திரைப்படத்திற்காக தமனின் இசையில் விவேக். விவேக்கின் வரிகளில் தமன் பாடிய பாடல்

நான் பார்த்துக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை தினமும் எத்தனை பெண்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? வீடு, குழந்தைகள், கணவர், பெற்றோர் அப்படின்னு எல்லாருடைய தேவைகளையும் கவனிச்சுக்கிட்டு தன்னுடைய தேவைகளை மட்டுமே கடைசியில் வைக்கிறாங்க பெண்கள். அப்படிப்பட்ட பெண்களை நாம் எப்படி போற்றணும்? வார்த்தைகளால் மட்டும் போதுமா, அல்லது அவர்களுக்காக நம்முடைய நேரத்தையும் அன்பையும் கொடுக்கணுமா? இதுதான் இன்று முற்பகல் 11:30 நம்ம குமரி பண்பலையில் கேட்க போகிற ஒரு லைவ் ஷோ. இந்த குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு என்ன தெரியுமா? குடும்பத்திற்காக ஓய்வின்றி உழைக்கும் பெண்களை போற்றுவது எப்படி? இதுதான் இன்னைக்கான லைவ் ஷோக்கான டாபிக். கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்கிட்டு, ஏன்னா எல்லார் குடும்பத்திலையும் பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். அந்த பர்சனுக்கு நீங்கள் வந்து எப்படி போற்றுவீங்க, அந்த பர்சனை எப்படி போற்றுவீங்க, இல்லை அவங்களுக்காக எப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 0462 என்ற முன் இணைப்பு என்னோடு 2602240 என்ற எண்ணில்

2907022 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம். உங்களுக்கான மொபைல் நம்பர் 8903257039. நேரம் காலை 10:49 ஆகப்போது நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். திரை இசையில இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஃப்ரெஷ் மியூசிக்கல் சாங்ஸா கேட்டுட்ருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்து வர்றது யூத் திரைப்படத்திலேருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கென் கருணாஸ் எழுதி பாடிய பாடல் இதோ.

நேரம் காலை 10:52 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில இனி ஷான்ருடனின் இசையில் மதன் கார்கியின் வரிகளில் ஆதித்யா பாடிய பாடல் வித்லவ் திரைப்படத்திற்காக இதோ உங்களுக்காக

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. பாடலை பாடியவர்கள் அனிருத் மற்றும் அனந்த கிருஷ்ணன். பாடலுக்கு வரிகள் விக்னேஷ் சிவன். பாடலை இசை அனிருத். இனி வருவது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. பதக்கங்களை வென்றுள்ள இந்திய வில்வித்தை அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியலமைப்பின் விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்தனர். இந்த விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 52 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 325 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
3: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
2: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
3: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:03.
5: ஆற்றூர் NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல் வழங்கும் பேசுங்க மக்களே பேசுங்க சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல் ஆற்றூர்.
7: NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல் ஆற்றூர்
8: கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட முதல் CBSE பள்ளி.
7: மாணவர்களின் அறிவியல் திறன் மேம்படுத்தும் திறந்த அறிவியல் பூங்கா, தரமான ஆய்வுக் கூடங்கள்.

0: வாகன வசதி.
1: 10 மற்றும் 12 வகுப்புகளில் தொடர்ந்து 100% தேர்ச்சி. தனித்திறன் வளர்க்கும் NCC, NSS, ஸ்கவுட் அண்ட் கைட், JRC, கராத்தே, பேண்ட், மியூசிக், டான்ஸ், ஆர்ட் மற்றும் ஸ்கேட்டிங் பயிற்சிகள். நீட், JEE, TNPSC உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான வகுப்புகள்.
0: 50 வருடங்களுக்கும் மேலான கல்வி சேவையில் NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல், ஆற்றூர்.

0: NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல் ஆட்டூர்,
1: கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட முதல் CBSE பள்ளி.
0: மாணவர்களின் அறிவியல் திறன் மேம்படுத்தும் திறந்த அறிவியல் பூங்கா, தரமான ஆய்வுக்கூடங்கள்,
1: சிறப்பான வாகன வசதி,
0: 10 மற்றும் 12 வகுப்புகளில் தொடர்ந்து 100% தேர்ச்சி, தனித்திறன் வளர்க்கும் NCC, NSS, ஸ்கவுட் அண்ட் கைட், JRC, கராத்தே, பேண்ட், மியூசிக், டான்ஸ், ஆர்ட் மற்றும் ஸ்கேட்டிங் பயிற்சிகள், நீட், JEE, TNPSC உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான வகுப்புகள்.
1: 50 வருடங்களுக்கும் மேலான கல்வி சேவையில் NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல் ஆற்றூர்.

0: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வளரும் எழுத்தாளர்கள், சிறு குழந்தைகள், பார்க்கவே அழகா இருக்கிறாங்க. ஒரு 12 பேர் NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய எழுத்து பயணத்தை நம்மளோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இங்க வந்திருக்கிறாங்க. முதல் இளம் எழுத்தாளர், வளரும் எழுத்தாளர்.
1: வணக்கம். என் பெயர் கோகுல் கிருஷ்ணா SP. நான் 7 வகுப்பு D பிரிவில் பயின்று வருகிறேன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய எழுத்து ஆர்வம் எப்படி அமைஞ்சது, யார் உங்களுக்கு துணையா இருந்தாங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: கிட்டத்தட்ட ஒரு 2025 ஆண்டு நான் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். அவன் ஊக்குவிச்சது மலர்வதி ஆசிரியர் தான். மலர்வதி ஆசிரியருடைய வழிகாட்டுதலில் இந்த சிந்தித்தேன் சாதனையாளனாய் என்ற புத்தகத்தை எழுத தொடங்கினேன். அது மட்டும் இல்லாமல் நமது பள்ளி ஆண்டு விழாவில் இந்த புத்தகத்தை வெளியிடவும் துணையாக இருந்தார். அப்போது இந்த தருணத்தில் ஆசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வெளிவந்த உங்க புத்தகத்துல உங்களுக்கு மிகவும் கவர்ந்த ஒரு பகுதி நேயர்களுக்காக இங்க பகிர்ந்துக்கலாம்.
1: என் புத்தகம் சிந்தித்தேன் சாதனையாளனை. இந்த புத்தகத்தின் அடிப்படை தேவையே மூட நம்பிக்கையை தகர்த்திருதல். இந்த கதை தொடக்கமே ஒரு மருத்துவமனையில் தான் தொடங்குகிறது. இதில் ஒரு அம்மா பிரசவ வழியில் இருக்கிறார். அப்போது குழந்தை பிறக்கிறது. அப்போது அம்மா இறந்து விடுகிறார். அப்பா அவனை வெறுத்து கைவிடுகிறார். என்ன அவன் வெற்றி பெற்றாலோ பரிசு பெற்றாலோ உடனே அப்பாவிடம் தான் ஓடி செல்கிறான். ஆனால் அப்பா தான் அவனை வெறுத்து வைக்கிறார். அதனால் இது மூட நம்பிக்கையையும் அப்பாவும் மகனுடைய பாசத்தையும் குறிக்கும் ஒரு கதை. அதில் எனக்கு பிடித்த பகுதி கடைசி தருணம். கடைசி தருணத்தில் அவன் சாதனையாளனாய் ஆகிறான். அது மட்டும் இல்லாமல் சாதனையாளன் என்ற விருதை பெறுகிறான். அப்போது கூட்டத்தில் பலரும் பல கேள்விகளை கேட்கின்றனர். அதில் கடைசி கேள்வியாக, உங்கள் வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் கூறுங்கள் என்கிறார். எல்லோரும் என்னை அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்று சொன்னபோது சிந்தித்தேன் சாதனையாளராக என்று கதை முடிகிறது. அந்த பகுதிதான் எனக்கு பிடித்தது.
0: உங்களுடைய எழுத்து பயணத்துல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சிறந்த தருணம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
1: ஒரு விமர்சன விழாவில் அதில் என் புத்தகத்தை பசுமை சாகுல் அவர்கள் விமர்சித்தார், நன்றாக விமர்சித்தார். அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளர் பொன்னீலன் ஐயா, சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், அவர் என்னை பாராட்டி அவருக்கு கொடுத்திருந்த பொன்னாடையை எனக்கு சார்த்தி தந்தார். அதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இன்னும் எதிர்காலத்தில் நிறைய புத்தகங்கள் எழுதி சாதனையாளனாக வர வேண்டும் என்று வாழ்த்தினார்.
0: SP கோகுல் கிருஷ்ணா, 13 வயதான ஒரு வளரும் எழுத்தாளர். இப்பவே உங்களுக்கு நிறைய மொழியின் செழுமையும் வளமும் நிறைய அமைஞ்சிருக்கு. இதை இன்னும் நீங்க மேல்மேலும் வளர்த்திக்கணும். உங்களுடைய எழுத்து இன்னும் நிறைய வளரணும் அப்படிங்கிற வாழ்த்துதல்களோட அடுத்த ஒரு எழுத்தாளர் ரியா சக்தி சந்திக்கலாம்.
2: வணக்கம். என் பெயர் ஆசிரியா சக்தி. நான் 6 வகுப்பு B பிரிவில் பயின்று வருகிறேன்.
0: இவங்க ஒரு இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்கிறாங்க. அத பத்தின தகவல்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு ஆங்கிலத்துல எழுதலாம் அப்படிங்கிற ஆர்வம் வந்துச்சு?
2: நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்க போது என் அம்மா அப்பா எல்லாம் சொன்னாங்க, எல்லாரும் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எழுதி அவங்க பெரிய ஆகுறாங்க அப்படின்னு. எனக்கும் அதை கேட்டு நம்மளும் ஒரு புத்தகம் எழுதி வெளியிடணும் அப்படின்னு வந்து ஆசை வந்துச்சு. அப்போதான் NVK சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல, நான் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு வரேன். அப்போ அங்க உள்ள மலர்வதி ஆசிரியர்னு ஒரு ஆசிரியர் என்ன ரொம்ப ஊக்குவிச்சாங்க. அவங்க தான் வெளியிட எனக்கு ஒரு உதவியா இருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி.
0: உங்களுடைய ஆங்கில மொழி வளத்தை பெருக்கிக்கிறதுக்காக நீங்க

0: என்னெல்லாம் செஞ்சீங்க? வொகாபுலரிஸ கலெக்ட் பண்ணணும்னா என்ன மாதிரி முயற்சிகள்லாம் மேற்கொண்டீங்க?
1: நான் இங்கிலீஷ வளர்த்துக்க நான் வந்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ணேன், என் டீச்சர்ஸ்ட எல்லாம் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாரும் ஹெல்ப் பண்ணி தான் எனக்கு இந்த மாதிரி எழுத ஒரு இது வந்துச்சு.
0: உங்களுடைய படைப்பினுடைய பெயரையும் சொல்லுங்க, அதுல உங்களுக்கு கவர்ந்த ஒரு பகுதியை நேயர்களுக்காக பகிர்ந்துக்கலாம்.
1: என்னுடைய புத்தகத்தின் பெயர் த ட்ரீம்ஸ் தட் கம் அலைவ் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கனவுல நினைக்கிறது அது நினைவாகும், அது நார்மலா போவாது நினைவாகும். அதுல எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா, த சாண்ட் ஹவுஸ். அதை வந்து நான் இப்போ உங்களுக்காக ரீட் பண்றேன். அக்ஷய் வாஸ் ஏ லிட்டில் கேர்ள் ஹூ லவ்ட் பில்டிங் ஹவுசஸ் ஆன் த பீச். எவ்ரி ஈவினிங் ஷி வென்ட் டு த ஷோர், ஸ்கூப்ட் அப் சாஃப்ட் சாண்ட் அண்ட் பில்ட் பியூட்டிஃபுல் லிட்டில் ஹவுசஸ். ஒன் டே ஏ பிக் வேவ் கேம் அண்ட் வாஷ் எவ்ரிதிங் அவே. அக்ஷய் ஃபீல் சேட் அண்ட் சேட் குவைட்லி. ஹர் மதர் ஸ்மைல் அண்ட் செட், இஃப் யூ பில்ட் அகைன் இட் வில் பி ஈவன் மோர் பியூட்டிஃபுல். தோஸ் வேர்ட்ஸ் கேவ் அக்ஷயா கரேஜ். The next morning, she returned to the beach, gathered fresh sand and built a bigger, stronger sand house. Everyone who saw it clapped for her. Surya smiled and said, "When something falls apart, it's not the end, it's new beginning." Moral of the story is, failure is not the end, it's start of something new. இதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரி. வாசிப்பவர்களும் இதுதான் பிடித்திருக்கிறது என்று என்னிடம் கூறினார்கள். எனக்கு இன்னும் தமிழ்ல எழுதணும்னு ஒரு ஆசை இருக்குது.
0: அழகா பேசினாங்க, அவங்களுடைய படைப்புகள்ல இருந்து ஒரு அழகான ஷார்ட் ஸ்டோரியும் நேயர்களுக்காக பகிர்ந்துகிட்டாங்க. மேன்மேலும் வளர்றதுக்கு நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அடுத்த வளரும் படைப்பாளர் சாதிகா.
2: வணக்கம், என் பெயர் சாதிகா. நான் 9ஆம் வகுப்பு டி பிரிவில் பயின்று வருகிறேன்.
0: கலைகின்ற கவிதைகள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. அவங்க இந்த புத்தகத்தோட சாராம்சம் என்னவா இருக்கு அப்படிங்கறத அவங்களே சொல்லுவாங்க, சொல்லுங்க சாத்திகா.
2: பொதுவாகவே காகிதத்துக்கு வந்துட்டு மனுஷங்களை விட பொறுமை அதிகம். அதனால எனக்கு வந்துட்டு பர்சனலா யாரையுமே நான் ட்ரஸ்ட் பண்ணது கிடையாது, என்னோட பர்சனல் விஷயத்த சொல்றது மாதிரி. அதனால நான் வந்துட்டு எனக்கு பாரமா இருக்கிற எல்லாத்தையுமே நான் பேப்பர்ல எழுத தொடங்கினேன். அந்த மாதிரி தான் நான் தொடங்கினேன் இந்த புக் எழுத. எனக்கு வேற எந்த மோட்டிவும் இல்லை, ஜஸ்ட் பேப்பர்ல எழுத தொடங்கினேன். அதுதான் இப்போ ஒரு புத்தகமா மாறி நிக்குது.
0: இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு மெச்சூர்டா பேசுறீங்க. நான் யாருமே நம்பினதில்ல பேப்பரை தவிர அப்படிங்கிற ரொம்ப வலுவான கருத்தை முன் வச்சிருக்கீங்க, உண்மைதான். அடுத்து உங்களுடைய நகர்வு என்னவாக இருந்தது?
2: அடுத்து நான் ஆக்சுவலி இந்த புக் எழுதும் போது நான் என்னோட ஓல்ட் ஸ்கூல்ல இருந்து அப்பதான் புதிய ஸ்கூல் இந்த NVKS-க்கு வந்தேன். அப்ப வந்துட்டு நான் பழைய ஸ்கூல பயங்கரமா மிஸ் பண்ணேன். ஸ்கூலை பத்தி தான் எழுத தொடங்கினேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மலர்வதி மேம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்குள்ள இருக்கிற பொட்டன்சியலை வந்துட்டு அவங்க எடுத்து சொல்லிட்டாங்க. அதனால நான் இனி எதுக்கு வெயிட் பண்ணணும்னு நான் அப்படியே எழுத தொடங்கிட்டேன்.
0: அழகா பேசுனீங்க. உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்களும் படித்த ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்கள் பத்தியும் பகிர்ந்துக்கலாம்.
2: ரீசெண்டா ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் ஆக்சுவலி அது வந்துட்டு ஜெஃப் கெல்லர்னு ஒருத்தர் எழுதினாரு. ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு.
0: நிறைய வாசிப்புகள் இருந்தால்தான் நம்மளால ஒரு தன்னம்பிக்கையா பென் எடுத்து பேப்பர்ல வைக்க முடியும். கவிதையில உங்களுடைய எழுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க எழுதின கலைகின்ற கவிதைகள் அப்படிங்கிற புத்தகத்துல உங்களை மிகவும் கவர்ந்த, நீங்க நேசிச்சு எழுதின ஏதாவது ஒரு கவிதை நேயர்களுக்காக?
2: எனக்கு நான் பிடிச்சு எழுதின கவிதை வந்துட்டு கலைகின்றன கவிதைகள் தான். பெருங்கதைகள் கேட்ட இடம், சிறுகதைகள் பேசிய இடம், கவிதைகள் கலைகின்றன இவ்விடத்தில். விஞ்ஞானம் அறிந்த இடம், விந்தைகளின் வியந்த இடம், சொந்தங்கள் சேர்ந்த இடம், கனவுகளை விதைத்த இடம், கசப்புகள் மறைந்த இடம், கலாச்சாரம் கண்ட இடம், ஒற்றுமை கொண்ட இடம், சமத்துவம் படித்த இடம், பாசங்கள் பகிர்ந்த இடம், எப்பொழுதும் நிலைக்கும் இதுவே எங்கள் பள்ளிக்கூடம்.
0: அழகா எழுதியிருக்கீங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சாதிகா, அவங்களுடைய எழுத்து பயணம் மேலும் தொடரணும் அப்படிங்கிற வாழ்த்துதல்களோட மேலும் ஒரு படைப்பாளரை சந்திக்கலாம்.
3: வணக்கம், என் பெயர் விஷ்ணுவர்தன். நான் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன்.
0: ஆங்கிலத்துல ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க, திங்ஸ் ஹேப்பன் பியாண்ட் திங்கிங். தலைப்பே அழகா இருக்கு, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு உங்களுடைய தலைப்பு. என்ன எழுதிருக்கீங்க அந்த புத்தகத்துல?
3: அந்த புத்தகத்துல நான் ஒரு இமேஜினரியா என்னென்ன மனசுல உள்ள எல்லா ஸ்டோரிஸையும் எழுதியிருக்கேன்.
0: ஒரு கதை உங்களுடைய கற்பனை சார்ந்த அந்த கதைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கலாமா?
3: எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச கதை ஒரு திருடனை பத்தினது. ஆக்சுவலா அவனுக்கு திருடவே தெரியாது. அவனுக்கு பக்கத்துல உள்ள திருடங்க எல்லாம், உனக்கு திருடவே தெரியாது, நீ ஏன் இந்த வேலைக்கு வந்தேன்னு கேக்காங்க. அப்போ ஒரு நாள் அவன் தனியா திருடக்கு போறான் ஒரு வீட்டுல. அங்க யாருமே இல்ல, மேல போறான். மேல போகும்போ அவன் கண்ணாடி உடச்சிட்டு உள்ள போறான். அப்போ சடனா வெளியிலேந்து வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் போலீஸுக்கு கூப்பிடுவேன்னு. அது சார், யாருமே என்ன திருட என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, அதுதான் திருட வந்தேன்னு சொன்னாங்க. உடனே எல்லாருன்னு போட்டு சிரி அவனு. அப்படி ஒரு பிடிச்ச கதை எனக்கு. அடுத்து அவன் சிரிச்ச பிறகு அவன் இனிமே எந்த சிரி

0: இப்ப கேட்க வேண்டாம்னு சொல்லி வேற வேலையை தேடி போனா.
1: விஷ்ணுவுக்கு நகைச்சுவை உணர்வு கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறோம். அழகான ரொம்ப ஃபன்னியான ஒரு ஸ்டோரிய இந்த வயசுல குட்டியா அழகா எழுதியிருக்கிறாங்க. ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறீங்க, எப்படி?
0: அதாவது நான் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவேன். அப்ப நான் எனக்கு ஆன்லைன்ல ஒரு புக்கை பார்த்தேன், கொனான் டாயில் எழுதின புக்கு. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆதரை. அப்ப நான் அந்த புக்கை வாங்கி படிச்ச பிறகுதான் எனக்கே ஒரு ஆர்வம் வந்தது இங்கிலீஷ்ல எழுதுனா. ஃபர்ஸ்ட் நான் டிடெக்டிவ் நாவல் எழுதுனானுதான் என்ன, அடுத்துதான் இந்த மாதிரி கதை எழுத வந்தேன்.
1: ஒரு புக்கை எழுதி வெளியிட்டாச்சு, அந்த புத்தகத்தை படிச்சவங்க உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க?
0: The Misadventures of a Thief. அந்த கதையை நிறைய பேர் படிச்சுட்டாதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க.
1: ஆங்கில ஆத்தர்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு ஆங்கில புக்கை எழுதிருக்கீங்க. தமிழ்ல எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கா?
0: நான் இப்பலாம் ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன் எங்க கிளாஸ் பத்தி தமிழ்ல. அந்த புக்குக்கு இன்னும் பேர் சூடல, கூடிய சீக்கிரம் எழுதி வெளியிடுவேன்.
1: வாழ்த்துக்கள் தம்பி, ரொம்ப மோட்டிவா இருக்கிறீங்க, நல்ல ஃபன்னியாவும் இமேஜின் பண்றீங்க, உங்களுடைய கற்பனை திறன் நிஜமாலுமே நல்லா இருக்கு. விஷ்ணுவர்தன் ரொம்ப சுட்டி பையனா இருக்கிறாங்க, அந்த சுட்டி தனத்தோட அவங்களுடைய மொழி வளமும் அழகா இருக்கு. ஆங்கிலத்துல நிறைய எழுதுறாங்க, தமிழ்ல எழுதணுங்கிற ஆர்வத்தோட இருக்கிறாங்க. விஷ்ணுவர்தன் மேல் மேலும் எழுதணும், படைப்புகள் வெளிவரணும், வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: அடுத்து ஒரு படைப்பாளர் எஸ் ஸ்ரீ த்ரிஷ்யா ஸ்டாலின் அவர்கள்.
2: வணக்கம், என் பெயர் ஸ்ரீ த்ரிஷ்யா ஸ்டாலின். நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயின்றிருக்கிறேன்.
1: உங்களுடைய படைப்பு மேகத்தின் பூக்களா இருக்கு, தலைப்பே அழகா இருக்கு. எழுத்துலகத்துல அடி எடுத்து வைக்கிற முதல் அடி நிறைய பேருக்கு கவிதையா தான் இருக்கும். அந்த கவிதை எண்ணத்தின் ஓட்டமா இருக்கலாம், இல்ல முழுமையான கற்பனை வளமா இருக்கலாம். உங்களுடைய கவிதைகள் என்னவாக இருக்கு?
2: நான் வந்து என் கவிதையை கற்பனையை பேஸ் பண்ணிதான் நான் எழுதினேன். எனக்கு பொதுவா இயற்கை வந்து ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா ரசிப்பேன் இயற்கையை. அதுல எனக்கு கவிதை எழுதுக்கு வந்து தோணுச்சு. நான் வந்து காலையுமே வந்து நேரமே எழும்புவேன் படிக்கிறதுக்கு, அப்புறம் நான் வெளியில தான் இருந்து படிப்பேன். எனக்கு வந்து இயற்கையை பிடிக்கிறதுனால நான் மார்னிங் சன்ரைஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் இதை தனிமையை போக்குறதுக்கு வந்து இதே மாதிரி புக்ஸ் எல்லாம் நான் எழுதினேன். தொடர்ந்து 2 வருஷமா நான் இப்படி எழுதிட்டு இருக்கேன். இந்த NVKS ஸ்கூல்ல இந்த ஆசிரியர் பலர்வதி மேம் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க இப்படி எழுதணும் அப்படி.
1: 57 கவிதை எழுதிருக்கிறீங்க, கவிதை தொகுப்பா இந்த நூல் வெளிவந்திருக்கு. இந்த 57 படைப்புகள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு படைப்பு, நீங்கள் ரசிச்சு ரசிச்சு எழுதின ஒரு படைப்பு நேயர்களுக்காக பகிர்ந்துக்கலாம்.
2: நான் மிகவும் ரசித்த கவிதை, கேட்காமலே தருவாள், பேசினாலும் சிலருக்கு புரிவதில்லை, ஆனால் என் அம்மாவுக்கு தான் பேசாமலே என்னை புரியும். கேட்டாலும் சில தெய்வங்கள் எதுவும் தருவதில்லை, ஆனால் கேட்காமலே எனக்கு தரும் தெய்வம் என் அம்மா.
1: அழகா சொன்னீங்களே, கேட்டாலும் சில தெய்வங்கள் தருவதில்லை, கேட்காமல் தருபவள் அம்மா. அழகா எழுதிருக்கீங்க. இதே போல நீங்க எழுதணும், மேல் மேலும் உங்களோட எழுத்து விரிவடையணும். நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: அடுத்த ஒரு எழுத்தாளர், வளர்ந்து வரும் எழுத்தாளர் VA கிருத்திகா பிரசாத்.
3: வணக்கம், என் பெயர் கிருத்திகா பிரசாத். நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படித்து வருகிறேன்.
1: அழகா ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, என் தாத்தா கோவிந்தன். சொல்லுங்க கிருத்திகா, தாத்தாவை எவ்வளவு பிடிக்கும்?
3: எனக்கு என் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். அவரு நான் கேட்டது எல்லாமே வாங்கி தருவாரு. இருக்க எல்லா பேத்திகள்லயும் தாத்தாக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ எங்க தாத்தா ஊர்ல வந்து நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கும், அங்க போய் தாத்தா கூட ஃபுல்ல என்ஜாய் பண்ணுவேன். அப்படி தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப தாத்தா என் கூட இல்ல. அப்போ தாத்தாவோட பாசத்தை வந்து ஒரு புக்கா வந்து வெளியிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தாத்தாவோட பேர்ல வந்து இந்த புக்கோட டைட்டில் எழுதி பப்ளிஷ் பண்ணோம்.
1: என் தாத்தா கோவிந்தன், தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணி அதை எழுத்து மூலியமா பிரதிபலிச்சிருக்கீங்க. இந்த புத்தகத்தோடைய கதை சுருக்கம் என்னவாக இருக்கு?
3: இந்த கதையில ஸ்டார்டிங்கே வந்து பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைய வந்து தாத்தா கிட்ட விட்டுட்டு போறாங்க. அப்போ அது ஒரு கை குழந்தையா இருந்து தாத்தாக்கு வந்து எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைய வளர்த்து அந்த தன்னோட மொத்த பாசத்தையும் அந்த குழந்தைக்காக கொடுத்து அந்த தாத்தா வந்து அந்த குழந்தைய வளர்க்கறாரு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இருக்கு.
1: அதுல உங்களுக்கு பிடித்த ஒரு பகுதியை நேயர்களுக்காக வாசிக்கலாமா?
3: டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதம் என்றால் நிலாவுக்கு மிகவும் பிடித்த மாதம். ஏனென்றால் நிலா வாழ்ந்து கொண்டிருந்த கிராமத்தில் ஓர் ஊர்கோவில் இருந்தது. அந்த கோவிலில் திருவிழா நடைபெறும். 5 நாட்கள் நடைபெறும் அந்த திருவிழாவில் நிலா தன் தாத்தாவுடன் கோவிலுக்கு செல்வது, பலகாரங்கள் வாங்குவது, பொம்மைகள் வாங்குவது என்று இந்த நாட்கள் சந்தோஷத்தை இன்னும் இருமடங்காக்கும். இது மட்டுமில்லாமல் இரவில் கோவிலில் சென்று பாட்டு கச்சேரி, நாட்டியம் போன்ற பல நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்வாள். கோவில் திருவிழா முடியும் நாள் சாமி ஊர்வலம் நடைபெறும். அப்போது 20 யானைகள் வரை அந்த ஊர்வலத்தில் பங்கேற்கும். இந்த நாளுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் காத்திருப்பேன் என்று நிலா தன் தாத்தாவிடம் கூறினார்.
1: எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா அப்பாவை

0: விட அதிகமா பிடிக்கிறது யாருன்னா அது கண்டிப்பா தாத்தா பாட்டியா தான் இருக்கும். ஏன் தாத்தா அவ்வளவு முக்கியம்?
1: என் தாத்தா பேர் வந்து கோவிந்தன். நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் தாத்தா வந்து இறந்துட்டாரு. நான் எங்க அம்மா அப்பா கூட இருந்த நாட்கள் விட தாத்தா கூட இருந்த நாட்கள் தான் அதிகம். எங்க அம்மா அப்பா வேலைக்கு போயிருவாங்க, அதுக்கப்புறமா சின்ன வயசுல இருந்தே தாத்தா கூட தான் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். தாத்தாவோட பாசம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகமா இருக்கணும், அதுக்கு வேண்டிதான் நான் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டேன். அதனால தாத்தாவோட பாசம் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்து வேணும்.
0: அழகான நினைவுகளை ஒரு புத்தகமா வெளியிட்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் கிருத்திகா. இதே மாதிரி நினைவுகளும் சரி கற்பனைகளையும் சரி அது வந்து உங்களுடைய எழுத்து மூலமா வெளிவரணும். நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அடுத்த படைப்பாளர் வி. ஆப்லின் ஹெலினா.
2: வணக்கம். என் பெயர் ஆப்லின் ஹெலினா. நான் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறேன்.
0: மனப்பறவை அப்படிங்கிற கவிதை தொகுப்பு எழுதியிருக்கிறாங்க. முன் அட்டை படமே பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. ஒரு கண்ணாடியில ஒரு பாவப்பட்ட பெண் பாக்குறாங்க, ஆனா கண்ணாடியில தெரியற பிம்பமும் ஒரு டாக்டர் பிம்பமா இருக்கு. அதுவே பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. சொல்லுங்க ஆபிலின், என்ன சொல்லுது மனப்பறவை?
2: என்னுடைய படைப்பு வந்து மனப்பறவை. நான் என்னோட உணர்வுகளை வந்து எழுதியிருப்பேன். அதாவது லட்சியத்தை பத்தி நான் வந்து நல்லா சிந்திச்சிட்டு இருக்கும் போது இந்த உணர்வுகள் வரும், அதை நினைச்சு நான் வந்து எழுதியிருப்பேன்.
0: மனப்பறவை எப்ப ஆரம்பிச்சீங்க?
2: நான் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஃபர்ஸ்டா என் ஃப்ரெண்டு வந்து புக்கு வந்து வெளியிட்ட பிறகு அவ என்கிட்ட புக்கு வாசிக்கிறதுக்காக கொடுத்தா. அப்ப வந்து அது எனக்கு வாசிக்கமோ என்னோட உள்ளத்தை வந்து தொட்டுச்சு சில கவிதைகள். அப்போ வந்து அவ கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்தா நீ எழுது அப்படின்னு சொல்லி, அதுதான் எனக்கு வந்து எழுத வச்சு.
0: 32 கவிதை தொகுப்புகள் இந்த புத்தகத்துல அடங்கியிருக்கு. குடும்பம் சார்ந்தும் எழுதியிருக்கிறீங்க, இயற்கை சார்ந்தும் எழுதியிருக்கிறீங்க, மனதுல உள்ளதையும் எழுதியிருக்கிறீங்க. இவ்வளவு படைப்புகள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு படைப்பு?
2: நான் எழுதின கவிதையில எனக்கு பிடித்த ஒரு கவிதை இருக்கு, நேர்மையை பத்தி. பாதையில் பள்ளம் வரும்போதெல்லாம் சிந்தனையில் சிதறாதே, நேர்மையை வாழ்வில் கொண்டால் பாதையில் புதிர்களுக்கு விடை கிடைக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த ஒரு கவிதை எனக்கு பிடிக்கும், அது குற்றம் சொல்லாதீர்கள் அப்படின்னு. இடறியவர்களை இலக்காரமாக பேசாதீர்கள், ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஆப்லின் ஹெலினாவுடைய படைப்புகள் மிகவும் அழகாக இருக்கு. அவங்களுடைய மன என்ன ஓட்டங்களை எழுதியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் ஹெலினா.
2: நன்றி.
0: அடுத்த இளம் படைப்பாளர் ஏ. ஆர். தர்ஷா அவர்கள்.
3: வணக்கம். என் பேர் தர்ஷா. நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படித்து வருகிறேன்.
0: ஒரு பெண்ணின் பக்கங்கள் அப்படிங்கிற சிறுகதையை எழுதியிருக்கிறாங்க. பேர்லயே பெண்ணியம் வீசுது, புக்குக்குள்ளயும் பெண்ணியம் இருக்கா. எதை சார்ந்து எழுதியிருக்கிறீங்க?
3: இது ஒரு பொண்ணோட கஷ்டங்களையும் இந்த உலகத்தை வந்து அவ எப்படி பாக்குறான்னு பத்தி நான் வந்து எழுதியிருக்கேன்.
0: ஒரு பெண்ணினுடைய சிந்தனைகள், ஒரு பெண்ணினுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே யாரால துல்லியமா கணக்கிட முடியும் அப்படின்னா அது இன்னொரு பெண்ணால மட்டும்தான் முடியும். எப்படி பெண்ணை சார்ந்து எழுதலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு?
3: எங்க அம்மா வந்து நைட் வந்து எனக்கு அவங்களோட சின்ன வயசு பத்தின கதை எல்லாம் வந்து எனக்கு சொல்லுவாங்க. எங்க அம்மா சொன்ன கதைகளிலே அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததும், அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு வந்து 19-20 வயசு இருக்கும் போது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போனதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பட்ட அந்த கஷ்டங்களை பத்தி அவங்க சொல்லும் போது நான் அதை கேட்டு இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த ஒரு பெண்ணின் பக்கங்கள்னு எழுத ஆரம்பிச்சேன்.
0: அருமையா சொன்னீங்க. முன்னட்டை படத்துல நிறைய வலிகளும் சோகங்களும் நிறைந்த ஒரு காட்சி நம்மளால பாக்க முடியுது. ஒருத்தங்க அழுகுறாங்க, ஒருத்தங்க வாய மூடி சைலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எழுதுன அந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதி, அது எங்க நேயர்களுக்காக பகிர்ந்துக்கலாம்.
3: ரம்யா என் தோழி. ஒரு நாள் என்னுடைய புத்தகத்தை நான் வசித்து கொண்டிருக்கும் போது ஆசிரியர் திடீரென வந்து உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது என்று கூறினார். அப்பொழுது நான் என்னவென்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அது என்னவென்றால், ஒரு புது மாணவி வந்து நம் பள்ளியில் சேர்ந்திருக்கிறாள் என்று ஆசிரியர் வெளியே நின்று அந்த மாணவியை உள்ளே அழைத்தார். உள்ளே வா என்று ஆசிரியர் அழைத்தார். அவள் உள்ளே வந்ததும் உன்னை அறிமுகப்படுத்திக்கொள் என்று ஆசிரியர் கூறினார். அவள் பயப்படாமல் அவளுடைய பெயர் மற்றும் கிராமத்தின் பெயர், அம்மா அப்பாவின் பெயரை கூறினாள். அவள் மிகவும் தைரியமாக பேசினாள். அவளை கண்டு நான் மிகவும் வியத்து போனேன். அவள் என்னிடம் வந்து அமர்ந்தாள். நான் அவளுடன் பேசினேன். அதன் பிறகு நானும் அவளும் சேர்ந்து பல இடங்கள் சென்றோம். எனக்கு ரம்யா என்னும் தோழி கிடைத்தாள். சில நேரத்து எங்களிடையே சண்டைகள் வரும், ஆனால் சில நிமிடங்களிலே இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து விடுவோம். என்னால் ரம்யா என்னும் தோழி எனக்கு கிடைத்தாள்.
0: ஒரு தோழியை பத்தி அழகா எழுதியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் தர்ஷா.
3: நன்றி.
0: அடுத்து ஒரு படைப்பாளர் வி. ஏ. ஐரின் விஷ்மா.
4: வணக்கம். என் பேர் ஐரின் விஷ்மா. நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படித்து வருகிறேன்.
0: காற்றின் தேடல் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. காற்றின் தேடல்.

0: தேடல், எதை தேடுகிறது, எதை சொல்ல வருகிறது?
1: இந்த புக்கு ஃபுல்லா பேஸ்டா வந்து இயற்கை பேஸ்டா தான் இருக்கு. இது வந்து எங்க அம்மா வீடு வந்து ஃபுல்லா வந்து கிராமத்து ஏரியா மாதிரி ரொம்ப இயற்கையான ஏரியா. அந்த ஏரியாலதான் மோஸ்ட்லி லீவ் டேஸ் எல்லாம் நாங்க அங்கதான் போவோம். அதனால அங்க இயற்கையை பார்த்து ரொம்ப ரசிப்பேன். அதனால எனக்கு இயற்கையை ரொம்ப பிடிக்கும். அது மாதிரிதான் எங்க வீடு வந்து மொட்டை மாடியில இருந்தாலுமே ராத்திரி 6 மணி அந்த மாதிரி டைம்ல நின்று அங்க நிலா இருக்கும், அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நான் வீட்டுல இருக்கமா என் அம்மாவோட மொபைல் அதெல்லாம் போட்டோ எடுப்பேன். எனக்கு அதனால இயற்கையை ரொம்ப பிடிக்கும்.
0: நிறைய இயற்கையை ரசிக்கிறீங்க. நீங்க எழுதின காற்றின் தேடல் அந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு சில கவிதைகள்.
1: டைட்டில் நிலா. வானத்தின் அரசி நீ, இரவின் அழகி நீ, இருளுக்கு ஒளி விளக்கும் நீ, அம்மா உன்னை காட்டி சோறு ஊட்டுகையில் நீ முழு வடிவமாக நின்றாய். இப்போதோ மனிதன் உன்னுள் வாழ உன்னில் இடம் தேடுகின்றன, புதிய உலகை படைத்திட. வாழ்க்கை. வாழ்க்கையின் பாதை நேரானது அல்ல. சில சமயம் மழை பொழியும், சில சமயம் வெயில் சுட்டெரிக்கும். இதுவே வாழ்க்கையின் வித்தே.
0: எழுதணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத வந்து கவிதையா தான் எழுதணும்னு எப்படி தீர்மானிச்சுக்கிட்டீங்க?
1: என் அப்பா வந்து தமிழ் டீச்சர். எங்க வீட்டுல வந்து நிறைய புக் இருக்கும். என் அப்பா நிறைய கவிதையெல்லாம் வாசிப்பாங்க. இப்ப கவிதை புக்கை பார்க்காம எனக்கும் ஆசை வந்து அதுல வந்து நிறைய கவிஞரோட போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி நானும் எழுதுனா என்னோட புக்கில் வந்து அந்த கவிஞரோட போட்டோ அந்த மாதிரி என்னோட முகம் வரும்ல, அதனாலதான் நானும் எழுதணும்னு நினைச்சேன். அது வந்து என் அப்பா வந்து என்கரேஜ் பண்ணாங்க, நீ உன்னோட உணர்வுகள் அனுபவங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் பேஸ் பண்ணி நீயும் எழுது, கண்டிப்பா எழுதணும் அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணாங்க. அதுல இருந்து தான் கவிதை எழுத ஆரம்பிச்சேன்.
0: வி ஏ ஐரின் விஷ்மா நிறைய கற்பனை திறத்தோட இருக்கிறாங்க, நிறைய எழுத்து வளத்தோட இருக்கிறாங்க. அவங்களுடைய எழுத்துக்கள் இன்னும் வளரணும், மேம்படலும். நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: அடுத்த ஒரு இளம் படைப்பாளர் ஜஷானா ஷாஃப்ரின்.
2: வணக்கம், என் பெயர் ஜே எஸ் ஜஷானா ஷாஃப்ரின். நான் 9ஆம் வகுப்பு டி பிரிவில் பயின்று வருகிறேன்.
0: முதல் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. பெயர்ல முதல் சந்திப்பு இருக்கு. சொல்லுங்களேன், நீங்க யாருடைய முதல் சந்திப்ப இந்த புக்ல எழுதிருக்கீங்க?
2: நான் வந்து அதிகமா கோவப்படுவேன் ஏதாச்சும் நினைச்சிட்டு. அதனால வந்துட்டு இயற்கையை வந்து இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேற அவ்வளோ கூர்மைய கவனிச்சது இல்ல. ஆனா இந்த கோபம் வந்து கட்டுவிடையதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து இயற்கை தான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து நான் இயற்கையை சந்திச்சேன்னு சொல்லிட்டு முதல் சந்திப்புன்னு வச்சுட்டு.
0: அப்படின்னா உங்களுடைய முதல் சந்திப்பு இயற்கையா இருக்கு. சரி, இயற்கைய எவ்வளவு ரசிப்பீங்க?
2: நான் ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே படிக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில போய் நின்றுட்டு இயற்கை கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அடுத்த நைட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து வானத்துல நட்சத்திரங்கள் நிலாவையெல்லாம் பார்த்து ரசிப்பேன்.
0: நிறைய நட்சத்திரங்கள் பாக்குறதா சொல்றீங்க, நட்சத்திரங்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்கா?
2: எப்பவுமே எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலுமே வந்து ஜொலிச்சுட்டே இருக்கணும், அதை நான் வந்து அந்த நட்சத்திரங்கள்கிட்ட இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
0: அழகான உண்மையை சொல்லியிருக்கிறீங்க. முதல் சந்திப்பு அப்படிங்கிற புத்தகத்துல உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை.
2: நான் இந்த புத்தகத்துல மொத்தம் 30 கவிதைகள் எழுதியிருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை என் உயிரேன்னு. ஆசைகள் பல இருக்கலாம், அதையெல்லாம் நிறைவேற்றுவதும் நீதான், கோபம் காட்டுவதும் நீதான், அரவணைப்பதும் நீதான், என் உயிரே என் அப்பா.
0: இதே மாதிரி கற்பனைகளையும் சரி, அது வந்து உங்களுடைய எழுத்து மூலியமா வெளிவரணும். நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: அடுத்த ஒரு எழுத்தாளர் எஸ் கே பவிக்ஷா.
3: வணக்கம், என் பெயர் பவிஷ்கா. நான் 7ஆம் வகுப்பில் டி பிரிவில் பயின்று வருகிறேன்.
0: இவங்க எல்லாரையும் விட ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு கொடுத்திருக்கிறாங்க. டெல் மீ, அதாவது அது வந்து ஒரு பொது அறிவின் பெட்டகமா இருக்கு, கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஜி கேவா இருக்கு. நிறைய ஜி கே சம்பந்தப்பட்ட விஷயங்களை இதுல எழுதியிருக்கிறாங்க. சொல்லுங்க பவிக்ஷா, சிறுகதை கவிதை இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏன் ஜி கே வச்சு ஒரு புக் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு?
3: ஏன்னா எல்லாருக்கும் இந்த சிறுகதை எல்லாமே அதோட கற்பனை திறன், அது நமக்கு நடந்த இது அப்படி. இது வந்து எல்லாருக்கும் பொது அறிவு வேணும் என்பதற்காக நான் வந்து ஒவ்வொரு புக்கா தேடி கலெக்ட் பண்ணி எடுத்தேன்.
0: ஒரு கவிதை வந்து எண்ணத்துல வரதை எழுதிரலாம், சிறுகதை வந்து கற்பனை செய்து எழுதிரலாம். ஆனா ஜி கே எழுதணும் அப்படின்னா அது வந்து ஃபேக்டா இருக்கணும், அதாவது உண்மை சம்பவங்களா இருக்கணும். அதுல எந்த ஒரு போலி தன்மையும் கற்பனை திறனையும் புகுத்தவே முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல ஜி கேக்காக எவ்வளவு மெனக்கடல் இருந்துச்சு? எங்கெல்லாம் போய் ஜி கேவை சேகரிச்சீங்க?
3: நான் வந்து சயின்ஸ் புக்கு, சோசியல் புக்கு, பின்ன இன்டர்நெட், அப்புறம் நிறைய ஜி கே புக்ஸ் அப்படி வாசிச்சு எழுதினேன்.
0: ஜி கேன்னு நம்ம சிம்பிளா சொல்லிடுறோம், ஆனா அந்த ஜி கேக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு. அறிவியல் சார்ந்த ஜி கே இருக்கு, சமூக அறிவியல் சார்ந்த ஜி கேகள் இருக்கு. நீங்க எந்த பிரிவை தேர்ந்தெடுத்து எழுதுனீங்க?
3: நான் வந்து எல்லாத்துலேருந்து எழுதினேன், ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னா அப்படின்னு நிறைய எழுதினேன்.
0: உங்களுடைய டெல்மி கலெக்ஷன் ஆஃப் ஜிகே

0: அப்படிங்கிற புத்தகத்துல மொத்தம் 99 பொது அறிவு கேள்விகளா வச்சிருக்கீங்க. இதுல எந்த கேள்விக்காக நிறைய மெனக்கட்டீங்க?
1: காட்டன் ஃபைபர் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? ஆன்சர் செல்லுலோஸ். இந்த கேள்வியே நான் கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டு தேடினேன்.
0: காட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் அப்படிங்கிற கேள்விக்கு அழகான ஒரு பதிலையும் சொல்லிருந்தீங்க. இவ்வளவு தேடினீங்க, கடைசி யார் மூலியம் எதன் மூலியம் அந்த பதில் கிடைத்தது?
1: ஸ்கூல் புக்ல இருந்துச்சு.
0: வருங்காலத்துல இதே மாதிரி பொது அறிவுகளை சேகரித்து எழுதணுங்கிற ஐடியால இருக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாச்சும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கா?
1: எனக்கு நிறைய புக் எழுதணும்னு ஆசை உண்டு.
0: வாழ்த்துக்கள் பவிஷா, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறணும். நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அடுத்த வளரும் எழுத்தாளர் வைஷ்ணவி. வணக்கம் வைஷ்ணவி.
2: வணக்கம்.
0: நீ உனக்கு மட்டுமே அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டு இருக்கீங்க. நீ உனக்கு மட்டுமே அப்படிங்கறது ஒரு கவிதை தொகுப்பா இருக்கு. 46 கவிதைகள் அடங்கியிருக்கு.

0: மட்டுமே அப்படிங்கறது ஒரு கவிதை தொகுப்பா இருக்கு. 46 கவிதைகள் அடங்கியிருக்கு இந்த புத்தகத்துல. சொல்லுங்க வைஷ்ணவி, எதை அடிப்படையாக வைத்து கவிதை எழுத ஆரம்பிச்சீங்க?
1: உனக்கு நீ மட்டுமே இந்த புக்கை ஃபுல்லா பாத்தீங்கன்னாவே ஃபுல்லாவே மோட்டிவேஷன் கவிதைகளா இருக்கும். எனக்கு மோஸ்ட்லி நான் பாத்தீங்கன்னா டைரி கூட தான் ஃபுல்லாவே. மோஸ்ட்லி தூங்கும் போதெல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க, மறக்காத உனக்கு நீ மட்டும்தான் நீன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு இந்த கவிதை எழுதி
0: தனிமையை நிரப்புறதுக்காக எழுத்த தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க.
1: ஆமா,
0: உங்களுடைய தனிமை இந்த எழுத்து போக்கும்னு நம்புறோம். நீங்க படைத்த 46 கவிதைகள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்த கவிதை?
1: எனக்கு பிடிச்ச கவிதை அதாவது புரியாத புதிர். ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், எதனால் வாழ்கிறோம், யார் நம்மை வாழ வைக்கிறார்கள், வாழ துவங்க ஆசை வந்ததும் ஏன் இறக்கிறோம் என்பதே புரியாத புதிராகவே இருக்கின்றது. அடுத்தது ஒரு கவிதை, எதை கொண்டு வந்தோம். பிறக்கும் போது நாம் அழுது பிறரை மகிழ்வடைய செய்கிறோம், இறக்கும் போது பிறரை அழ வைத்து போகிறோம். எதையும் கொண்டு வராமல், எதையும் எடுத்து செல்லாமல் வாழ்க்கையை வாழ மட்டுமே ஆசை இருக்கிறது அப்படின்னு இந்த ரெண்டு கவிதையும் எனக்கு புரிச்சு.
0: உங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப வலுவானதாகவும் ஆழமிக்கதாகவும் இருக்கு. வளர வளர இன்னும் நீங்க நிறைய சிந்திப்பீங்க, நிறைய மோட்டிவேஷனல் படைப்புகளை இந்த உலகத்துக்கு படைப்பீங்க அப்படின்னு நம்புறோம். வாழ்த்துக்கள் வைஷ்ணவி.
1: நன்றி.
2: ஆற்றூர் NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து 12 குழந்தைகள் தங்களுடைய படைப்புகளை கொண்டு வந்து அது எழுதின அனுபவங்களையும் நம்ம கூட நிறைய பகிர்ந்துகிட்டாங்க. இதே மாதிரி நிறைய குழந்தைகள் நம்ம வீட்லயும் இருப்பாங்க எழுதணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட. அந்த குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கையை பிடிச்சு கூட்டிட்டு வர்றது நம்மளுடைய கடமை. இவ்வளவு நேரமும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்ட குழந்தைகளுக்கும் இதை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நிலையம் சார்பாக நன்றிகள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆற்றூர் NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல் வழங்கிய பேசுங்க மக்களே பேசுங்க சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
4: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல் ஆற்றூர்.
5: NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல் ஆற்றூர்
6: கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட முதல் CBSE பள்ளி.
5: மாணவர்களின் அறிவியல் திறன் மேம்படுத்தும் திறந்த அறிவியல் பூங்கா, தரமான ஆய்வுக் கூடங்கள்,
6: சிறப்பான வாகன வசதி,
5: 10 மற்றும் 12 வகுப்புகளில் தொடர்ந்து 100% தேர்ச்சி, தனித்திறன் வளர்க்கும் NCC, NSS, ஸ்கவுட் அண்ட் கைட், JRC, கராத்தே, பேண்ட், மியூசிக், டான்ஸ், ஆர்ட் மற்றும் ஸ்கேட்டிங் பயிற்சிகள், நீட், JEE, TNPSC உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான வகுப்புகள்.
6: 50 வருடங்களுக்கும் மேலான கல்வி சேவையில் NVKS சீனியர் செகண்டரி ஸ்கூல் ஆற்றூர்.

வாழ்வின் வழிகாட்டி போல் என்றுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் 11:32. ஆரம்பமாகின்றது குமரி பண்பலையுடன். குடும்பத்திற்காக ஓய்வின்றி உழைக்கும் பெண்களை போற்றுவது எப்படி நேரலை நிகழ்ச்சி. அகத்தில் அன்புடனும் புறத்தில் பண்புடனும் பெண்மைக்கு உண்மையுடனும் பிரமிக்க வைக்கும் திறமையுடனும் பொறுமைக்கு இலக்கணமாய் விளங்கும் உன்னத படைப்பு பெண். தாயாய் மனைவியாய் மகளாய் அவளின் பொறுப்புகளை சரிவர செய்ய போராடும் போராளி. அவளுக்கு தேவை ஒரு பாராட்டு. பெண்களை போற்றுவோம், மதிப்போம். ஓய்வின்றி உழைக்கும் பெண்களை போற்றுவது எப்படி, இந்த தலைப்பில் தான் நேயர்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்று பேச போறீங்க. நீங்க தயாரா இருந்தா உடனே டயல் பண்ணுங்க 2602240 மற்றும் 2107722. இதற்கான இணைப்பு 0046652. மேலும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு 890 325 70 39.

0: பிள்ளை எப்போதுமே போட்டுதான் வரும். ஏன்னா தாயாக தந்தையாக பிள்ளைகளாக பேத்தியாக இப்பெல்லாம் வரத ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அந்த வரலாறு கையா பாக்கணும்னா நிச்சயமா அவங்க பாராட்டம் செய்யணும். உதாரணத்திற்கு நாமே காலையில் சாப்பிட்டுக்கிற உணவு வகைகளை இட்லி சட்னி சாம்பார் ரசம் இந்த மாதிரி வரும்போது உண்மையிலேயே அதை கண்டிப்பா பாராட்டும். அந்த அடுத்த போராட்டம் இருந்தால் அவர்களுக்கு உண்மையிலே போர் அடிச்சு தமிழ் இருக்கும் தெரியாது எதையும் ஒழுங்கா வரும். இதே நேரத்துல ஆடை அட்டலம் அது மிக மிக முக்கியம். அப்புறம் ஆலய பெருக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒவ்வொரு பழகலாம் கடத்தி எடுத்து போச்சுலதான் உண்மையிலேயே பெண்கள் நம்ம தெய்வமா எங்களுக்கு மதிச்சு யாரெல்லாம் வளர அவர்களும் சிறந்த வாழ்க்கையை சொல்லிக்கொண்டு வாழ்க்கை பெரிய உங்களுக்கு வாழ்க்கையை நன்றி நன்றி நன்றி வணக்கம் சாபா
1: நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாரிங்க இருந்து பேசுறீங்க?
2: சவரியம்மாள் வடக்கம் போனும்
1: மேம். ஆமா சொல்லுங்க, நிகழ்ச்சியில தலைப்பு கேட்டீங்களா?
2: ஆமா மேம். மேம் பெண் இல்லை என்றால் அந்த குடும்பம் இல்ல மேம். அதிகாலையில் எழுந்திருச்சு நமக்கு இரவு ஃபுல்லா காலையில இருந்து இரவு வர நமக்காக உழைக்காங்க மேம். நமக்காக நம்ம பிள்ளைங்களுக்காக சாப்பாடா இருக்கலாம், மற்றபடி பிள்ளைங்க ஸ்கூல் கணப்புல இருந்து கணவன் பார்த்து எல்லாமே எல்லாமே பொறுப்படுத்தாங்க. அப்ப பத்து நோக்காம அதுதான்
1: சரிமா. இப்ப பெண்கள் வந்து இது எல்லாமே செய்யறாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் இல்ல. இதை தாண்டி இப்படி செய்யற பெண்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம்?
2: நம்ம வந்து அவங்க ஊக்குவிக்கலாம் மேம். இதுக்கு மேலே உங்களால செய்ய முடியும். நிறைய பேர் வெளியிலயே நல்லா சாதிக்காங்கல்ல மேம், விளையாட்டா இருக்கலாம் மற்றபடி வேற துறைகள்ல எல்லாம் நிறைய நல்லா பங்கெடுத்தாங்க. அவங்களுக்கு
1: நிச்சயமா பெண்களுக்கு வந்து நிறைய துறைகள்ல சாதிக்கிறதுக்கான திறமை இருக்கு. ஆனா அதுக்கேத்த ஒரு ஊக்குவிப்பு இல்ல. நம்ம வந்து இப்ப காலம் எவ்வளவோ மாறி போயாச்சு இல்லையா. இப்ப வந்து பெண்களை ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு நன்றிமா. நன்றி.
2: நன்றி மேம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். குமரி பண்பலையுடன் நேரலை, யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
3: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: ஐயா சொல்லுங்க, பெண்களை வந்து என்ன மாதிரி எல்லாம் போட்டலாம் அப்படின்னு உங்க கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க.
3: அம்மா பெண்களை என்ன மாதிரி போட்டலாம்னா, ஹலோ
1: சொல்லுங்க.
3: பெண்களை என்ன மாதிரி போட்டலாம்னா, உண்மையிலேயே பெண்கள் தான் உயிர். எங்கள் உயிர் நாடி பெண் தான். எப்படி உயிர் நாடின்னு சொல்லித்தரேன். அதாவது எங்களை இந்த உலகத்துல உலகத்துல பறக்க வைத்து இந்த உலகை காட்டி படைத்து இருப்பது பிரம்மாக்களாகிய பெண்கள் தான். அந்த படைப்பு மட்டுமல்ல, அந்த கடைசி வர மனுஷனுக்கு வந்து பிறந்த மனுஷனுக்கு வந்து உணவு ரொம்ப முக்கியம். உணவு இருந்தா தான் வாழ்க்கை வாழ முடியும். அந்த உணவை பிறந்த ஒரு பெண் வந்து தான் குழந்தை முதல் கடைசி வரைக்கும் உணவு ஊட்டுவது குடும்பத்திற்கு அனைத்து குடும்பத்திற்கும் அனைவருக்கும் உணவு ஊட்டுவது இந்த பெண்கள் தான். ஆக பாருங்க, பெற்றெடுத்து உயிர் கொடுக்கறாங்க, அதை வளர்த்து உயிர் ஊட்டுறாங்க, அப்புறம் அதை பராமரிக்கிறதும் அவங்க தான். ஒரு மனிதர் மனித வாழ்வுக்கு பெண்கள்

0: இன்னைக்கே குமரி பண்பலையுடன் நேர்லை நிகழ்ச்சியில முதல் வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: ஐயா சொல்லுங்க.
1: காரணம் என்னன்னா, குடும்பத்திற்காக ஓய்வின்றி உழைக்கும் பெண்களை போற்றுவது எப்படி? எனது தலைப்பு

ஓய்வின்றி உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆண்களும் சரி பெண்களும் சரி ஓய்வின்றி தான் உழைக்கிறாங்க இல்லையா? அதுலேயும் குறிப்பாக பெண்கள் அப்படிங்கிறப்போ குடும்பத்திற்காக ஓய்வின்றி உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, பெண்களை எப்படி தாங்க போற்றுறது? சரி, நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ பெண்களை போற்றுறோம் அப்படின்னா நம்ம பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், வருடத்தில் ஒரு முறை கொண்டாடப்படக்கூடிய மகளிர் தினம் வருது இல்லையா? அந்த மகளிர் தினம் வரும்போது நம்ம வந்து நம்ம சகோதரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம அம்மா அக்கா இப்படி எல்லாருக்குமே நம்ம வந்து வாழ்த்து சொல்கிறோம் இல்லையா? இது வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். இந்த மாதிரி இல்லாமல் டெய்லி வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட அன்பையும் உழைப்பையும் மதித்து அவர்களுக்கு துணையாக நிற்கலாங்க. இதுதான் நிச்சயமாக நம்ம அவங்களுக்கு சொல்கிற ஒரு வாழ்த்தா இருக்கும்.

0: நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்த நேயர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கன்னு பேசுறீங்கம்மா?
1: என் பெயர் ராஜேஸ்வரி.
0: எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க
1: மேடம். பெண்கள் என்று சொல்லும் போது பூமாதேவிக்கு ஒப்பு போட்டு பேசலாம். பூமாதேவி பூமாதேவி உலகத்துல எல்லாமே பொறுத்து போறது பூமாதேவி. உலகத்தில் உள்ள பாரங்களை எல்லாம் சுமந்து கொள்வது பூமாதேவி.
0: சரிம்மா, இதெல்லாமே பெண்களோட இயல்பு இல்லையா? பெண்களோட இயல்பை தாண்டி இப்படி பெண்கள் இருக்காங்கல்ல, இதுக்கு நம்ம வந்து எப்படி போற்றலாம் அப்படின்னு சொல்லுங்க. என்ன செயல்கள் நம்ம செய்யலாம்
1: போற்றுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய செயல்கள், அவர்கள் செய்த தொழிலை பாராட்டி பேசலாம். அவங்க சமையல் செய்து தருவாங்க. அந்த சமையலை பத்தி, சமையல் நமக்கு பிடிக்கோ பிடிக்க இல்லையோ, நமக்கு வயதாக சாப்பாடு போட்டாங்க, அந்த சமையல நம்ம உயர்வாக பேசி அவர்களை போற்றி புகழலாம்.
0: நிச்சயமா அதுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். அதோட நமக்கு சமைச்சு தந்தவங்க வந்து சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அன்பா ஒரு வார்த்தையும் கேட்கலாம் இல்லையா?
1: ஆமா, அன்பா கேக்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து நமக்கு பசி அறிந்து உணவு போடுவார்கள். பசி நம்மளோட பசி பிள்ளைகளுக்கும் சரி, கணவன்மாருக்கும் சரி, விருந்தினர்களுக்கும் சரி, உடன்பிறப்புகளுக்கும் சரி, யாருக்கா இருந்தாலும் பசி அறிந்து உணவு சமையல் செய்து அந்தந்த நேரங்களில் சாப்பாடு பரிமாறுவர்கள் பெண்கள். அந்த பெண்கள் நம்ம வாயார போற்ற வேண்டும்.
0: நிகழ்ச்சியில் அருமையா பங்கேற்றீங்கம்மா, நன்றி.
1: நன்றிம்மா, நன்றி.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: DMARC, MFAC,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில், 9842111394.

இது உங்களை நினைவிற்கு இன்று பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே தொழிலரே, இது நீங்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில தொழிலுக்கான தலைப்பு, சோசியல் மீடியாவில் வரும் வாழ்க்கையுடன் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுவது சரியா? இந்த தலைப்புல தொழிலர் பேச தயாராருங்க. இன்னைக்கு பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை. என்றென்றும் உங்களுடன் உங்கள் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101, நேரம் 11:47. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் குடும்பத்திற்காக ஓய்வின்றி உழைக்கும் பெண்களை போற்றுவது எப்படி நேரலை நிகழ்ச்சி. சரி, பெண்களை போற்றுறது அப்படின்னா என்ன? சும்மா வார்த்தையால வாழ்க வாழ்க பெண்கள் வாழ்க அந்த மாதிரி சொல்றதா? இல்லைங்க, போற்றுறது அப்படிங்கிறது வந்து வெறும் வார்த்தைகளால சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை இல்லையா, மறைமுகமா அதை வந்து நம்ம செயல்ல காட்டலாம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நமக்காக சமைச்சு தரக்கூடிய பெண்கள், குடும்பத்தின் பெண்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்களோட நலன்ல வந்து நம்ம சிறியதா ஒரு அக்கறை எடுத்திருக்கலாம். இது மட்டும் இல்லாம நிச்சயமா முக்கியமா பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஓய்வு அப்படின்னு சொல்றது. எப்படி சொல்றது, இப்ப வாரத்துல ஒரு நாளாவது பெண்கள் வந்து தனக்காக நேரத்தை ஒதுக்கி கொள்ளணும். அந்த ஒரு நாள் வந்து அவங்க அவங்களை கேர் பண்ணிக்கணும், அவங்களுக்கான ஒரு நிம்மதிக்காக அவங்க போராடணும். எப்படி சொல்லலாம், ஜாலியா அவங்க தோழிகள் கூட வெளியே போகலாம், நிம்மதியா முழுசா இருந்து எந்த ஒரு பெண்ணாவது முழுமையா ஒரு 3 மணிக்கு இருந்த ஒரு திரைப்படம் பார்த்ததா சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா. இடையில வந்து வீட்டுல குழந்தைகளா இருக்கட்டும், அவங்களுக்கான தேவைகளை நிவர்த்தி பண்றது, இந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கிறதே இல்லை. சோ பெண்கள் கண்டிப்பா அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி கொள்ள வேண்டும். அதற்கு வந்து அந்த குடும்பத்துல உள்ளவங்க வந்து நிச்சயமா சப்போர்ட் பண்ணணும். சரி, இணைப்புல அடுத்தது யார் வராங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. சரிம்மா, நீங்க இப்ப சொல்லும் போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பெண்களோட பெருமைகளை சொல்றீங்க இல்லையா, அதை தாண்டி நம்ம வந்து பெண்களை எந்த விதத்துல போட்டலாம், அதாவது வாய் வார்த்தைகளா இல்லாம இந்த இந்த செயல்களை வந்து நம்ம பெண்களுக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவீங்க? ரதமா, உங்க

0: இணைப்பு தெளிவில்லாம இருக்கு. இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்கம்மா?
1: சாந்தி பிரபானந்த், கீழப்பிள்ளை.
0: சொல்லுங்கம்மா.
1: எல்லா வேலையும் செய்வாங்க, அவங்கள கரெக்டிங்கான கேக்குறதுனால கண்டிப்பா எல்லா வேலையும் அவங்க ஒற்றை இருக்காங்க. உடல் ரீதியா முட்டு வலிக்கா என்ன கேட்டு தெரியும். ஒரு நாள் அவங்க வெளியே அவங்களோட சுதந்திரம், அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு அதை கேட்டு தெரியும். அவங்க வந்து வீட்டுக்காண்டியே படிப்பாங்க, அவங்க எந்த ஆசையும் மனசே வச்சிருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்க கேட்டு தெரிஞ்சிடும்.
0: நிச்சயமாமா, இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி பெண்களிடம் வந்து ஒரு வார்த்தை தான், சரி நீ இவ்வளவு பண்றியே, உனக்கு வந்து கால் வலிக்குதா கை வலிக்குதா அப்படின்னு கேட்டா கூட பெண்களோட மனசு எப்படி தெரியுமா? வலியே இருந்தா கூட அவங்க கேக்குற அந்த ஒரு ஆனந்தத்துல நம்ம அதை சொல்ல மாட்டோம் இல்லையா, ஐயோ அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சரிம்மா, அதான் பெண்கள். சரி சூப்பர்மா, நிகழ்ச்சி எல்லாருமே பங்கேற்றீங்க, நன்றி. நிகழ்ச்சியில இணையும் அடுத்தனே யார், வணக்கம்.
2: மந்திரமூர்த்தி பேசுறேன். ஹலோ,
0: ஐயா இணைப்பு தெளிவில்லாம இருக்கே.
2: இப்ப கேக்குறதா?
0: நீங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒண்ணு, அது டவர் சரியா இருக்கா அப்படிங்கறத ஒண்ணு சரி பார்த்துட்டு பேசினா நீங்க பேசுறது தெளிவா கேக்கும்.
2: இப்ப கேக்குறதா?
0: இப்ப கேக்குதா? சொல்லுங்க.
2: பெண் குலத்தின் பொன் விளக்குகள் எல்லாம் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நீங்க போட்டீங்களா அந்த பெண்மையுடைய முன்னால் ஒரு பாட்டு போட்டீங்க தானே, மனதில் உறுதி வேண்டும். அதே மாதிரி ஒரு பழைய பாட்டு உண்டு பாருங்க, அந்த அவர் படிப்பாரு, புத்தன் ஏசு பிரான் காந்தி மகான் இவர்களே போல் புகழ் பெற்ற பெண்மை உண்டான்னு கேட்பாங்க. அப்ப அந்த மேடம் படிப்பாங்க, புத்தன் ஏசு காந்தியையும் பெற்றது எங்கள் பெண் குலமேன்னு படிப்பாங்க பாருங்க. பெருமையில இருக்காங்க பாரு, அப்புறம் அவங்க வந்து ரொம்ப மட்டப்படுவாங்க, செய்வாங்க. நாம வந்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கற மாதிரி, அப்புறமா வந்து அவங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி புடவை எடுத்து கொடுக்கலாம், ஜுவல்ஸ் எடுத்து கொடுக்கலாம். நாம அவங்களை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சூஸ் பண்ண முடியாம இருந்தா கூட நாம எடுத்துட்டு வந்து அவங்க வந்து பக்கத்து வீட்டுல கணக்கிறது அப்ரிசியேட் பண்றது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். யார் எடுத்து கொடுத்தா, எங்க ஆத்துக்காரர் எடுத்து கொடுத்தான்னு சொல்றதே வந்து அப்ப அடுத்தலை தொடர்ந்து நமக்கே வந்து அந்த சான்ஸ கொடுப்பாங்க செலக்ட் பண்றதே. இதே மாதிரி பெண்களை போட்டி பாதுகாக்க வேண்டும். பெண்களை வந்து இப்ப வந்து அதாவது ராக்கெட்ல வந்து விண்வெளிக்கு போற அளவுக்கு கூட அவங்க வந்து துணிஞ்சு பேண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால பெண் குலத்தின் பொன் விளக்குகளை போற்ற வேண்டும். பெண் குலத்தின் பொன் விளக்குகளுக்கு என்னுடைய நண்பர்கள் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில அருமையான கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க ஐயா, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.

0: பண்புகளுடன் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குடும்பத்திற்காக ஓய்வின்றி உழைக்கும் பெண்களை போற்றுவது எப்படி நேரலை. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: விஜயல், திருநந்திக்கரை.
0: ஆ சொல்லுங்க ஐயா.
1: பெண்ணை பற்றி முதல் போட்டுவோம். வீட்டுக்கு ஐசியரும் பெண்ணு தான், வீட்டுக்கு விளக்கும் பெண் தான். காலையில எழுத்து சமையல் அறையில சமைத்து பிள்ளைகளை ஸ்கூலில் அனுப்பி கணவரை வேலைக்கு அனுப்பி அவளை வேலை பார்த்து பல நேரமாகி வேலைகளை பார்த்து பார்த்து இரவு 11 மணி வரை வேலை வாய்ப்பு உருவாக்கி கொண்டு அவ வீட்டுக்குள்ளே கழிஞ்சது அவளை பிரத்யேகம் போற்ற வேண்டியிருக்கு.
0: சரிங்க, இதெல்லாமே பெண்கள் செய்யறது அப்படிங்கறத தாண்டி இதற்காக பெண்களுக்கு நாம் என்ன செய்யலாம்?
1: நாம் என்ன செய்யலாம்? செய்யும் ஒரு தொழிலுக்கு ஒரு அவங்க செய்ய ஒரு இதுக்கு நம்ம பாராட்டி அவருக்கு கொடுக்க வேண்டும். அது மாரி வீட்டுக்கு கஷ்டம் கொண்டு வேலைக்கு போய் வேலையை பார்த்து வீட்டு வந்து அவர் வருவாரு, இவர் வருவாரு, தாத்தா வருவாரு, பாட்டி வருவாரு, அம்மாவி வருவாரு, இதெல்லாம் சரி வேகமா பணிகளை தீப்பி அந்தந்த ஆளுகளுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் கரெக்டா கொடுத்து பிள்ளைகளை வந்து பிள்ளைகளுக்கு எல்லாமே கொடுத்து வரைக்கி அவ குடிக்காமலே உண்ணாமலே இருந்து எல்லாரும் பார்த்து அதுக்கு வேண்டி பிரத்யேக ஒரு போத்த வேண்டியிருக்கு.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் அருமையா பங்கேற்றீங்க, நன்றி.
1: நன்றி.
0: குடும்பத்திற்காக ஓய்வின்றி உழைக்கும் பெண்களை போற்றுவது எப்படி, இந்த தலைப்புல இன்னைக்கு நிறைய நேயர்கள் ரொம்பவே அழகா நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினாங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம் தாங்க, அன்றாட வாழ்க்கையில அவர்களின் அன்பையும் உழைப்பையும் மதித்து அவர்களோடு துணையாக நிற்பதே உண்மையான போற்றுதல். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆதினி ராஜேஷ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
0: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நாகர்கோவில் பட்டகசாரியின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மன உணர்வுகள் இதயத்தை பாதிக்குமா குறித்த தகவல்களை தருகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். 12:55 திரையிசை. 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் சோசியல் மீடியாவில் வரும் வாழ்க்கையுடன் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுவது சரியா நேரலை. 1:55, 2:15 திரையிசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனிய நேரத்தில் வெள்ளி திரையில். இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழையில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருவட்டார் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் எஸ் சிவகுமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபியில் வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் வெறிநோய் தடுப்பு திட்டம் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை.

0: Amazing Jyoti Surekha Vennam and Chikita Taniparthi and Prithika Pradeep entered the finals after beating South Korea 234 to 233 in the semifinals. In boxing, India's Priya Ghanghas has clinched a bronze medal in the 60-kilogram category, contributing to India's impressive six-medal haul at the ongoing Asian Games at Aichi, Nagoya. This is India's 55th medal at the Asian Games 2026, having won 9 gold, 21 silver and 27 bronze medals. And that is the end of this news bulletin.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய், இரவு பொழுதின் இனிமையாய், என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. ஆரம்பமாகின்றது மனம் நனியும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

மனதில் என்றும் நீங்க இடம் பிடித்த பழைய திரைப்பட பாடல்களில் சில இப்போதிலிருந்து 12:40 வரை கேட்டு மகிழலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியின் முதல்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய பணத்தோட்டம் திரைப்பட பாடல். ஆசைகளையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் இருவர் இவர்கள். அன்பால் இணைந்த காதல் உள்ளங்கள், ஆதலால் கிளி பேச்சாய் வந்த கவிதை இங்கே.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
2: நேரம் 12:15. குமரி பம்பளை நூற்று ஒன்றில் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. அன்புக்குரியவர்களின் நினைவுகள் மட்டுமே போதும் எனும் போது உணவருந்தும் பசியும் மறந்து போகிறது. இதுதான் காதலின் மாயமோ? கேட்கவிருப்பது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி. சுஷீலா பாடிய பாவமன்னிப்பு திரைப்பட பாடல்.

நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் மணி 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மன உணர்வுகள் இதயத்தை பாதிக்குமா குறித்த தகவல்களை தருகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள்.

என்றென்றும் உங்களுடன் இனிய பண்பலை. இது குமரி பண்பலை 101. நேரம் 12:20. வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் குங்குமம். கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய பாடல். தொலைவுகள் அதிகரிக்கும் போது அன்பும் ஏக்கமும் சேர்ந்து வளர்கிறது. நாளை நம் கைகள் சேரும் என்ற உறுதியோடு காத்திருப்பதால் காதலில் காத்திருப்பதும் தனி சுகம்தான்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைதோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நேரம் 12:26. காதுகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய குழந்தையும் தெய்வமும் திரைப்பட பாடல். மான்விழி கொண்ட பெண்ணவளுக்கு அன்புடன் இவர் எழுதும் ஓர் கடிதம். அது இரு உயிர் ஒன்றாகும் காதலினும் அழகிய கவிதை. அதற்கு பதிலோ கண்களில் தெரிந்தது.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்வளவு நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது நான் வந்து குளிச்சு குளிர்ந்து

0: என்னது
1: நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல்
0: தான்.
1: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
0: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
2: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
0: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
1: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
0: நீரை சேமிப்போம்,
1: நாளையை பாதுகாப்போம்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.

நேரம் 12:32. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியது. காதலிக்க நேரமில்லை, ஆனால் உன் நினைவுகளுக்கு தொய்வில்லை. உன் சிரிப்பின் இசை என் மனதிற்குள் கவிதை. நேரம் ஓடுகிறது, ஆனால் உன் பார்வையில் நான் தங்குகிறேன். காதலிக்க நேரமில்லை, ஆனால் என்றும் காதல் வாழ்கிறது என் உள்ளத்தில்.

0: நாகர்கோவில் மாநகராட்சி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாகர்கோவில் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 2026-2027 ஆண்டிற்கான சொத்து வரியினை 31/10/2026 முழுமையாக செலுத்தி வரித்தொகையில் 5% முதல் அதிகபட்சமாக ₹5000 வழங்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி மற்றும் கடை வாடகை ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை 7 தினங்களுக்குள் முழுமையாக செலுத்தி முறையான ரசீது பெற்றுக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேற்கண்ட காலக்கெடுவிற்குள் நிலுவைத் தொகையினை செலுத்த தவறினால் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, சீல் வைத்தல், ஜப்தி முதலிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனவே மாநகராட்சி கணினி வரி வசூல் மையங்கள் மூலமாகவும் இணையதள முகவரியான tnurbanepay.tn.gov.in, குவிக் பேமெண்ட் வழியாகவும் டிஎன் அர்பன் இ சேவை ஆண்ட்ராய்டு ஆப் வழியாகவும் எளிய முறையில் வரி செலுத்தலாம். எனவே பொதுமக்கள் தங்களது சொத்து வரி, குடிநீர் கட்டணம் உட்பட அனைத்து நிலுவைத் தொகைகளையும் உடனடியாக செலுத்தி மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
1: வேளாண் பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழையில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருவெட்டார் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் எஸ் சிவகுமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபியில் வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது. நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் வெறி நோய் தடுப்பு திட்டம் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஜோதி சுரேகா வெண்ணாம், சித்திகா தானி பற்றி மற்றும் பிரித்திகா பிரதீப் அடங்கிய அணி சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஷாகில் ஜாதவ் மற்றும் சித்திகா தானி பார்த்தி அடங்கிய அணி தென்கொரியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு டிராப் குழு பிரிவில் நீரு தண்டா சென்னாய் இணை தங்கப்பதக்கம் வென்றது. குத்துச்சண்டை மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் பிரியா கங்காஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். வில்வித்தை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டியின் மகளிர் ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் தவறுகள் இடம்பெற்றால் ஜனநாயகத்தின் நடைமுறைகளை அது பாதிக்கும் என்று கவலை தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகள் குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். இறந்தவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது எந்த விதத்தில் தவறானது என அவர் கேள்வி எழுப்பினார். வாக்காளர் பட்டியலில் தகுதியான பெயர்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தோஹாவில் கத்தார் நாட்டு வணிகர் சங்க கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடு கடந்த நிதியாண்டில் 9450 டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக கத்தார் வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் அகமது பின் முகமதுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உற்பத்தியாளர் சங்க கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் திறன் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அமெரிக்க உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் சிறு குறு நிறுவனங்களுடன் இணைந்து அமெரிக்க நிறுவனங்கள் செயல்பட்டால் இருநாட்டு பொருளாதாரமும் மேம்படும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கம் மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றிற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் யூ டியூப் தள உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இளம் படைப்பாளிகள் துணிச்சலுடனும் பொறுப்புடனும் படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின்னர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் யூ டியூப் 18,000 கோடி ரூபாய் பங்களித்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் 960,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 100 கோடி மக்களை கொண்ட நமது நாட்டில் 100 கோடி கதைகளும் கருத்துகளும் சிந்தனைகளும் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய

0: மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவதற்கு அயராது பாடுபட்டு வருகிறார். மக்களுக்கான சேவை, திறமையான நல்லாட்சி என்ற அடிப்படையில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை காண்பதுடன் சமூக அதிகாரத்தை வலியுறுத்தும் திட்டங்களுக்கு அவர் முன்னுரிமை அளித்து வருகிறார். இன்றைய தொகுப்பில் மும்பையில் அடல் சேது கடல் பாலம் குறித்த கூடுதல் தகவல் இடம்பெறுகிறது.
2: மகாராஷ்டிராவில் மும்பையிலிருந்து நவி மும்பை வரை செல்லும் அடல் பாலம் இரு துறைமுகங்களை இணைப்பதுடன் போக்குவரத்து இடையூறின்றி குறுகிய காலத்தில் விரைவாக செல்வதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் மீதான மேம்பாலத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 17,840 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தை பிரதமர் திரு மோடி 2024 ஆண்டு ஜனவரி மாதம் திறந்து வைத்தார். மொத்தம் 21.8 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ஆறு வழி சாலை சுமார் 16.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடல் மீது அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பத்துடன் இந்த கட்டுமானம் அமைக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த பாலத்தில் சென்றால் சுமார் 2 மணி நேரம் செல்ல வேண்டிய தூரத்தை 50 நிமிடங்களுக்குள் சென்றடையலாம். மும்பையிலிருந்து நவி மும்பைக்கு செல்வதற்கு அடல் சேது பாலம் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக இந்த பாதையில் தினந்தோறும் பயணிக்கும் திரு அனுப் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மும்பை சர்வதேச விமான நிலையத்திற்கும் புனே, கோவா மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்வதற்கு அடல் சேது பாலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.
1: பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்த 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பஞ்சாப் காவல்துறை ஐஜி குர்பிரீத் புல்லார், எல்லைப் பகுதியில் உள்ள தோட்டத்தில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கூறினார். இவர்களிடமிருந்து AK-47, AK-56 ரக துப்பாக்கிகளும், 10 கிலோ ஹெராயின் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துர்கா பூஜை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த பங்களாதேஷ் அமைச்சர் முகமது ஷமீம், துர்கா பூஜையை அமைதியாகவும் கோலாகலமாகவும் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இந்துக்களின் மிகப்பெரிய பண்டிகையான துர்கா பூஜையை பாதுகாப்பாக நடத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த பூஜைகளை சிறப்பாக நடத்த நாடு முழுவதும் உள்ள துர்கா பூஜை குழுக்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மத நல்லிணக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு அமைச்சக பிரதிநிதிகளும் பாதுகாப்பு அலுவலர்களும் இந்து, பௌத்த மதம் மற்றும் கிறிஸ்தவ அமைப்பின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. குவஹாத்தியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்துள்ளது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: வாழ்க்கை எனும் பயத்தில் வாழ்க்கை எனும் பயணத்தில் கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியையும் வசந்தமாக்குகிறது நமது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 12:50. நலமாய் வாழ இணைவோம் பண்பலை 101 இப்பொழுது.
4: நாகர்கோவில் பட்டகசாலையின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கால்வின் மருத்துவமனை பட்டகசாலையின் விளை நாகர்கோவில்.
5: ஸ்வேதா, இதய பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலே வெளியூர் தான் போக வேண்டியது இருக்குல்ல?
6: அதான் நம்ம கால்வின் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது வெளியூர் எதுக்கு போனோம்? இங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இதய நோய்களுக்கான சிறந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கால்வின் ஹாஸ்பிட்டல் பட்டகசாலையின் விளை ஈதாமுலி ரோட் நாகர்கோவில் 5 கிராமம் மற்றும் வள்ளியூர்.
7: நலமாய் வாழ்வோம்
4: மன உணர்வுகள் இதயத்தை பாதிக்குமா என்ற கேள்விக்கு விளக்கம் அளிக்கிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள்.
8: நிறைய பேர் கேட்குற ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா, எமோஷன் ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் கோவப்பட்டாலோ நான் கத்துனாலோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு கேட்பாங்க. ஹார்ட் அட்டாக்குன்னு வந்திருப்பாங்க, கேட்டால் நாளைக்கு என் பொண்ணுடைய கல்யாணம் இருக்குது சார், நாளைக்கு என் பையனுடைய கல்யாணம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா ஒரு மேஜர் அட்டாக்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காமன் தான். நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வரவங்களும் நீங்கள் சின்ன ஹிஸ்ட்ரி கேட்டால் தெரியும் சார், நாளைக்கு எனக்கு ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது சார், ஒரே டென்ஷனாக இருந்துச்சு சார் அப்படிம்பாங்க. பார்த்தா ஒரு மேஜர் அட்டாக் வந்திருக்கும். ஸோ ஒரு பதட்டம், பயம், கவலை இது நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு பயம் இருக்குது, ஒரு பதட்டம் இருக்குது, இல்லாட்டி எதையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல வந்து அந்த கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அந்த கார்டிசாலுங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். திடீர்னு ஒரு புலி வந்துடுச்சுன்னா எல்லாரும் பதறி அடித்து ஓடுவீங்கல்ல, அப்போ ஏன் ஓடுறீங்க அப்படின்னா அந்த கார்டிசாலுங்கிற ஹார்மோன் அந்த டக்கு நம்ம உடம்புல செக்ரீட் ஆகி நம்மளை அறியாமலே நம்ம ஓட ஆரம்பிச்சிடும் ஒரு டேஞ்சர் வரும்போது. ஸோ அந்த ஹார்மோன் வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகக்கூடிய ஹார்மோனை தவிர எப்போவுமே நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஹார்மோன் வந்து எப்போவுமே நம்ம உடம்புல ஜாஸ்தியாக இருக்கும்போது அது வந்து எண்டோத்தீலியல் டிஸ்ஃபங்க்ஷன். எங்கே போனீங்கன்னாலும் அந்த ரத்த குழாய் நாளத்தில் உள்ள எண்டோத்தீலியத்தை அது டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கார்டிசால் நிறையா இருக்கும்போது அது டேமேஜ் பண்ணச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து கொலஸ்ட்ரால் டெபாசிஷன், அதில் வந்து அடைப்புகள் ஜாஸ்தியாகி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லை, எப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு இருதய துடிப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, நார்மலாக எல்லாருக்குள்ள இருதய துடிப்பில் வந்து 60-80, ஒரு பேஷண்ட் எடுத்துப்போம் அவருக்கு வந்து இருதய துடிப்பு 60 இருக்குன்னு வச்சுப்போம், இன்னொரு பேஷண்ட் எடுப்போம் அவருக்கு இருதய துடிப்பு 110 இருக்குன்னு வச்சுக்கோம். இது யாரில் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி அப்படின்னா, அந்த இருதய துடிப்பு 110 உள்ளவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா, இருதய துடிப்பு கம்மியாக இருக்கும்போது ஹார்ட்டுடைய வேலை ஜாஸ்தி, ஹார்ட்டுடைய மயக்கார்டியல் ஆக்சிஜன் கன்சம்ஷன் சொல்லுவோம், அதோடைய வேலை ஜாஸ்தி, அதுக்குள்ளே ஆக்சிஜன் ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படும் ஆக்சிஜன் லெவல் கம்மி. ஸோ அப்படியே இருக்கிற பட்சத்தில் ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, பயோ, ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்கும்போது என்னாகும், எப்போவுமே அவங்களுடைய இருதய துடிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த ஹார்மோன்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அத்ரோஸ்க்ளோரோசிஸ் ஏர்லியராகவே வரும், ஹார்ட் அட்டாக்கும் ஏர்லியராகவே வரும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லை, நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம், யங் ஃபீமேல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வயசில் வருவாங்க, பார்த்தா அட்டாக்காக இருக்கும், இசிஜி எடுத்து பார்ப்போம் அட்டாக்காக இருக்கும், எக்கோ பார்ப்போம் ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருக்கும், ஹார்ட் அட்டாக் உள்ள பிளட் டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், மெடிசன்ஸ் கொடுப்போம் பேஷண்ட் ரெக்கவர் ஆயிடுவாங்க, இது ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்ப்போம் ஆஞ்சியோகிராம் நார்மலாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி அட்டாக் வந்துச்சு, ஹார்ட்டில் அடைப்பே இல்லை, அப்புறம் எப்படி அட்டாக் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹார்ட்டில் உள்ள ரத்த நாளம், அதாவது கொரோனரி ஆர்ட்ரிஸ் சுருங்கும், கொரோனரி ஆர்ட்ரிஸ் வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும், வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அது சப்ளை பண்ணக்கூடிய ஹார்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக ரத்த ஓட்டம் இல்லாமல் ஹார்ட் அட்டாக்காக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே காமன், வேசோ ஸ்பேசம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், எமோஷன், ஆங்கர் இதிலெல்லாம் காமன். ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸையோ ஒரு க்ரானிக் ஆங்ஸைட்டியோ மனசுக்குள்ளே கொண்டு போகாமல் அதுக்கு எப்படி அதை ரிலீவ் பண்ணுறதோ, அதை ரிலீவ் பண்ணி வேறு மெத்தட்ஸ் மூலமாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு

0: போய் நம்ம கண்டிப்பாக க்ரானிக்காக ஒரு ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ்க்குள்ளே நம்ம போகக்கூடாது. அது ஹார்ட்டை கண்டிப்பாக டேமேஜ் பண்ணும். எதையும் ரொம்ப நேரம் ஒரே விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. மைண்டை டைவெர்ட் பண்ணணும். எது நடக்கணுமோ அதுதான் நடக்குங்கிறத மனசுக்குள்ளே கொண்டு போய் ஒரே விஷயத்தை யோசிக்கிறதையும் நம்ம ஸ்டாப் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்கை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்.
1: மன உணர்வுகள் இதயத்தை பாதிக்குமா என்ற கேள்விக்கு விளக்கம் அளித்தவர் இதய நோய் நிபுணர் எஸ். கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நாகர்கோவில் பட்டகசாலியின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ்வோம் கேட்டீர்கள்.
2: ஸ்வேதா, இதய பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலே வெளியூர் தான் போக வேண்டியது இருக்குல்ல?
3: அதான் நம்ம கால்வின் ஹாஸ்பிடல் இருக்கும் போது வெளியூர் எதுக்கு போகணும்? இங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இதய நோய்களுக்கான சிறந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கால்வின் ஹாஸ்பிடல், பட்டகசாலியின் விளை, ஈட்டாமொழி ரோட், நாகர்கோவில், 5 கிராமம் மற்றும் வள்ளியூர்.
4: அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 12:56.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில், ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நேர்களே, இப்பொழுது விஷால் சந்திரசேகர் இசையில் மதன் கார்கேன், வரிகளில் ஹரிச்சரண், செந்துரி விஷால். சீதாராமம் திரைப்படத்திற்காக பாடிய பாடலை கேட்கலாம்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1:01. செய்தி தெரியுமா? இன்று செப்டம்பர் 30 இன்றைய தினத்தில் 2 முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு செய்தி தெரியுமாவில் நாம தெரிஞ்சுக்க போறோம். 1. நம்முடைய சுற்றுப்புறத்தை மட்டுமல்ல நம்முடைய மனதையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்தும் ஸ்வச்சதாக்கி சேவா, தூய்மையே சேவை. மற்றொன்று, உலகத்தின் வெவ்வேறு மொழிகளைச் சேர்ந்த மக்களை இணைக்கும் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே, அதாவது சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். முதலில் தூய்மையே சேவை, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நாம எல்லோருமே தூய்மைனா நம்ம வீட்டை மட்டுமே சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது மட்டும் சுத்தம் கிடையாதுங்க. நம்முடைய தெரு, நம்முடைய ஆஃபீஸ், ஸ்கூல், பப்ளிக் பிளேசஸ், சுற்றுச்சூழல், இப்படி நாம் வாழும் ஒவ்வொரு இடத்தையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்பதும் தூய்மை தான். இதற்காக நம் நாட்டில் ஸ்வச்சதாகி சேவா, தூய்மையே சேவை என்ற மக்கள் பங்கேற்பு இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இயக்கம் 2017 முதல் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2 வரை நடைபெற்று வருகிறது. அக்டோபர் 2 மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளாக காந்தி ஜெயந்தியை நாம் எல்லாருமே கொண்டாடுறோம். அந்த நாளை ஸ்வச் பாரத் திவசாகவும் கடைபிடிப்பதற்கு முன்னோட்டமாக மக்கள் பங்கேற்பையும் கூட்டு செயல்பாட்டையும் அதிகரிப்பதே இந்த தினத்தின் நோக்கமாகும். அதேபோல ஸ்வச்சதா பக்வாடா என்ற 15 தூய்மை இயக்கம் 2016 ஏப்ரல் 1 தொடங்கப்பட்டது. மத்திய அரசின் அனைத்து அமைச்சகங்களும் துறைகளும் தூய்மை தொடர்பான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இது தொடங்கப்பட்டுள்ளது. தூய்மை என்பது ஒரு துறையின் வேலை மட்டும் கிடையாது, தூய்மை என்பது ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்பதுதான் இதன் அடிப்படை எண்ணம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளோடு கடைபிடிக்கப்படும் இத்தினத்திற்கான இன்றைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, தூய்மையில் அனைவரின் பங்களிப்பு, தூய்மையான இந்தியா, வளர்ச்சியடைந்த இந்தியா, இதுதான் இன்றைய தினத்தின் கருப்பொருள், இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். இந்த ஆண்டு தூய்மை பணிகளில் பொதுமக்கள் பங்கேற்பு, பொது இடங்களை சுத்தப்படுத்துதல், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை தூய்மை நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துதல், கழிவு மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வு, தூய்மை பணியாளர்களுக்கு மரியாதை மற்றும் பாதுகாப்பு போன்றவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. தூய்மை சுத்தம் அப்படிங்கிறது ஒரு நாள் மட்டும் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் இல்லை, வாழ்நாள் முழுவதும் நாம் செய்யும் சேவை. தூய்மை என்பது மற்றவர் செய்ய வேண்டிய வேலை அல்ல, நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு. அடுத்ததா, இன்று சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே. மொழிபெயர்ப்பு அப்படின்னா ஒரு மொழியில் இருக்கும் தகவலை இன்னொரு மொழிக்கு மாற்றுவது என்று மட்டும் நினைக்கக்கூடாது. ஒரு மொழியில் இருக்கும் அறிவை இன்னொரு மொழி பேசும் மனிதரிடம் கொண்டு சேர்ப்பது, அதுதான் மொழிபெயர்ப்பின் மிகப்பெரிய பணி. உதாரணமா, உலகின் ஒரு பகுதியில் உருவான ஒரு முக்கியமான அறிவியல் தகவல், ஒரு மருத்துவ கண்டுபிடிப்பு, ஒரு இலக்கிய படைப்பு அல்லது ஒரு முக்கியமான செய்தி மற்றொரு மொழி பேசும் மக்களுக்கும் சென்றடைய மொழிபெயர்ப்பு உதவுகிறது. அதனால்தான் மொழிபெயர்ப்பாளர்கள் உலக மக்களை இணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிடுகிறது. இந்த இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டேயை செப்டம்பர் 30 ஐக்கிய நாடுகள் சபை

பதினேழாம் ஆண்டு அறிவித்தது. இதற்கான தீர்மானம் 2017 ஆண்டு மே மாதம் 24 தேதியன்று நிறைவேற்றப்பட்டது. எதற்காக இந்த செப்டம்பர் மாதம் 30 தேதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்நாள் செயின்ட் ஜெரோம் அவர்களின் நினைவு நாள். இவர்தான் பைபிளை மொழிபெயர்த்தவர். அதனால் மொழிபெயர்ப்பாளர்களின் பேட்ரன் செயின்ட் என்று இவர் கருதப்படுகிறார். செயின்ட் ஜெரோம் 30 செப்டம்பர் 420 ஆண்டு மறைந்தார். மொழி வேறுபாட்டாலும் மனிதர்களின் எண்ணங்கள் ஒன்றாக இருக்கலாம். ஒருவருடைய அறிவை மற்றொருவரிடம் கொண்டு சேர்க்கும் பாலமாக இருப்பது மொழிபெயர்ப்பு.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நவது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காலை நேர புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. கடந்த காலத்தை நினைவூட்டி எதிர்காலத்தை வரவேற்கிறது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1:10. குட் ஆஃப்டர்நூன் தோழிகளை. காலையில் எந்திரிச்சதுமே நாம் வந்து ஃபோனை தான் ஓப்பன் பண்ணுவோம். அதில் சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருப்போம். யாரோ ஒருத்தர் புது கார் வாங்கியிருக்காங்க, யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுக்கு டூர்லாம் போயிருக்காங்க, எல்லாரும் சிரித்த முகத்தோடையே ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம மனசுக்குள்ளே தோணும், நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளோ சாதாரணமாக இருக்குது? இப்படி மற்றவங்களோட ரீல்ஸ் வாழ்க்கையையும் நம்மோட ரியல் வாழ்க்கையையும் கம்பேர் பண்ணி பார்க்கறது சரியான விஷயமா? அதை பத்தி தான் இன்னைக்கான ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நாம பேச போறோம். நிகழ்ச்சியில இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவில் வரும் வாழ்க்கையுடன் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுவது சரியா? சோசியல் மீடியாவில் நாம் பார்க்கறது வாழ்க்கையா இல்லை வாழ்க்கையோட ஒரு அழகான சில நிமிஷங்கள் மட்டும்தானா? அவங்க ஃபாரின் போகிறாங்க, அவங்க அழகாக இருக்காங்க, அவங்க கரியரில் ஜெயிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படி எல்லாம் சோஷியல் மீடியாவை பார்த்து தெரியாமலேயே நம்ம வாழ்க்கையை அவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறோமா? கண்டிப்பாக நிறைய பேர் கம்பேர் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. அப்படின்னா உங்களுக்காக தான் இன்றைய நிகழ்ச்சி காத்துட்ருக்கு. மறக்காமல் எல்லா தொழில்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0465 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கும், 2907222 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். உங்களுக்கான மொபைல் நம்பர் 8903257039. நம்ம தலைப்பை கொடுத்தோன்னே ஒரு தோழி ரெடியாக வந்துட்டாங்க. என்ன சொல்றாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்பில இருக்கீங்க, பேசலாம். அப்பெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டீங்க, சும்மா ரீல்ஸ் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க, அவ்வளவுதான் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. கிடையாது, சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் மல்லிகா,
2: முழுகமூட்ல இருந்து மல்லிகாமா, சொல்லுங்க.
3: எப்பவுமே ஒப்பீடு பண்றதுங்கிறது சோசியல் மீடியால வர போஸ்ட் மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயுமே நம்ம ஒப்பிட்டு யாரோடையும் ஒப்பிட்டு நம்மள இது பண்ணக்கூடாது. அதுக்கு காரணம் என்னன்னா, வெளியரங்கமா தெரியக்கூடியது மிகைப்படுத்தப்பட்டதா இருக்கும்.
2: கண்டிப்பா, நான் சொன்ன மாதிரிதான்,
3: உள்ளுக்குள்ளுக்கு வேற மாதிரி இருக்கும். நமக்கு வெளித்தோட்டம் மட்டும்தான் தெரியும், உள்ளுக்கு என்ன இருக்குன்னு
2: தெரியாது. கண்டிப்பா, ஆமா.
3: அதனால அவங்க வெளித்தோட்டமா போடக்கூடிய ஆடம்பரமான இதுல எந்த சின்ன பிள்ளைல இருந்து படிக்கிற விஷயத்துல இருந்து லைஃப்ல எந்த எண்ட் வரைக்குமே மத்தவங்களோட கம்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாவில வரக்கூடிய போஸ்டர் பார்த்தனாலும் சரி, நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுல எவ்வளவு குறைகள் இருக்கு, அவங்க பின்னால அதுல வந்து எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது.
2: தெரியாது, கண்டிப்பா. அவங்க எல்லாருமே நம்ம சோசியல் மீடியால ஷேர் பண்றது நம்மளோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை தான் ஷேர் பண்ணுவோம், யாருமே வந்து சோகமான விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க.
3: ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளால ஹாப்பினஸா போடுவாங்க,
2: மத்தவங்களோட
3: ஒப்பிட்டு நம்மள வந்து நம்ம நம்ம இப்படி இருக்கமேனு சொந்து போக கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வெளியரங்கமா தெரியாது உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அதனால அத என்ன இருக்கோ அத வந்து நம்மகிட்ட இருக்கத நம்ம மிகைப்படுத்தி பாத்துக்கிட்டோம்.
2: ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி.
3: நன்றி.
2: வணக்கம்.
4: வணக்கம் மேம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: எங்க
0: உங்க ஸ்மைல காணோம், நான் நீங்க ஸ்மைல் பண்ணிட்டு வந்தாதான் நான் வந்து கண்டுபிடிப்பேன் இது வடக்கு கோணம் சவரியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கம்மா. ஆமா சொல்லுங்கம்மா.
1: மேம், சோசியல் மீடியா பாக்கறது மட்டும் அப்படின்னு நான் நினைப்பேன், ஆனா அதை பாக்கறத விட அதன்படி நம்ம செயல்படுற மாதிரி ரொம்ப தப்பு. ஆனா அவங்க வந்து அவங்க உண்மையிலேயே அவங்க அப்படி இருக்காங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அவங்க எதை ஆட் பண்ணாங்க நம்ம அதை பாக்குறோம், அவ்வளவுதான். மற்றபடி அங்க என்ன படி அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க நமக்கு தெரியாது.
0: கண்டிப்பா.
1: அதனால எப்பவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு சந்தோஷத்தை பாருங்களா. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு மேம்.
0: கண்டிப்பா.
1: ஒருத்தங்களுக்கு நடிப்பு திறமை இருக்கும், ஒருத்தங்களுக்கு பேச்சு திறமை இருக்கும், ஒருத்தங்களுக்கு பாட்டு திறமை இருக்கும். அதே மாதிரி என்னன்னு ஆக முடியும், அதே மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு சொன்னா அது கஷ்டம் தானே மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என் பெயர் ராஜேஸ்வரி.
0: குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
2: மேடம், வான் மயிலாத காத்திருந்த வான்கோழி தானும் அதே போல் ஆனதா? அது இயற்கையாட்டுள்ளது. இது செயற்கை. செயற்கையில இது ஆட போனா முடியுமா?
0: முடியவே முடியாதுதான்.
2: முடியாது. அதே போல குயில கூவுதுன்னு மனுஷன் கூவ முடியுமா?
0: ரொம்ப அழகான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றீங்க, சூப்பர். சொல்லுங்கம்மா.
2: முடியாது மேடம்.
0: உண்மைதான்
2: மேடம். அவங்க அழகாரிக்காவே அந்த அழகா நாம் விலைக்கு வாங்க முடியுமா?
0: எதுவுமே முடியாதான். நம்ம வந்து அதை பார்த்து ரசிக்க மட்டும்தான் செய்யலாம். ஓகே, இப்படிலாம் இருக்கு.
2: மேடம், பார்த்து இப்பம் பார்த்து ரசிப்போம். கொஞ்ச நேரத்துல பாக்கிய நேரத்துல நம்ம பார்த்தாலும் இதுன்னு தோணும். கலைஞ்சே போயிரும். ஒரு மழை வந்தா போயிரும், வெசப்பு தண்ணி பட்டாலே போதும். அந்த விஷத்துலயா என்ன செய்யறா?
0: நன்றிமா. நேரம் 1:19 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது ஹாய் ஸ்நேகிதே நேரலை நிகழ்ச்சியில. இப்போ ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம்.
3: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் நம்ம டிஜி மார்ட்டின் மெகா மந்தன் இஎம்ஐ மேலா. முன்பணமே இல்லாம உங்க மனசுக்கு பிடிச்ச எல்இடி டிவி, ஏசி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிச்சன் அப்ளையன்சஸ் எங்கேயுமே இல்லாத குறைந்த விலையில் வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 25 முதல் 30 வரை மட்டுமே. டிஜி மார்ட்
4: ஸ்டேடியம் எதிரில், நாகர்கோயில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் அப்படியே பிற்பகல் 1 மணி 20 நிமிடம் ஆகியாச்சு. நேர்கள்லாம் வந்து தோழிகள்லாம் சூப்பராக அந்த ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அழகாக அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம தலைப்பு என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் வரும் வாழ்க்கையுடன் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுவது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். 4 நேர்கள் இது வரைக்கும் பேசினாங்க. 3 நேர்கள் சொன்னாங்க கண்டிப்பாக ஒப்பிடவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 4வது தோழி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் சோஷியல் மீடியா ரீல்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: டென்ஸ்லி கர்ணதாஸ், சூரப்பள்ளம்.
0: சூரப்பள்ளம், டென்ஸ்லி கர்ணதாஸ், சொல்லுங்கம்மா.
1: அதுலயே போட்டிருக்கு மேம், ரீல்னு. ரீல் வேற, ரியல் வேற.
0: ரியல் வேற, சூப்பர். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க.
1: அது ரீல் வந்து என்னைக்குமே ரியலா தான் இருக்கும். ரியல் என்னைக்குமே ரியல் தான்,
0: கண்டிப்பா.
1: அது ரியலுக்கு ரொம்ப வலி, அது நேச்சர், அதாவது இயற்கையானதுதான் ரியல். அது ரீல்ஸ் என்னைக்குமே அது இல்லாத ஒண்ண உருவாக்குற மாதிரிதான். அதுல நிறைய பேர் வேணா இப்ப வேணா கொஞ்சம் பணம் சம்பாத்தியம் பண்ணலாம், அதுக்கு ஒரு ட்ரெண்டிங், இப்ப உள்ள ட்ரெண்டிங் மட்டும்தான். ஆனா அந்த சோசியல் மீடியால வாழ்க்கைய ஒப்பிடக்கூடாதே தவிர, அதுல வர்றது மாதிரி நம்ம இருக்கணும். அவங்க நல்லா ஆயிட்டாங்க, நம்ம ஏன் நம்ம நல்லா அந்த மாதிரி எண்ணங்கள் வரதே தவிர, கத்துக்கிறதுக்கு நிறைய
0: விஷயங்கள் இருக்கு.
1: அத பார்த்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் செராக்ஸ் வச்சிருக்கேன், செராக்ஸ் மிஷின்ல ஒரு ரிப்பேர்னா உடனே நான் அதுல போய்தான் பாப்பேன், அது என்ன பண்ணணும், ஏது
0: பண்ணணும் அப்படிங்கறது. நிறைய நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே அதுல இருக்காது.
1: விஷயங்கள், கத்துக்கிற விஷயங்கள், இது மட்டும் இல்ல, தையலுக்கு உள்ளது உண்டான விஷயங்கள் எல்லாமே. நிறைய பெண்கள், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரு யூடியூப் பார்த்தே நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. டெய்லரிங்கா இருக்கட்டும், அந்த இது
0: எல்லாமே. இப்ப நம்ம வீட்டுல என்ன பிரச்சனைனாலுமே சோசியல் மீடியால பார்த்தாலே நமக்கு அதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்சிடும். நல்ல விஷயங்களை நம்ம தேடி எடுத்துக்கணும்.
1: விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக, நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா ரியலான விஷயங்களும் இருக்கு. ஆனா ரீல்ஸ் மட்டுமே பார்த்து அந்த மோகத்துல நம்ம மூழ்கிடக்கூடாது. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, அவங்க இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி பண்ண, அவங்க வந்து ரீல்ஸுக்காக பண்றாங்க, அவங்க ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக பண்றாங்க, நம்ம அதெல்லாம்
0: எனக்கு
1: தெரிஞ்சு இது வரைக்கும் இல்ல.
0: இல்ல
1: அப்படின்னா அவங்கள இத பார்க்கப்பட்ட நிறைய பெண்கள் போறேன். இப்ப கூட நான், இது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, என் கடைக்கு 2 குழந்தைங்க வந்திருந்தாங்க, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க 2 பேர் கையிலயும் செல் இருக்கு. அப்ப ஏடி எல்லாம் நல்ல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. 4-5 குழந்தைங்க கவிதை பாடுறதா, கவிதை சொல்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு. அதை கேட்டு நான் ரசிச்சுக்கிட்டு என் வேலைய பாத்துட்டு இருக்கேன். அந்த குழந்தைங்க செல்லே வச்சிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அப்ப பார்த்து இந்த தலைப்பை நீங்க சொன்னீங்க. அப்ப நான் அந்த குழந்தைங்க கிட்ட எப்பவுமே எங்க போனாலுமே இப்ப பஸ்ல ஏறும் போது கூட அப்படியே செல்ல வச்சுட்டு அதை கட் பண்ணிட்டு தான் பஸ்ல ஏறணும்னு கூட இல்ல.
0: இல்ல அப்படியே பாத்துட்டே அந்த கண்ணு ஸ்டெப்ஸ், கண்ணு வந்து மொபைல்ல இருக்கும், ஸ்டெப்ஸ் ஏறோமா ஏறலையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஓகே,
1: தெரியாது. ரீல்ஸ் பாத்துட்டே அவங்க வாழ்க்கையும் அந்த மாதிரி ரீலாவே போயிட்டு இருக்கு, ரீலுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. நான் எல்லாருக்கும் சொல்ற பதில் இதுதான், கண்டிப்பா எல்லாரும் ரீலுக்கு வாங்க. அதாவது ரீலுக்கும் ரியல் உண்மை, அதாவது யதார்த்தம் ரொம்ப கஷ்டமானது. நம்ம வாழ்க்கையில 1 ரூபா கூட உழைக்காம கிடைக்கவே
0: கிடைக்காது,
1: கூட உழைச்சாதான் கிடைக்கும். அந்த உழைப்புங்கிறது ரொம்ப கடினமானது. அதை நம்ம அனுபவிச்சு அதை காசு சேர்த்து அந்த மாதிரி பண்ணாதான் அந்த அனுபவங்கள் வரும். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு யாருமே ஏமாறக்கூடாது, இது மாதிரி நாம ஏன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கவே கூடாது. அது மிகப்பெரிய தப்பு.
0: ரொம்ப நன்றிமா, நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சாமி
0: தோப்பு மேகலாமா, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: மேடம் அது பார்க்கலாம், பார்க்க தப்பு இல்ல, ஆனா நம்ம சேவைக்கு பார்க்கணும்.

0: நமக்கு தேவையானதை அதுல இருந்து எடுத்துக்கலாம்.
1: ஆமா, ஒரு சமையலுக்காகவோ ஒரு தையலுக்கு ஒரு சந்தை பார்க்கலாம், வேற இன்னும் நிறைய படிப்புக்காக பார்க்கலாம், அப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு நமக்கு தேவை உள்ளதை எடுத்துக்கிட்டு மற்றதை விட்டுற வேண்டியதுதான். எப்பவுமே அதுலயே இருக்க கூடாது.
0: உண்மைதான், உண்மைதான்.
1: திருச்சி நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்துக்காக கூட கொஞ்சம் பார்க்கலாம், அதே பார்த்துக்கிட்டு அதுலயே இருக்கும்போது அது ரொம்ப ஒரு மோசமான பழக்கம்.
0: கண்டிப்பா, நீங்க இப்ப வந்து
1: பண்ணணும்
0: இல்ல, நீங்க நம்ம வந்து இப்ப உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஸோ எல்லா ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டையும் நம்ம வந்து அந்த சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றோம், ஒரு வீடியோவோ பாடுறோம், இல்லைன்னா ஒரு போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்றோம். இப்ப யாராவது பார்த்துட்டு வந்து அந்த போட்டோஸை பார்த்துட்டு உங்கள்ட்ட கேட்டிருக்காங்களா, என்ன ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டது, அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்திருக்கும். அப்ப நீங்க அதை பத்தி ஷேர் பண்ணிருக்கீங்களா யார்ட்டையாவது?
1: அப்படி பண்ணல, இதில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் மேடம், அது எனக்கு பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு குடும்பம், ஒரு திருமண விழா தான், அதுல வந்து அந்த பொண்ணுக்கு அக்கா தங்கச்சி மாதிரி எல்லாம் நிறைய இருக்காங்க, அண்ணன் தம்பி அப்படிலாம் நிறைய இருக்க, ஒவ்வொரு குடும்பமா வந்து அதுல ஒரு டான்ஸ் பண்ணது மாதிரி.
0: ஓ சரி சரி,
1: பார்த்தது நல்ல
0: சந்தோஷமா இருந்தது. ஓகே, ஆனா அந்த அதை பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹாப்பியா இந்த மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா? அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. இது ரியல் வாழ்க்கமா, அது ரீல் வாழ்க்கமா? சோ அதனால ரியலுக்கும் ரீலுக்கும் உள்ள வித்தியாசத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். போன்லயே யாருமே மூழ்கி கிடக்காதீங்க, அந்த லைஃப் வேற, இந்த லைஃப் வேற, உழைச்சாதான் நம்மளால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அழகா தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம்.
2: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
0: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழையில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருவட்டார் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் எஸ் சிவகுமார் அவர்கள். அமுது சுரபி, வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், வெறிநோய் தடுப்பு திட்டம் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை மருத்துவர், கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவள்ளி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் பிற்பகல் 1:28 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதே நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு டாபிக் கொடுத்திருக்கோம், என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவில் வரும் வாழ்க்கையுடன் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுவது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய தோழிகள் அழகா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சுல்தானிமா, நீங்க சொல்லுங்க உங்க கருத்தை.
4: ஒப்பிடவே கூடாது.
0: சரி,
4: நாம் அதுல இருந்து ஒண்ணு இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுல என்னப்பா என்ன இந்த புள்ளைகள் அப்படி வருது இப்படி, நான் அது ஒரே இன்ஸ்பெக்டரே சொன்னார், உங்க போட்டாக்களை எக்காரணத்தை கொண்டு அதுல போட்டு விடாதீர்கள் என்று.
0: சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணாதீங்க.
4: ஆமா மேடம்,
0: கண்டிப்பாமா.
4: அதனால நம்ம அது ரொம்ப மோசம், நம்ம அதுல ஒண்ணு நல்லது வரதா பாத்துக்கிடுறோம். இப்போ பையன்களாம்
0: கண்டிப்பாமா. சரி, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா.
4: வாழக்கூடாது.
0: ஓகே ஓகே, நன்றிமா, நன்றி
4: மேடம்.

வணக்கம். சூப்பராக எல்லாருமே அழகாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒன்று கேட்கலாம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில், விக்னேஸ்வன் வரிகளில் பூமி பாடிய பாடல்.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: நேரம் பிற்பகல் 1:35 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 ஹை ஸ்நேகிதியை தோழிகளுக்கான நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவில் வரும் வாழ்க்கையுடன் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுவது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். எல்லாருமே கண்டிப்பாக ஒப்பிடவே கூடாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய ரீல்ஸ்லாம் வருது, அது நல்ல நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். மித்தபடி அவங்களோட மற்றவங்களுடைய லைஃபோட நம்மளுடைய லைஃபை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்க்கவே பார்க்காதீங்க, எதுக்கு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ அடுத்ததாக தோழி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், அருள்நகர் ஜாய் பேசுறேன்மா.
2: அருள்நகர்ல இருந்து ஜாய்.
3: வாழ்க்கை, எல்லாருமே குனிந்து இருக்கிறாங்க, நிமிந்து கடவுளை பாக்குற மாதிரியோ பிறரை பாக்குற மாதிரியோ.

0: ஒண்ணுமே இல்ல இல்ல. இனி வரும் காலத்துல உறவுகள் எல்லாம் போய்விடும் போல் இருக்கு.
1: சரி,
0: அதாவது முன் காலத்துல எல்லாம் மண்ணெண்ண விளக்குல குனிஞ்சிருந்து படிச்சோம். ஆனா இன்னைக்கு எல்லாரும் அதே இல்ல, அதையும் மறந்துட்டாங்க, அதை பற்றி தெரியல. ஆனா சோசியல் மீடியாவில் நல்ல செய்திகள் வருது, படிப்புகள் வருது, பிள்ளைகளுக்கும் நாடு முன்னேற்றத்துக்கும் அது உதாரணமாகத்தான் இருக்கிறது. ஆனா யாரும் எப்போதுமா குனிந்துதான் இருப்பதே நாம் பார்க்கிறோம். நீங்கள் அனைவரும் கவனித்துக் கொண்டிருப்பீங்களா, பெரியவர்கள் வர, அதை விட சோசியல் மீடியாவில் வரும் நல்ல கருத்துக்கள், தேவையானவைகள், முன்னேற்றம் அடைய வேண்டியவர்களை மட்டும்தான் படிக்கணும், கற்றுக் கொடுக்கணும்னு தவிர இதுக்கு முன்னோடியாக முன்னோர்கள் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன்.
1: சரிம்மா, நன்றிம்மா, நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி.

0: ஸோ இந்த தோழி என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெரியவங்க தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு முன்னோடியாக இருக்கணும், நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம், சுங்கான் கடை ராதா மனோகரன்மா, சொல்லுங்க. நீங்க பேசுறத விட்டு விட்டு கேக்குதுமா? இருப்பதை கொண்டு எளிமையாக வாழணும் அப்படின்னு சொல்றீங்க, அப்படித்தானே? சூப்பர்மா, சூப்பர், ரொம்ப அழகா
1: சொன்னீங்கம்மா.
0: ஓகே, ஆனா நீங்க பேசுறது தெளிவா கேக்கல, ஆனா உங்களுடைய கருத்து புரிஞ்சது. நன்றிமா, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: ராஜாதி கவிதேசன் மேடம், இவ்வளவு மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: மேடம், முந்தியெல்லாம் வந்து போன் வந்து நம்ம தேவைக்காக இருந்துச்சு. நம்ம தேவைக்கு யாரே கால் பண்ணனாலும் அவங்க கூப்பிடுறதுனால நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அதோடைய நேரில் நம்மளுக்கு சைடிபிக் வளர வளர நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அது வந்து சோசியல் மீடியா, அது வந்து நம்ம பாக்குறதுதான் தப்பு மேடம். நம்ம நிறைய பாக்குறோம்னாலதானே அவங்க திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம தேவையில்லாம பாக்குறதுனால என்ன இத்தனை பேர் பாத்துருக்காங்க அப்படின்ன ஒரு இது. அது மாதிரி அவங்கவங்க வீட்டுல உள்ள விசேஷங்களை போட்டாலுமே நம்மள நம்மளே வெளி உலகத்துக்கு அப்படி பப்ளிசிட்டி பண்ண மாதிரி
0: நினைக்கிறேன்.
2: ஆமா மேடம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மறைக்கக்கூடியதெல்லாம் மறைக்காம எல்லாமே நம்ம பப்ளிசிட்டி பண்ணோம்னு வைங்களேன், எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும்ல, திருடுறதுக்கோ எல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதே நம்மளே நம்ம உற்பத்தி பண்ண மாதிரியே எனக்கு தோணும்.
0: ஓகே ஓகே.
2: அது மாதிரி சோசியல் மீடியா வந்து நல்லதா கெட்டது, ஏன்னா என்ன பொறுத்த அளவுல சோசியல் மீடியா தேவையில்லை அப்படின்றதான் நினைச்சேன் மேடம். அதுக்கப்புறம் கம்பேர் பண்றதுலாம் அதுல கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய நூல்கள் இருக்கு. இப்போ நம்ம சயின்டிபிக் வளர்ந்து இப்ப நிறைய எனக்கெல்லாம் நிறைய நூல்கள் வந்து கிடைக்காதப்போ நான் இதுல சர்ச் பண்ணி நிறைய புக்ஸ் எல்லாம்
0: படிச்சேங்க. ஓகே,
2: அந்த மாதிரி. ஆமா மேடம்,
0: நல்லதுக்கு நம்ம வந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நான் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள நேரில் பார்க்க முடியாது, ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பக்கத்தில் இருந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப தள்ளி இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறப்ப உங்களுக்கு அதை பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்து ஹாப்பியாக இருக்கீங்க.
2: ஷேர் பண்ணுறது வந்து அதுக்கு வேற ஆதனா இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் அது வந்து நம்மளுக்கு
3: சொல்லுங்கம்மா. சோசியல் மீடியாவில் வந்தது எல்லாம் நம்மளுக்கு தேவைக்கு தான் அப்படின்னு நினைக்காம நமக்கு
0: என்ன தேவை அப்படிங்கிறது
3: நடக்கலாம்.
0: சரி,
3: மொத்தத்துல எல்லாத போல நம்ம இருக்கணும் அப்படி இப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு தேவையான விஷயத்த எடுத்துட்டு அது மற்றத விட்டுற வேண்டியதுதான். நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்களும் நமக்கு தெரியாத விஷயங்களும் வரும் மேடம். அது நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல, அதன்படி நடக்கணும், அது நம்ம இஷ்டம். அப்படியே உள்ளதை கொண்டு உவந்து வாழ்வதே உயர்ந்த வாழ்வு போதுமென்ற மனமே
0: பொன்செய்யும் மறந்து
3: நம்மளால் இயன்ற அளவுக்கு

0: அளவுக்கு செய்துட்டு அதன்படி நடந்துக்கணும். அது கேடுன்னு சொல்ல முடியாது, நல்லதுன்னு முழுசா சொல்ல முடியாது, அது கேடுதான்.
1: ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கமா, நன்றி.
0: சரிமா, சரி.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி, டிமாக், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
1: நேரம் பிற்பகல் 1:41 ஆகியாச்சு. நாம ஹாய் ஸ்நேகிதி நேரலை நிகழ்ச்சியில இருக்கோம். நிகழ்ச்சியில இன்னைக்கான டாபிக் என்ன கொடுத்திருந்தோம் அப்படின்னா, சோசியல் மீடியாவில் வரும் வாழ்க்கையுடன் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுவது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அழகா சொல்லிட்டு இருக்காங்க. யூஸ்வலா நம்ம ஒன்று யோசிச்சு பார்க்கணும், சோசியல் மீடியாவில் யாருமே அவங்களுடைய தோல்விகளையும் இல்லை கவலைகளையும் இல்லை அழுத முகத்தையுமே ஃபோட்டோவாக போட மாட்டாங்க. எல்லாருமே அவங்களோட சிறந்த தருணங்களை, அதாவது லைஃப்பில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு மூமெண்ட்ஸ் மட்டும்தான் காட்டுவாங்க. நாம் பார்க்குறது வெறுமன ஒரு 10% மட்டும்தான் அவங்களுடைய வெளிச்சமான சந்தோஷமான முகத்தை. ஆனால் 90% அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிழல் வந்து நமக்கு தெரியாது. அவங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டு இந்த பெஸ்ட்டு மூமெண்ட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த கஷ்டப்பட்டதை யாருமே போட மாட்டாங்க. எல்லாருமே வந்து அந்த பெஸ்ட்டு மூமெண்ட்டு மட்டும்தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம லைஃபை நம்ம வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. இப்போ அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: மங்களக்குறிச்சி.
1: எங்க இருந்துமா? மங்களக்குறிச்சில இருந்து.
3: சுஷீலாமா,
1: சொல்லுங்கம்மா. சோசியல் மீடியாவே பார்த்துட்டு எல்லாருமே வந்து அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. வெளியே வந்து யார்ட்டையும் பேசுறது இல்ல, எல்லாருமே போன்லயே டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே?
3: பார்வைகள் போகுது. அந்த பார்க்கல மகிழ்ச்சி இருக்கு
1: தவிர
3: பகுதியோ கவலையோ கிடையாது. நிறைய பிள்ளைங்க அந்த கவலை பிள்ளைங்க சோசியல் மீடியா கவனத்தை பேரண்ட்ஸ்
1: மோட்டிவேட் பண்ணணும். நம்ம தான் குழந்தைகளோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்க. போனை பார்த்துட்டு நீ போனை பாரு கதையை பாரு அப்படின்னு சொல்லாம நீ பேரண்டா இருந்து நம்ம குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க, அப்படித்தானே?
3: அப்பதான்
1: சரிம்மா. ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. ஓகே ஓகே, நன்றிம்மா, நன்றி. சோசியல் மீடியாவில் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து எனக்கு இது இல்லை ஏன் கவலைப்படுறதுக்கு பதிலாக என்னிடம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை இன்னும் அழகாக எப்படி வாழலான்னு நாம் எல்லாருமே யோசிப்போம். சோசியல் மீடியாவை பயன்படுத்துவோம், ரசிப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையை அதோட கம்பேர் பண்ணி நம்முடைய சந்தோஷத்தை இழக்க வேண்டாம். ஸோ எல்லா தோழிகளும் இதே கருத்தை தான் சொன்னாங்க. நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, அதோட சரி, அதோட உங்கள் லைஃபை கம்பேர் பண்ணி உங்களுடைய லைஃப்பில் உள்ள சந்தோஷத்தை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக பதிவு பண்ணாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை தோழிகளுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் இன்று இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்று 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வேலை வாய்ப்பின் இன்றியமையா ஆதாரமாக சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். வாகனங்களுக்கான எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைகளுக்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் பெற்ற கல்வியை

0: சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஒரே நாளில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை தட்டிச் சென்றுள்ளது. துப்பாக்கி சுடுதல் டிராப் கலப்பு பிரிவில் நீரு தண்டாவும் கைனன் செனாயும் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தனர். தனிநபர் பிரிவில் ஏற்கனவே நீரு தங்கப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்வித்தை குழு பிரிவுகளில் இந்திய ஆடவர் அணியினரும் மகளிர் அணியினரும் சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். அதேபோல் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 28 வெண்கலம் என மொத்தம் 59 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வீரர் வீராங்கனைகளின் ஒருங்கிணைந்த பணி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அவர்கள் பாராட்டியுள்ளனர். நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலைவாய்ப்பின் இன்றியமைய ஆதாரமாகவும் சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய சுற்றுலா மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், உலகளாவிய நிச்சயமற்ற தேக்க நிலையிலும் புவி அரசியல் தேக்க நிலையிலும் சுற்றுலாத்துறை தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருவதாக கூறினார். வலுவான சுற்றுலா மேலாண்மையின் அவசியத்தை எடுத்துரைத்த அமைச்சர், உலக அளவிலான சுற்றுலா நிலைப்பாட்டில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்த தரமான சுற்றுலா அனுபவங்கள் மிக முக்கியம் என்று சுட்டிக்காட்டினார். சுற்றுலா துறை சார்ந்தவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மிக அவசியம் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வாகனங்களுக்கான சராசரி எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைகள் தொடர்பான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1 தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இந்த புதிய நெறிமுறைகள் 2032 ஆண்டு மார்ச் இறுதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக உற்பத்தி செய்யப்படும் மற்றும் விற்பனைக்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இந்த நடைமுறைகள் பொருந்தும் என்று அரசு கூறியுள்ளது. இந்த புதிய நடைமுறைகளால் மோட்டார் வாகன தொழிற்சாலைக்கு நிலையான கொள்கை வரையறைகள் நிர்ணயிக்க வகை செய்யப்படுவதோடு ஒழுங்குமுறை மாற்றங்களுக்கும் வழிகோலப்பட்டுள்ளது. புதுமையான தொழில்நுட்பங்கள், எரிபொருள் மேலாண்மை, குறைந்த எரிபொருள் பயன்பாடு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நேர்மையான புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலே ஜனநாயகத்தின் உயிர் நாடியாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தகுதியற்றவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றால் அது தேர்தல் நடைமுறைகளின் நம்பகத்தன்மையை பாதிக்கும் என்று கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதும் தகுதியுடைய குடிமக்களின் பெயர்கள் மட்டுமே இடம்பெறுவதும் மிகவும் அவசியம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நம் நாட்டின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்க கத்தார் நாட்டு வர்த்தகர்களை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். டோஹாவில் கத்தார் நாட்டு தொழில் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது நம் நாட்டின் வருவான பொருளாதார வளர்ச்சியை அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக கத்தார் வெளியுறவு அமைச்சர் அகமது பின்னுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட அமைச்சர், நம் நாட்டின் கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, மருந்தியல் துறை, கல்வி, சுகாதாரம், ஸ்டார்ட் அப் பிரிவுகளில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார். கத்தார் மற்றும் குடா நாடுகளுடனான வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது, கடல்சார் ஒத்துழைப்பு, ஹார்மோஸ் நீர் இணையில் வர்த்தகம் தொடர்பாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நீர்வள சீர்திருத்தங்கள் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட முறையான நீர் சீர்திருத்தங்களால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நீர்வளம் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் முன்னெடுத்துச் செல்லப்படுகிறது. தடுப்பணைகள், கால்வாய் இணைப்புகள், நிலத்தடி நீர் மேம்பாட்டு பணிகள், புனரமைக்கப்பட்ட நீர்நிலைகளால் நீர் பற்றாக்குறை என்ற நிலை மாறி பாதுகாப்பான நீர்முறை உருவாகியுள்ளது. இந்நடவடிக்கைகளால் வறட்சியின் பிடியிலிருந்து மீண்ட லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு அவர்கள் ஆளுமை பெற்றுள்ளனர். தேசத்தின் நீடித்த நீர்வள மேலாண்மைக்கும் வேளாண் செழிப்பிற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் நீர் சீர்திருத்த பணிகளே காரணம் என்பது மிகையாகாது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மாணவ மாணவிகள் தாங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர்

0: திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மாணாக்கரின் வளர்ச்சியில் பெற்றோரின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டார். மாணாக்கரின் நற்பண்பு என்பது பெற்றோர் ஆசிரியர் நண்பர்களின் வழிகாட்டுதல்களால் உருவாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடும் பணியாளர்களிடம் தபால் வாக்குகளை பெறும் பணிகள் அங்கு நடைபெற்று வருகின்றன. தாராபுரத்தில் 1201 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளதாக எமது திருப்பூர் செய்தியாளர் கூறுகிறார்.
1: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களிடமிருந்து தபால் வாக்குகளை பெறும் பணி நடைபெற்றது. இதில் தபால் வாக்களிக்க தகுதி பெற்ற 1236 பேரில் 1201 பேர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் தேர்தல் அலுவலர்கள் அடங்கிய குழுக்கள் தகுதியான வாக்காளர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று தபால் வாக்குகளை பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலிருந்து சபரீஷ்.
0: தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை தமிழக அரசு உடனடியாக வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் 2 சிறப்பு தேர்வுகள் உட்பட 5 முறை ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த வேண்டும் என்பதால் இதற்கான முயற்சிகளை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2வது சீசன் தொடங்க உள்ளது. நாளை மறுநாள் முதல் மலர் கண்காட்சிக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நீலகிரி மாவட்டம் உதகையில் நடப்பாண்டிற்கான 2வது சீசன் தற்பொழுது தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இன்காமேரி கோல்டு, காஸ்மஸ், பேன்சி, பெட்டூனியா, ஜினியா, ஸ்வீட் லிலியம், அஜிரேட்டம், காலண்டுலா, சப்னேரியா போன்ற 55 வகைகளில் 10,000 மலர் தொட்டிகள் அடுக்கப்பட்டு வருகிறது. மலர் தொட்டிகள் அடுக்கும் பணி 2 நாட்களில் நிறைவடையும் நிலையில் வெள்ளிக்கிழமை முதல் மலர் கண்காட்சிக்கான சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் 80,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மரபுசாரா எரிசக்தி அடிப்படையிலான மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் செயல்பாட்டிற்கு வரவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் தொழில் திறன் கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் 32,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும் என்றார்.
3: நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மாணவர்கள் மாணவிகளுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஸ்கில் செக்டர்ல போக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும். ஐடிஐஸ், பாலிடெக்னிக்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், நிறைய மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் மொத்தம் ஈகோ சிஸ்டமுக்கு நிறைய ஸ்கில்டு ஜாப்ஸ் தேவைப்படும். இங்கே இருக்கிற மாணவர் மாணவிகளுக்கு இது வழியா ஜாப்ஸ் கிடைக்கிறது, நம்ம நிறைய ஸ்கில்லிங் பண்றதுக்கு தேவை இருக்கு.
0: தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனம் சார்பில் மாநில அளவிலான நவராத்திரி கண்காட்சி சென்னையில் நாளை தொடங்குகிறது. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 70க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுவினரின் தயாரிப்புகள், பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் இடம்பெறுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கு 50% மானியம் வழங்கப்பட உள்ளதால் அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை கடத்த முயன்ற சம்பவத்தில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு பயன்படுத்திய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. குவஹாட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி தொடங்க உள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் இன்று இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்று 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வேலை வாய்ப்புகளின் இன்றியமைய ஆதாரமாக சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். வாகனங்களுக்கான எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைக்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் தாங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் பிற்பகல் 1:56. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இப்பொழுது சித்தா திரைப்படத்தில்

இசை தென்றலாய் உங்கள் உள்ளங்களில் வீச காத்திருக்கிறது. பண்பலை 101 திரை இசை. புதிதாக இந்த பூமிக்கு வந்த குழந்தை பூவை பார்த்து பாடும் ஒரு அழகான பாடல். தன் காயங்களை ஆற்ற வந்தவள் இவள், பாச தீபம் ஏற்ற வந்தவள் இவள். தளபதியிலிருந்து இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி பாடிய பாடல் இதோ உங்களுக்காக.

சுழலும் கடிகாரம் உள்ளோடு சுறுசுறுப்பாய் உங்கள் பொழுதை நகர்த்து வருகிறது. உங்கள் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் பிற்பகல் 2:15. மதிய நேரத்து

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேனேகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:22 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. ஒரு அழகான உலகம் எப்படி இருக்கணும் தெரியுமா? பசி இல்லாமல், யுத்தம் இல்லாமல், மனிதர்கள் மனசார சிரிச்சிட்டு இயற்கையையும் மகிழ்ச்சியையும் நிறைந்த ஒரு உலகமா இருக்கணும். இதுதான் எல்லாருடைய ஆசையாவும் இருக்கும். சோ இந்த அழகான பூமிக்காக ஒரு பாடல் இதோ. திருடா திருடா திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்துவின் வரிகளில் சித்ரா மற்றும் மனோ பாடிய பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார் கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேரம் பிற்பகல் 2:28. நேர்கள் பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. புதிய விடியலில் பொன்னிற வேளையில் பூக்களின் வாசமும் பனிக்காற்றின் ஸ்பரிசமும் குயிலோசையின் இனிமையும் சேரும்போது மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி. இந்த அழகான அதிகாலை உணர்வை இசையை நமக்கு தரும் பாடல் இதோ

0: ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேர்களை, இதோ உங்கள் நினைவிற்கு இன்று 8:30 திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் தோவாளை கிருஷ்ணமால் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேரம் பிற்பகல் 2:34. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். நிகழ்ச்சியில் இனி தன் காதலியை புத்தம் புதிதாக பூத்த மலராக நினைத்து காதலன் பாடும் ஒரு அழகான பாடல். சில ஆசைகள் இருக்குமே, வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த ஆசைகளை கற்பனைகளாக வளர்த்து கொண்டே இருப்போம். அப்படி மனதில் பொத்தி வைத்திருக்கும் காதல் ஆசைகளை அழகான வரிகளாக சொல்லும் பாடல் இதோ. அமராவதி திரைப்படத்திலிருந்து பாலபாரதியின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

தன் நம்பிக்கையையும் மனசையும் விட்டுவிடாமல் தன் காதலன் அனுப்பும் மனஓலைக்காக காத்திருக்கும் காதலி, அந்த நம்பிக்கையையும் காதலையும் ஒரு அழகான திருமணக் கனவாக மலரும் பாடலாக வருகிறது. வேதம் புதிது திரைப்படத்திற்காக தேவேந்திரனின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் கே.எஸ். சித்ரா பாடிய பாடல்.

நேரம் பிற்பகல் 2:45 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். இன்றைய திரை இசையில் புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை, புதிதாய் பூத்த பூமி, புதிதாய் மலர்ந்த காலை, புதிதாய் மலர்ந்த மலர் அப்படின்னு சொல்லி புதுசாக பிறந்துட்டுருக்க எல்லாத்தையுமே பற்றி பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ அடுத்ததாக புதிதாய் ஒரு பெண். பெண் என்றால் அழகு மட்டும் இல்லை, அவளிடம் திறமை நிறையவே இருக்குது, தைரியம் இருக்குது, வெற்றி பெற வேண்டும் என்ற வேகமும் இருக்குது. வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் தங்களுக்கான இடத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பெண்களை பெருமையை பேசும் அழகான மற்றொரு பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் பிற்பகல் 2:51. திரை இசையிலேனி. காதலர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆசை இருக்கும். அவர்கள் மட்டுமே வாழ்வதற்காக ஒரு பூமி வேண்டும், ஒரு தேசம் வேண்டும். அந்த தேசத்தில் அவர்கள் மட்டும்தான் வாழ வேண்டும், அவர்களுடைய சந்தோஷம் மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆசையை அழகாக உணர்த்தும் ஒரு பாடல் கர்ணா திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி பாடியது.

0: புது புது நினைவுகளையும் பழைய இனிய பாடல்களின் வாசனைகளையும் சுமந்து வந்தது இன்றைய திரை இசை. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. அதனைத் தொடர்ந்து வருவது 3 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும் தருமபுரி மாவட்டம் ஒக்கினேக்கல், பெரியப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் பிஞ்சூர், பாளையப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் போட் கிளப் 6 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் வேதசாந்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் AWS ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், திண்டுக்கல் மாவட்டம் வேதசாந்தூர் AWS ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் ஏற்காடு, வேலூர் மாவட்டம் பொன்னையணை, நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், ஊத்தங்கரை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிட்ட

குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சென்னை, நீலகிரி, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி வரை இயல்பிற்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் தஞ்சாவூர், தர்மபுரி, கன்னியாகுமரி, சேலம் மாவட்டங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39.4 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் 24 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், தர்மபுரி, கரூர் பரமத்தியில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.1 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காற்று, இடி, மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்று, இடி, மின்னலுடன் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கிய 6ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 3ஆம் தேதி வரை தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் காற்று, இடி, மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 6ஆம் தேதி வரை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய

0: விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்றுமுன் வரை 10.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 97 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: இதே துடிப்பை போல் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது காலம். அந்த நேரத்தை இனிமையாக்க உங்களோடு இணைகிறது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 3:02. குமரி எஃப்எம் 101 ஆரம்பமாகிறது தேநீர் நேரம் வெள்ளித்திரை. இன்னைக்கு வெள்ளித்திரையில நாம ஒரு சிங்கரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சில குரல்களை நம்மால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அந்த குரல் ஒரு தனித்துவமான குரலா இருக்கும். அப்படி ஒரு குரல் வளம் கொண்ட ஒரு சிங்கர், அந்த குரல்ல மென்மையும் இருக்கும், அதே நேரத்துல ஹை பிச்ல பாடக்கூடிய ஒரு தனி பலமும் இருக்கும். அது மட்டும் இல்லாம பாடுற ஒவ்வொரு வார்த்தையையும் ரொம்ப தெளிவா உச்சரிக்கக்கூடிய கிளாரிட்டியும் அந்த குரல்ல இருக்கும். சூப்பர் ஹிட் பாடல்கள் பலவற்றை பாடியிருந்தாலும் அந்த பாடல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குரல் இவருடையதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமலே ரசிச்சிருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அழகான குரலுக்கு சொந்தக்காரர். ஆனா அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லல. அவர் பாடிய ஒரு பாடல இருந்து ஒரு ஸ்மால் போர்ஷனை நீங்க கேட்கலாம். கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு பாத்துலாம்.

என்ன நேயர்களை, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த பாடலை கேட்டாலே காதலர்களுக்கு தங்களின் காதலின் வலியை நினைவுபடுத்தும் அப்படி ஒரு இசை. அந்த இசைக்கு தன் குரலின் மூலம் காதலின் வலியை உணர்த்தியவர் நடிகர் மற்றும் பாடகர் ஹரிஷ் ராகவேந்திரா. அவரை பத்தி தான் இன்னைக்கு நாம வெள்ளித்திரையில கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். காதல் பாடலாக இருந்தாலும் சரி, சோக பாடல்களாக இருந்தாலும் சரி, கவிதையை போல இருக்கும் பாடல்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குரலால் அந்த பாடலுக்கு ஒரு தனி நிறம் கொடுத்தவர் ஹரிஷ் ராகவேந்திரா. இந்த குரலின் பயணம் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? பல்லடத்தில் இருந்து சென்னை வரை, ஜிங்கிள்ஸ் டூ சினிமா சாங்ஸ் வரை, வித்யாசாகர் முதல் இளையராஜா வரை, ஹரிஷ் ஜெயராஜாவின் கூட்டணியில் தொடர்ந்து வந்த பல ஏராளமான வெற்றி பாடல்கள், நிறைய 90s கிட்ஸோடைய மனங்களை கொள்ளையடித்த சூப்பர் ஹிட் பாடல்களை இவர் ரொம்பவே பாடியிருக்காரு. இவருடைய இளமை பருவத்தை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாமா? இவர் 1976 ஆண்டு டிசம்பர் மாதம் 7 தேதி பிறந்திருக்காரு. இவருடைய பூர்வீகம் கோயம்புத்தூரில் உள்ள பல்லடம். அப்புறமா இவர் வந்தது சென்னைக்கு. இவருடைய தாத்தா பாட்டி எல்லாருமே கர்நாடிக் சிங்கர்ஸ் தான். ஆனால் இவருடைய அப்பாவும் அம்மாவும் சிங்கர்ஸ் கிடையாது. இவருடைய அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான ஃபோட்டோகிராஃபரும் கூட. இவருக்கு மிருதங்கமும் நல்லாவே வாசிக்க தெரியும். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனால் இவங்க வீட்டில் பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகள், தமிழ் உச்சரிப்புகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதை அப்படியே ஹரிஷ் ராகவேந்திராவும் பின்பற்றியிருக்காரு. தன்னுடைய பாடல்களையும் அந்த உச்சரிப்பை ரொம்ப அழகாகவே பண்ணியிருப்பார். இப்போ இவர் தமிழில் பாடின முதல் பாடலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வித்யாசாகருடைய இசையில், அரண்மொழியுடைய வரிகளில் அரசியல் திரைப்படத்திற்காக 1997 ஆண்டு பாடியிருக்காரு. அதாவது தன்னுடைய 18 வயதுலேயும் இந்த பாடலை பாடிட்டாரு. எந்தவித சினிமா பேக்ரவுண்டும் இவருக்கு கிடையாது. இவர் வந்து கர்நாடிக் மியூசிக்கும் முறைப்படி கற்றுக்கலை. கேள்வி ஞானத்தால் தான் இப்படி ஒரு பாடலை பாடியிருக்காரு. முதல்ல அந்த பாடலை கேட்டுட்டு வரும், அப்புறமா இவருக்கு

0: மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சட்டம் 1997 பிரிவு 3 கீழ் அரசாணை எண் 854 உள்துறை நாள் 14/12/2011 படி இடைமுடக்கம் செய்யப்பட்டு சட்டப்பிரிவு 4(3) படி OA நம்பர் 10/2016 நாள் 27/11/2018 படி சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா நிதி நிறுவனத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் திருவட்டார், குலசேகரம் மற்றும் பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்கள் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் 14/10/2026 அன்று காலை 10:30 கன்னியாகுமரி மாவட்ட நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து பகிரங்க ஏலத்தில் விடப்பட உள்ளது. மேற்படி ஏலத்தில் கொண்டுவரப்படும் அசையா சொத்துக்களின் விவரங்களை அலுவலக வேலை நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சி பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஏலமிடப்பட உள்ள அசையா சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசிதழில் அறிவிக்கை செய்யப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட இணையதளம் www.kanyakumari.nic.in இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏலத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக ரூபாய் 50,000 கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கன்னியாகுமரி அவர்கள் பதவியின் பேரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 3:14 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 தேநீர் நேரம் வெள்ளித்திரையில். இன்றைய வெள்ளித்திரையின் நாயகனாக ஜொலிச்சுக் கொண்டிருக்கிறார் ஹரிஷ் ராகவேந்திரா.

இதுவும் இவர் பாடின ரொம்ப அழகான ஒரு காதல் பாடல், மெலோடி சாங். இது வந்து வின்னர் திரைப்படத்துலேருந்து பாடின பாடல்ங்க. இது ரொம்ப எப்போதுமே இவர் வந்து இவருடைய பாடல்கள் எல்லாமே காதல் பாடல்களாக தான் இருக்கும். இவர் பாடிய இப்போ இவர் பாடிய முதல் சாங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் பாடலே வந்து அரசியல் திரைப்படத்திற்காக பாடினார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த பாடல் யாருக்காக அப்படின்னா, நடிகர் மம்முட்டிக்காக தான் பாடியிருக்காரு. இவர் முறைப்படி சங்கீதம் கத்துக்கலை அப்படின்னு நான் முதலே சொன்னேன் இல்லையா. இவருடைய ஃபேமிலி எல்லாருமே சங்கீத பரம்பரைகள் தான். அதனால் இவருக்கு வந்து கேள்வி ஞானமாகவே அந்த சங்கீதம் வந்து இயற்கையாகவே வந்துருச்சு. அப்படி தான் அவர் நிறைய பாடல்களை பாடிட்டே இருந்திருக்காரு. இவர் வந்து காலேஜ் படிக்கிறப்ப சென்னையில் விவேகானந்தா கல்லூரியில் பிகாம் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து காலேஜில் நிறைய கல்ச்சுரல்ஸ்லாம் நடக்கும் இல்லையா. அப்போ எல்லா கல்ச்சுரல்ஸ்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்குவாராம். அப்படி இவர் ஒரு கல்ச்சுரலில் பாடுறப்ப நம்மளுடைய ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவருடைய வாய்ஸை கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசையமைப்பாளர் வித்யாசாகர்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இவருடைய வாய்ஸுக்காக. அவர் மட்டும் இல்லை, வித்யாசாகருடைய நெருங்கின உறவினர் ஒருத்தரும் இவருடைய குரலை கேட்டுட்டு வித்யாசாகர்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் யோசிக்கிறாரு, என்னடா ஒரே நேரத்தில் ஒரே ஒரு குரலுக்காக ரெண்டு பேர் வந்து, அதுவும் ரெண்டு நம்பிக்கையானவர்கள் வந்து நம்மக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை கூப்பிட்டு பாட வச்சது தான் இந்த அரசியல் திரைப்படத்தில் வந்த வாசகி வாசகி சாங். ரொம்ப ரொம்ப நல்ல சாங் அது. இப்போ அடுத்ததா, இவர் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கின மகாகவி பாரதியருக்காக அவர் எழுதிய பாடல் வரிகளை அவருக்காகவே பாடின ஒரு பாடலை தான் நாம கேட்க போறோம். இளையராஜாவின் இசையில் இந்த பாடல் இதோ உங்களுக்காக

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை

0: அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
0: பைபாஸ் அறுவை சிகிச்சை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழையில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை, திருவட்டார் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் எஸ் சிவக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுது சுரபி, வானொலியின் வேளாண் சேவைகள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், வெறிநோய் தடுப்பு திட்டம், நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
3: வெல்கம் பேக் நேயர்களே, இது தேநீர் நேரம் வெள்ளித்திரை. நேரம் பிற்பகல் 3:23 ஆகபோது. இன்றைய வெள்ளித்திரையின் குரலாக ஒழித்துக் கொண்டிருப்பது சிங்கர் ஹரிஷ் ரேகரவேந்திராவின் குரல். பாரதியாரின் வரிகளில் நிற்பதுவே நடப்பதுவே பாடலை பாடி பாரதியாரை நம் கண்முன்னாடி அப்படியே கொண்டு வந்திருப்பாரு சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திரா. இந்த பாடலுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சது தெரியுமா? இவர் சின்ன வயசுலேருந்தே இளையராஜாவுடைய பாடல்களை தான் ரொம்ப விரும்பி கேட்பாராம். அந்த அவருடைய பாடல்களை கேட்டு கேட்டு பாடி பாடி ரொம்பவே பழகியிருக்காரு. ஏன்னா இவர் வந்து முறைப்படி சங்கீதம் கற்றுக்கலை அப்படின்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா இவருக்கு பட பாடல்கள் வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறமா இவர் வந்து முறைப்படி சங்கீதம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து இளையராஜாவுடைய பாடல்களை தான் ரொம்ப விரும்பி கேட்டு அந்த பாடல்களை பாடி பாடி கல்ச்சுரல்ஸ்ல எல்லாம் பாடி முதல் பரிசும் வாங்கி கொடுத்தது நம்ம இளையராஜா தான். ஸோ எல்லா சிங்கர்ஸுக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, எப்படியாவது இளையராஜா கிட்ட ஒரு பாடலாவது பாடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இவருக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு குட்டி போர்ஷன் இவர் பாடின பாடல் கேட்டலாமா?

இது வந்து இவர் அதாவது நிற்பதுவே நடப்பதுவே பாடல் பாடினதுக்கு அப்புறமா இவருக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் கொடுத்த மற்றும் ஒரு பாடல் தான் இந்த பாடல். இப்போ அந்த நிற்பதுவே நடப்பதுவே பாடலுக்கு வந்துடலாம். அப்போ வந்து இளையராஜா சார்கிட்ட போய் இவர் வந்து அடிக்கடி அவருடைய ஸ்டூடியோவுக்கு போய் தான் பாடணும் அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்காக அடிக்கடி ஸ்டூடியோவுக்கு போயிருந்திருக்காரு. ஒரு நாள் இளையராஜா சார் வந்து இவரை கூப்பிட்டு பாட இப்படி என்னோடய ஸ்டூடியோவுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் உங்களுக்கு ஒரு பாடல் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு பிடிச்சிருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ட்ராக் மாதிரி ஒரு பாடல் பாடியிருக்காரு. அந்த பாடல் யார் பாடினது அப்படின்னா உன்னிகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஆல்பம் சாங்காக சன்ஸ்கிரிட் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சாங் அது. அதை பாடி காமிச்சிருக்காரு. இளையராஜா சாரும் கேட்டுட்டு ஓகேப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரன். இவருக்கு வந்து ஒரே கவலையாயிடுச்சு, ஐயோ நம்ம வந்து இளையராஜா சார்கிட்ட ஒழுங்காக பாடாமல் விட்டுட்டோமோ, சார் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டார். அப்புறம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துட்டே இருக்காரு. ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு இவருக்கு வந்து இளையராஜா சார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வருது, வாங்க இப்படி ஒரு பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு வரப்போ இவருக்கு தெரியாது இது வந்து நம்ம பாரதியார் படத்திற்காக பாரதிக்காக அவர் எழுதின பாடலை தான் நம்ம பாட போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே போய் அங்கே போய் லிரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கேன், இது யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் அவங்க சொல்லியிருக்காங்க, இது வந்து பாரதியாரின் வரிகள், நீங்கள் வந்து பாரதியாருக்காக பாட போகிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அதே சந்தோஷத்தோடு பாடின பாடல் தான் அந்த நிற்பதுவே நடப்பதுவே சாங்.

இப்போது சூப்பராக ஒரு சாங் வந்து மணிஷ்ஷர்மா இசையமைச்சு ஷாஜஹான் திரைப்படத்திலேருந்து பாடல் ஒன்றை கேட்கலாம். இவர் பாடினது அந்த பாடல் ரொம்பவே ஹிட்டான பாடல், ரொம்ப ஒரு அழகான காதல் மெலோடி சாங். இதோ உங்களுக்காக

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
1: அன்பார்ந்த எஸ்பிஐ வாழ்க்கையாளர்களே, உங்கள் பிகேஒய்சி செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் கேஒய்சி என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் எஸ்பிஐ.
2: குரலில் ஒரு மென்மை.

குரலில் ஒரு மென்மை, ஹை பிச்சில் ஒரு தனி கம்பீரம், ஒவ்வொரு வார்த்தையிலும் அத்தனை தெளிவு. இப்படிப்பட்ட தனித்துவமான குரலுக்கு சொந்தக்காரர் ஹரிஷ் ராகவேந்திரா. இன்னைக்கு தேனி நேரம் வெள்ளித்திரையில நாம அவரை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நேரம் பிற்பகல் 3:33 ஆக போகுது. முதல் பாடல் பாடி அடுத்து இரண்டாவது பாடலும் பாடி ரொம்ப சூப்பர் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா இவருடைய பாடலின் பயணம் இசையமைப்பாளர் ஹரிஸ் ஜெயராஜோட தொடர்ந்துச்சு. 2000 ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது முதல் பாடலுக்கு அப்புறமா ஒரு 4 வருடங்கள் இடைவெளிக்கு அப்புறமா இவருக்கு கிடைத்தது தான் நம்ம பாரதியார் படத்தில், பாரதி படத்தில் வரக்கூடிய நிற்பதுவே நடப்பதுவே சாங். அதுக்கப்புறமா இவருக்கு வந்தது எல்லாமே ஒரு சூப்பர் ஹிட் சாங்ஸாக தான் வந்துச்சு. அதில் பெரும்பான்மையான சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தவர் இசையமைப்பாளர் ஹரிஸ் ஜெயராஜ். இவங்க ரெண்டு பேரும், அதாவது ஹரிஸ் ஜெயராஜோடைய முதல் படத்தில் முதல் பாடலை பாடினதும் நம்ம ஹரிஷ் ராகவேந்திரா தான். அதுதான் அழகிய தீயே, ஏ தீயே அழகிய தீயே அப்படின்னு சொல்லிட்டு மின்னலை வரத்தில் படத்தில் வரக்கூடிய அந்த பாடல் ரொம்ப ரொம்ப அழகான பாடல். ஆனால் இந்த பாடலை பாடுறதுக்கு அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாராம், ரொம்ப ஈஸியாலாம் இந்த பாடல் பாட முடியல அப்படின்னு சொல்லி அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஹரிஸ் ஜெயராஜ் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாரோ, எந்தெந்த படத்துலலாம், முக்கியமான அவருடைய எல்லா படங்கள்லேயும் இவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட் பாடல்களை அழகாகவே கொடுத்துருக்காரு. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் ஹரிஸ் ஜெயராஜன் இசையில் தாமரையின் வரிகளில் மஜ்னு திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: ஹலோ
5: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
4: மறுபடியுமா?
5: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
4: சார் இவ்வளவு எங்க இருந்து?
5: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசசிங் 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
4: சார் 2 லட்சம்
6: என்னாச்சப்பா?
4: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
5: இருந்ததுதான். அட
4: கட் பண்ணிட்டான்.
6: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
4: ஃப்ராட்?
6: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: ஒரு பாடலை பாடுவது மட்டுமல்லாமல் அந்த பாடலுக்குள் நம்மை அழைத்துச் செல்லும் குரல் அதுதான் ஹரிஷ் ராகவேந்திராவின் குரல். அவருடைய இன்னும் சில அழகான பாடல்களோடு தொடர்ந்து பயணிப்போம். இது குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் வெள்ளித்திரை. நேரம் பிற்பகல் 3:41. இசையமைப்பாளர் வித்யாசாகரிடம் ஆரம்பித்து வைத்த இவருடைய இசைப்பயணம் இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், மணி சர்மா, தேவா, பரத்வாஜ், எஸ்ஏ ராஜ்குமார், டி இமான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லா மியூசிக் டைரக்டர் இசையமைப்பிலும் இவர் பாடியிருக்காரு. முக்கியமாக யுவன் சங்கர் ராஜாவோட இசையோட நா முத்துக்குமாரின் வரிகளில் இவர் பாடின காதல் பாடல்கள் எல்லாமே செம ஹிட்டுங்க. இவர் தன்னுடைய பெயரை இளையராஜா சார்கிட்ட சொல்கிறப்ப, அதாவது முதல் முதல்ல பாரதியார் பாட்டு பாடுறப்ப இவர் வந்து ஹரிஷ் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அப்போ தான் இளையராஜா சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்கள் அப்பா பேர் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு ஹரிஷ் ராகவேந்திரா அப்படின்னு சொல்லி இவருடைய பெயரை மாற்றினது.

நம்மளுடைய இளையராஜா சார் தான். அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து பாடல் மட்டும்தான் பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஆனால் இவர் மூன்று படங்கள்லையும் நடிச்சிருக்காரு தெரியுமா? அது என்ன அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ காதல் கொண்டேன் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நான் முத்துக்குமாரின் வரிகளில் இவர் பாடிய இன்னும் ஒரு அழகான காதல் பாடல் இதோ உங்களுக்காக.

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1997 ஆரம்பித்த ஒரு குரலின் பயணம் 25 ஆண்டுகளை கடந்து இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திராவின் குரலின் பயணம். இவர் குரலின் பலம் என்ன அப்படின்னா, எவ்வளவு ஹை பிச் சாங்கா இருந்தாலும் அதை தாளம் மாறாமல் பாடுவது, வார்த்தைகளின் உச்சரிப்பு மிக தெளிவு, இதுதான் இவருடைய குரலின் பலம். நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேநீர் நேரம் வெள்ளித்திரையில். இன்றைய வெள்ளித்திரையின் நாயகன் சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திரா. நாம வந்து இவர் வந்து ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்னா, 3 திரைப்படங்கள் தான் இவர் நடிச்சிருக்காரு. முதல் திரைப்படம் 2003 வெளிவந்த விகடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இதில் வந்து இவர் ஹீரோவாக தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. அடுத்ததாக இவர் வந்து ஒரு இவர் வந்து அடுத்ததாக அஜித் சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது வந்து அந்த படம் வந்து திருப்பதி. அஜித் சாரோடைய பிரதராக இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா இவருக்கு வந்து திரைப்படங்களில் நடிப்பதை விட பாடுறது தான் ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூவில் இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மைக் முன்னாடி பாடிய குரல் ஒரு கட்டத்தில் கேமரா முன்னாடியும் வந்துச்சு. பட் தொடர்ந்து நடிப்பதை விட இசை பயணத்திலேயே கவனம் செலுத்தினார். அதனால தான் இன்னைக்கு நம்மளுடைய நினைவில் இருக்கிறது சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திரா தான், ஆக்டர் ஹரிஷ் ராகவேந்திரா கிடையாது. இப்போ நிகழ்ச்சியில் இவர் பாடின மற்றும் ஒரு சூப்பர் ஹிட் சாங் மணி சர்மாவின் இசையில் யூத் திரைப்படத்திலிருந்து.

நேரம் பிற்பகல் 3:56 ஆகும்போது நேயர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் வெள்ளித்திரையில். இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் டிராவல் பண்ண பாதையில் கூடவே அவர் கூடவே சேர்ந்து அழைத்து செல்லப்பட்டவர் தான் சிங்கர் வந்த ஹரிஷ் ராகவேந்திரா. இவர் பாடின எல்லா பாடல்களுமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல மெலடி சாங்ஸாக நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. ஒரே ஒரு குத்துப்பாட்டு மட்டும்தாங்க பாடியிருக்காரு, இது எல்லாமே காதல் மெலோடி சாங்ஸ் தான். இந்த சாங்ஸ் எல்லாமே நம்ம கேட்குறதுக்கு இந்த 1 ஹவர் பத்தவே பத்தாது. ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 4-5 சாங்ஸ் இவர் பாடினதில் சூப்பர் ஹிட் சாங்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தீனா திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் என் நெஞ்சில் மிங்களானாலே அப்படிங்கிற சாங், அப்புறம் தும் தும் தும் படத்துலேருந்து தேசிங் ராஜா சாங், சார்லி சாப்ளின் படத்துலேருந்து அவ கண்ணை பார்த்தா அப்படிங்கிற சாங், சாம்ராய் படத்துலேருந்து அகாய சூரியனை, இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாங். ரன் திரைப்படத்துலேருந்து மின்சாரம் என் மீது பாய்கின்றதே, அப்புறம் லேசா லேசாலேருந்து ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியிலேருந்து சென்னை செந்தமிழ் பாட்டு பாடினது இவர் தான். அது மட்டும் இல்லை, அயன் திரைப்படத்தில் நெஞ்சே நெஞ்சே சாங், இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்துலேருந்து அன்பே அன்பே சாங், தாம் தும் திரைப்படத்துலேருந்து அன்பே என் அன்பே, இப்படின்னு சொல்லி பல பல சூப்பர் ஹிட் பாடல்கள்லாம் இவர் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இன்னமும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்மளும் கேட்கறதுக்கு ரெடியாக அவளாக இருந்துகிட்டே இருக்கோம். இசை மாறலாம், பாடல்கள் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் சில குரல்கள் மட்டும் நம்முடைய நினைவுகளிலிருந்து

மாறவே மாறாது. அப்படிப்பட்ட ஒரு குரல் தான் சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திரா. இது உங்கள் வில்லித்திரை, நான் உங்கள் ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. நிகழ்ச்சியில் நிறைவாக எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நீர்கள் இதுவரை பண்பலை 101 கேட்டு ரசித்தது தேநீர் நேரம் வெள்ளித்திரை. இனி வருவது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 1,32,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை இளையோர் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 25 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 198 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி

0: தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 55 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா 176 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. நேயர்களினி கேட்க இருப்பது.
4: வணக்கம் நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான் திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். நாட்டின் உயர்கல்வித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தவும் மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தை உயர்த்தவும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஒரு முக்கிய திட்டம்தான் பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான். தேசிய கல்விக் கொள்கை 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இலக்குகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இத்திட்டம் நாட்டின் கல்வித்துறையில் சமத்துவம், தரம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய அரசின் மத்திய கல்வி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கடந்த 2023 ஜூன் மாதம் இத்திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ராஷ்டிரிய உச்சத்தார் சிக்ஷா அபியான் என்ற திட்டத்தின் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட வடிவமே இந்த திட்டமாகும். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயர்கல்வி நிறுவனங்களை மேம்படுத்துவதிலும் இடைவெளிகளை நிரப்புவதிலும் இருந்த சவால்களை கருத்தில் கொண்டு இத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. 2023-24 முதல் 2025-26 வரையிலான காலகட்டத்திற்காக சுமார் 12,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்ன? கிராமப்புறங்கள், பின்தங்கிய மாவட்டங்கள் மற்றும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள SC/ST இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. மாணவர்களின் திறனை வளர்க்கும் வகையில் அறிவியல், தொழில்நுட்பம், வணிகம் மற்றும் கலை பிரிவுகளை இணைத்த பல்துறை கல்வி முறையை ஊக்குவிப்பது, நவீன சந்தைக்கு ஏற்றவாறு மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காக திறன் சார்ந்த கல்வியை அதாவது ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனை அறிமுகப்படுத்துவதும், தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிகளை வழங்குவதும் ஆகும். கடைசியாக கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் நவீன ஆய்வகங்கள், நூலகங்கள் மற்றும் டிஜிட்டல் கற்றல் வசதிகளை மேம்படுத்துவதிலும் இது கவனம் செலுத்துகிறது. சரி, இதன் சிறப்பம்சங்கள் என்ன? மாணவர்கள் உயர்கல்வியில் எப்போது வேண்டுமானாலும் சேர்ந்து படிக்கவும், தேவைப்பட்டால் இடையில் இடைநிறுத்தம் செய்துவிட்டு பிறகு தொடரவும் வழிவகை செய்யும் கல்வி வங்கி கட்டமைப்புகளுக்கு இத்திட்டம் முன்னுரிமை அளிக்கிறது. பெண் குழந்தைகள் தொடர்ந்து உயர்கல்வி பயில்வதை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கும் இத்திட்டத்தில் சிறப்பு நிதி உதவி வழங்கப்படுகிறது. உயர்கல்வி நிறுவனங்கள் தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று பேரவையின் அதாவது நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடிடேஷன் கவுன்சில் தரச்சான்றிதழ் பெறுவதையும், ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் தங்கள் தரத்தை மேலும் உயர்த்துவதையும் இத்திட்டம் தீவிரமாக ஊக்குவிக்கிறது. நாட்டின் எதிர்கால தூண்களான இளைய சமுதாயத்திற்கு தரமான, நவீன மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த உயர்கல்வியை வழங்குவதில் பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான் திட்டம் ஒரு மைல்கல்லாக திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது. இதன் மூலம் இந்தியா அறிவுசார் சமூகமாகவும் தன்னிறைவு பெற்ற நாடாகவும் மாறுவதற்கு வலுவான அடித்தளம் இடப்பட்டுள்ளது. நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று பிரதான்

அன்பு நேயர்களுக்கு மாலை வணக்கம். சுவையான தேர் நீர் நேரத்தை தொடர்ந்து உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு நம்ம ஊருக்கு மறிப்பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கு.

கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆற்றுப்படுத்தினர் பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் 5/10/2026 வரை வரவேற்கப்படுகின்றன. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு மாத தொகுப்பூதியம் ₹28,000, பணியிட எண்ணிக்கை 1. பணிபுரியும் இடம் கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையம். கல்வி தகுதி சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள் பொதுநிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம் மற்றும் சமுதாய வள மேலாண்மை இவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட முதுகலை பட்டம், அல்லது சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள், பொது நிர்வாகம் இளநிலை பட்டம் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமுதாய வள மேலாண்மை ஆகியவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட இளங்கலை பட்டம் மற்றும் திட்டம் உருவாக்குதல் மற்றும் செயலாக்கம் அனுபவம், கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வையில் 2 ஆண்டுகள் அனுபவம், சமூக நலன் மற்றும் பெண்கள் வளர்ச்சித்துறையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் கணினி அறிவு உடையவர்களாகவும் இருத்தல் வேண்டும். 1/9/2026 அன்று 42 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். ஆற்றுப்படுத்தினர் பணிக்கு மாத தொகுப்பூதியம் ₹23,000, பணியிட எண்ணிக்கை 1. பணிபுரியும் இடம் கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையம். கல்வி தகுதி சமூக பணி, சமூகவியல், உளவியல், பொது சுகாதாரம், மனநலம் இவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட இளங்கலை பட்டம் அல்லது ஆலோசனை மற்றும் தகவல் தொடர்பு பாடப்பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். அரசு நிறுவனம் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆகியவற்றில் குறைந்தபட்சம் 1 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை. அவசர உதவி தொலைபேசி சேவைகளில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் கணினி அறிவு உடையவராகவும் இருத்தல் வேண்டும். 1/9/2026 அன்று 42 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். மாதிரி விண்ணப்ப படிவம் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாக வலைதளம் www.kanyakumari.nic.in வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேற்கூறிய பதவிக்கு தகுதியுள்ள நபர்களிடமிருந்து பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பம் 5/10/2026 அன்று மாலை 5:30 மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 3வது தளம், இணைப்பு கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகர்கோவில் 6290001 என்ற முகவரியில் வந்து சேரும் வகையில் அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பம் மற்றும் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் வந்து சேராத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

மதிமயங்கும் மாலை பொழுதில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை நிகழ்ச்சியில். இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் குரல்களில் பா விஜயின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தெனாலி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
4: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: நேர்களைது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைசை நிகழ்ச்சியில் நிறைவாக சமுத்திரம் படத்திற்காக சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடிய பாடலை கேட்டு ரசிப்போமா?

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. நேரம் 4:30. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியை.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 186,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை இளையோர் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. குற்றச்செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோயில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை 37 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 296 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது 2வது இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா 176 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. நேற்றின் இனிமையை நினைவூட்டி இன்றைய புதுமையை ரசிக்க குமரி

1901 ஒரு இசைப்பயணம். இது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். சொல்லாமல் சொல்லும் காதல் மொழி, அவள் சின்ன சின்ன கண்கள் பேசும் கனவு மொழி. தேன் நிலவு படத்திற்காக AM ராஜா, P. சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில் வருகிறது பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். 8903000505.

முல்லைச்சரத்திலினி நெஞ்சம் மறப்பதில்லை படத்துக்காக பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன். மனதை வருடும் அன்பிலும் அதை உணரும் கண்களிலும் பிறக்கிறது அழகு.

இனிமையான மாலை நேரத்தில் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். காதல் என்றால் என்ன? கற்பனையா அல்லது காவியமா? வாழும் வரை நினைவாய் நிற்கும் அழகிய கவிதை அல்லவா காதல்? 6-60 வரை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் பஞ்சு அருணாச்சலம்.

கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியருக்கு 2026-2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிபந்தனைகளாவன: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர் மரபைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம்

ரூபாய் 250,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை 2026-2027 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் 18/9/2026 முதல் 21/10/2026 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

அந்தி நேரத்து மேற்கு வானம் அழகை கூட்ட சிந்தை மயங்கி கடலில் முத்தெடுக்க செல்லும் கதிரவன் போல் உங்கள் உள்ளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.

முல்லைச்சரத்தில் இனி புது நெல்லு புது நாத்து படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடல். பூ பூத்த சோலை எங்கும் தென்றல் பாடுது, பூவிதழ் பனித்துளி முத்தாய் வந்தாடுது. இந்த காதல் சோலையில் இரு மனங்களும் சிந்து பாடுது.

போல் இனிமையாய், இசை போல இதமாய், நம் உயிரோடு கலந்த தமிழாய் வருகிறது இந்த பாடல். ராமன் அப்துல்லா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: மென்மனை தூறலாய் விழுந்து மன வெளியெங்கும் தென்றலாய் தவழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:31. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். வார்த்தை எதுவும் பேசாமல் விழிகளால் கைது செய்து அவள் மனதோடு அவனை எடுத்து செல்கிறாள் இந்த அனார்கலி. கண்களால் கைது செய்யப்படத்திற்காக கார்த்திக் சித்ரா பாடிய பாடல். பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் பா விஜய்.

0: பிடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
1: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: எங்கும் இனிமை எதிலும் புதுமை. இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 5:40. முல்லைச்சரத்தில் இனி சண்டமாரதம் படத்திற்காக சைந்தவி சத்யபிரகாஷ் பாடிய பாடல். பாடலுக்கு இசை ஜேம்ஸ் வசந்தன். அழகின் அளவுகோல் நீ, உன் இதழோரம் கசியும் சிரிப்பில் உடைந்த இதயம் கூட பட்டாம்பூச்சியாய் சிறகடித்து பறக்கிறது.

0: ஏ செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான்.

காதலை தேடி கால்கள் பயணிக்கிறது. அவன் கைவிரல் பிடித்திட அவள் மனம் துடிக்கிறது. அருள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்கலாம்.

உயிரை செயலினி முல்லைச்சரத்தில் இனி வரும் பாடல் கல்யாண சமையல் சாதம் படத்திற்காக ஹரிச்சரன் சின்மயி குரல்களில். அவள் இதழோரம் பூத்த புன்னகையில் அவன் உலகமே அழகாகி போனது.

எதை எதையோ தேடி ஓடும் இந்த உலகத்தில் புதையலாய் கிடைத்தவள் என்னவள்? முள்ளிச்சரத்தில் நிறைவாக சாய் அபியங்கர், ஜோனிடா காந்தி இவர்களின் குரல்களில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டியூட்.

0: பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்ததும் முல்லை சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
2: நாகர்கோவில் மாநகராட்சி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாகர்கோவில் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 2026-2027 ஆண்டிற்கான சொத்து வரியினை 31/10/2026 முழுமையாக செலுத்தி வரித்தொகையில் 5% முதல் அதிகபட்சமாக ரூபாய் 5000 வழங்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி மற்றும் கடை வாடகை ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை 7 தினங்களுக்குள் முழுமையாக செலுத்தி முறையான ரசீது பெற்றுக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேற்கண்ட காலக்கெடுவிற்குள் நிலுவைத் தொகையினை செலுத்த தவறினால் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, சீல் வைத்தல், ஜப்தி முதலிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனவே மாநகராட்சி கணினி வரி வசூல் மையங்கள் மூலமாகவும் இணையதள முகவரியான tnurbanepay.tn.gov.in குவிக் பேமெண்ட் வழியாகவும் tnurban இசேவை ஆண்ட்ராய்டு ஆப் வழியாகவும் எளிய முறையில் வரி செலுத்தலாம். எனவே பொதுமக்கள் தங்களது சொத்து வரி, குடிநீர் கட்டணம் உட்பட அனைத்து நிலுவைத் தொகைகளையும் உடனடியாக செலுத்தி மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 செய்திச் செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை, இரவு 7 இன்னிசை நேரம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழையில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருவட்டார் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் எஸ் சிவகுமார் அவர்கள். அமுத சுரபியில் வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்கள். வெறி நோய் தடுப்பு திட்டம் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள். இன்றிரவு 8 செய்தியறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் தோவாளை கிருஷ்ணமால் அவர்கள் தொகுத்து அனுப்பியிருக்கும் பாடல்கள் கேட்கலாம். 9:15 செய்திச் சுடர், 9:30 பன்னிசை, டி ஆர் நாராயண ஓதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்கள் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்புகள் இடம்பெறும். 10:20 நிலாமுற்றம் நேயர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 11:00 மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரைசை கேட்கலாம். இனி நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று

0: Union boat. In men's cricket, West Indies have set a target of 406 runs for hosts India in the second ODI of the three-match series in Guwahati. West Indies scored 405 runs, losing 7 wickets in the stipulated 50 overs. Earlier, India won the toss and opted to field. India enjoyed its most successful day at the ongoing Asian Games in Japan so far, winning 4 gold medals. India's medal tally has risen to 60, including 10 gold, 21 silver and 29 bronze medals. The country completed a hat-trick of gold medals in compound archery, with the women's team, mixed team and men's team all finishing on top. India also struck gold in shooting, with the mixed trap team securing the top spot. Indian boxers added 3 bronze medals to the tally, with Priya Ghangas, Narendra Berwal and Kapil Pokharia finishing on the podium. And with that, we end this news bulletin.
1: ஒளியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 6:10. சேவை செய்திகள். சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்ட திருவட்டார், குலசேகரம், பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்களின் பகிரங்க ஏலம் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலகம் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அக்டோபர் மாதம் 14 ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பமுடையோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக 50,000 ரூபாய்க்கான கேட்பு வரை ஓலையினை ஏதேனும் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் கன்னியாகுமரி என்னும் பதவியில் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் விவரமறிய www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம் எனவும் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. காந்தி ஜெயந்தி தினமான அக்டோபர் 2 அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சிகளின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையில் காலை 11 அளவில் நடத்திடவும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறைவெண் வரம்பின்படி உறுப்பினர்களின் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்தவும் தமிழக அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 9 ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட 95 கிராம ஊராட்சிகளிலும் அக்டோபர் 2 காலை 11 அளவில் கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம் மற்றும் அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் அரசால் பல்வேறு துறைகளின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்கவும், பொதுமக்களுக்கு தேவையான விவரங்களை அளித்திடவும் அனைத்து துறையின் அலுவலர்களும் இக்கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். எனவே பொதுமக்கள் அனைவரும் அந்தந்த பகுதிகளில் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றி அறிந்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10 தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் அதற்கு மேலும் உள்ள கல்வி தகுதியை பதிவு செய்து 5 முடிவடைந்து தொடர்ந்து புதுப்பித்தல் செய்து வரும் மனுதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது ஜூலை 1 முதல் இம்மாதம் 30 வரையிலான காலத்திற்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்வதற்கு ஜூன் மாதம் 30 5 நிறைவு செய்திருத்தல் வேண்டும். உச்ச வயது வரம்பு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 45 வயதிற்குள்ளும், மற்ற அனைத்து பிரிவினருக்கும் 40 வயதிற்குள்ளும் முடிவடையாமல் இருக்க வேண்டும். உதவித்தொகை பெறுவதற்கு குடும்ப வருவான் 72,000 ரூபாய்க்கு மிகைப்படாமல் இருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை வயது வரம்பு மற்றும் வருமான உச்சவரம்பு எதுவும் இல்லை. இந்த உதவித்தொகையை பெற மனுதாரர் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை தமிழகத்திலேயே முடித்து இங்கேயே 15 ஆண்டுகள் வசிப்பவராக இருக்க வேண்டும். அரசிடமிருந்து வேறு எந்த வகையிலும் எந்தவிதமான உதவித்தொகையையும் பெறுபவராக இருத்தல் கூடாது.

தொலைதூர கல்வி மற்றும் அஞ்சல் வழி கல்வி கற்கும் மனுதாரர்களும் விண்ணப்பம் செய்யலாம். எனவே தகுதி மற்றும் விருப்பமுடைய பதிவுதாரர்கள் அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அடையாள அட்டையுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அலுவலக வேலை நாட்களில் நேரில் வருகை தந்து விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு உரிமம் பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு கடைகள் நடத்த கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்து வருகிறது. தீபாவளி பண்டிகையையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் நடத்த வெடிபொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வரும் 18 தேதிக்குள் முன்னதாகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இ சேவை மையங்களில் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். 18 தேதிக்கு பின்னர் இ சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 6:15. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101.

0: காற்றலில் இனி மெல்ல தவிழ்ந்து வருகிறது மெல்லிசை. கேட்பதற்கு முன்
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: குறைந்த விலையில் வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 25 முதல் 30 வரை மட்டுமே. டிஜி மார்ட்
5: ஸ்டேடியம் எதிரில், நாகர்கோயில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
6: அப்பாக்கு முதுகு தண்டில கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
7: பயப்படாத முத்து.

0: நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870190870.
2: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358 7373 58.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
3: கண்டிப்பா.
2: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
3: அதுவும் பண்ணலாம்.
2: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்
3: அதுவும் தான் பிரதர்.
2: அப்போ IPO ரெக்வஸ்ட்?
3: யோனோ SBI ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
4: யோனோ SBI உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து UPI சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
5: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
6: DMARC, MFAC,
5: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

0: மெல்லிசை கேட்டீர்கள்.
1: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
2: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
1: பக்தி மாலை.
2: தினமும் காலை 6:15
1: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
2: பக்தி மாலை.
1: உள்ளம் முறியிடுவோம்,
2: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அமைச்சரவையின் இந்த முடிவு உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுகவும் அஇஅதிமுகவும் மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக கூறினார். பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 136 ரூபாயும், கடலை பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 83 ரூபாயும், மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 390 ரூபாயும் உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 413 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அவர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது உதவிடும் என்று கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலோர காவல்படையும் குஜராத் சிறப்பு படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின்போது 526 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்பைக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், இது தொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தமிழக அரசு பொறுப்பேற்று 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். திமுகவும் அஇஅதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் திரு விஜய் குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தென் மாவட்டங்களில் மட்டும் 141 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக

குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள அமமுக மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. புதிய சமையல் எரிவாயு இணைப்புகளை வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று

0: சமையல் எரிவாயு இணைப்புகளை வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசிய சூழல் காரணமாக புதிய சமையல் எரிவாயு இணைப்பு வழங்க தடை விதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அதிக விலையில் தற்காலிகமாக 10 கிலோ எடை கொண்ட 2 சிலிண்டர்களை வழங்குவதாக கூறியுள்ளார். இந்த கட்டண உயர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: நாமக்கல் புத்தக திருவிழாவில் குழந்தைகள் தொடர்பான புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அதற்கான ஒருங்கிணைப்பாளர் திரு நாகராஜன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த புத்தக திருவிழா நாளை தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார்.
2: நம்ம ஊர் புத்தக திருவிழா என்கிற இந்த கான்செப்ட்ல வந்து குழந்தைகளை தான் மையப்படுத்தணும். அந்த வகையிலதான் நாங்க வந்து இந்த அக்டோபர் 1-18 வரை மாநகராட்சி திருமண மண்டபத்துல நடத்துறது. தினமும் காலையில 10 மணிக்கு புத்தக கண்காட்சி தொடங்கி 9 மணி வரை இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகள்ல உங்களுக்கு வந்து இங்க புத்தகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பதிப்பகங்களுடைய புத்தகங்களும் இங்க கிடைக்கிறதுக்கு பல செல்லர்கள் அழைச்சி வந்திருக்கோம். அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் ஆப்பர் காலேஜ்ல இருந்து, பென்கோயின்ல இருந்து, ஆக்ஸ்போர்ட்ல இருந்து எல்லா புத்தகங்களும் இந்த இடத்துல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி IAS படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இருந்தாலும் அவருக்கான புத்தகங்களும் இங்கே கிடைக்கும். TNPSC எழுதக்கூடியவங்க, எந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுவங்களுக்கான புத்தகங்களும் இங்கே கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் 1 கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூரில் கர்ப்பிணிகளுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் பொருட்டு ஆட்சியர் திரு பிரதாப் கோணம் சிட்கோ தொழிற்பேட்டை மற்றும் ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 87 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 29 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை

0: அதிகரிக்க அமைச்சரவையின் இந்த முடிவு உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுகவும் அஇஅதிமுகவும் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மெட்டி சீக்கும் வண்டுகளாய் காற்றலையில் ரிங்காரமிட்டு வலம் வந்து கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. திரை இசை கேட்கலாம்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: திரைசீலினி கண்ணோடு காண்பதெல்லாம் படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல்.

0: என்ன பாஸ் ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. திரை இசையில் இனி தேவாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் வசந்தராதாஸ் குரலில் வரும் பாடல் சிட்டிசன் படம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. நேரம் 7 மணி. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இன்னிசை நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் மகாராஜா பாடிய பாடல்.

0: நிறைவு பெறுகிறது இன்னிசை நேரம். தொடர்வது மாவட்ட செய்திகள், சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜே சுரேஷ்.
2: கேலோ இந்தியா விளையாட்டுத் திட்டத்தின் கீழ் பாரத பிரதமர் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியா முழுவதும் 1500 கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. தமிழகத்தில் 80க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் தனியார் கல்லூரி மற்றும் அரசு பாலிடெக்னிக்கில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். மத்திய மாநில அரசுகள் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்தும் பாரத பிரதமர் விளக்கம் அளித்ததை பயனுள்ளதாக இருந்தது என்று அங்கிருந்த மாணவ மாணவிகள் தெரிவித்தனர்.
3: வி கஜலட்சுமி, ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்தேன். பிரைம் மினிஸ்டர் கொடுத்த கேலோ இந்தியா அந்த திட்டத்தின் மூலமா நான் வந்து நேஷனல் லெவல் போறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
4: என் பேர் வந்து கோமதி. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமா வந்து இங்க சேர்ந்திருக்கேன். நான் வந்து கபடி பிளேயர். பிரைம் மினிஸ்டர் கொடுத்த கேலோ இந்தியா திட்டத்தின்படி நேஷனல் லெவல் விளையாடணும்னு ஆசைப்படுறாரு.
2: உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தேசத்திற்கான சமரசம், சமரச விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக சமரச தீர்வு திட்டம் என்று விழிப்புணர்வு நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மற்றும் பேரணியை ஒருங்கிணைந்த நீதிமன்ற முதன்மை நீதிபதி மணிமொழி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அவர் கூறுகையில், விபத்து வழக்கு, குடும்ப நல வழக்கு, காசோலை மோசடி வழக்கு, நுகர்வோர் வழக்கு, கடன் சார்ந்த வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகளை வழக்காடிகளை நேரடியாக சமரசமாக பேசி தீர்வு காண்பதற்காக இந்த மக்கள் நீதிமன்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை சமரச திட்டத்தின் மூலம் மக்களுக்கு குறைந்த நேரத்தில் மனநிறைவான தீர்வு கிடைப்பதற்கும் இதனை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் முழுவதுமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இதற்கான துண்டு பிரச்சுரங்களும் வழங்கப்படுகின்றன. இதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பேரணியில் விழுப்புரம் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் 13 கிளை நீதிமன்றங்களிலும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் வாராக்கடன், குடும்ப நல வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நேரடியாக அவர்களிடம் தீர்வு காணப்பட்டு 2839 வழக்குகள் விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 141 வழக்குகள் வாராக்கடன் வழக்குகள் உட்பட 2164 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு அதற்காக ₹23,44,57,000 தீர்வு தொகையாக வழங்கப்பட்டது. கண்தானம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 41வது தேசிய கண்தான இருவார விழா நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலிருந்து கண்தானம் குறித்து பதாகைகளுடன் பேரணியில் சென்றன. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். இதுகுறித்து ஆட்சியர் கூறுகையில், கண்தானம் குறித்த விழிப்புணர்வு கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும், உண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 102 கண்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த ஆண்டு மட்டும் 48 கண்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளன என்றும், இறப்புக்கு பிறகு 4 மணி நேரத்தில் கண்தானம் செய்தால் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் என்றும், இதனை மக்கள் கருத்தில் கொண்டு அதற்கேற்ப கண்தானம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியில் படிக்கும் செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் துண்டு பிரசுரங்கள் மூலம் மக்களுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் 2வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் சட்ட பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரதிதாசன் மற்றும் பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் எம் பிரகாஷ் உள்ளிட்ட நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் பட்டம் பெறும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இதில் கடந்த 2023 வரை சட்டக்கல்லூரியில் பட்டம் பெற்றவர்கள் 426 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் சிறந்த விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்வதற்காக சிறப்பு பயிற்சி அளிப்பதற்காகவும் தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் கோப்பை 2026 விளையாட்டுக்கான போட்டிகள் நடக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானத்தில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் போட்டிகள் துவக்கி வைத்தார். இதில் பேசுகையில், தடகள போட்டிகள், குழு போட்டி என 45 வகையான போட்டிகள், பள்ளி, கல்லூரி, மாணவ மாணவிகள் மற்றும் பொது பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள் என ஆகிய 4 பிரிவுகளில் நடைபெறுகின்றன. இதில் திறமையை வெளிப்படுத்துவர்கள் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவ்வாறு மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். எனவே இதனை அனைத்து விளையாட்டு வீரர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ண ஜெயந்தி விழா, கிருஷ்ண பகவான் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் விழுப்புரத்தில் உள்ள கிருஷ்ணாலயங்கள் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள், வீதி உலாக்கள், உரியடி விழாக்கள் நடைபெற்றன. விழுப்புரம் மருதூரில் உள்ள வேணுகோபாலசாமி கோவிலில் சிறப்பு தரிசனமும் நடைபெற்றது. உச்சவமூர்த்தி வீதி விழாவும் நடைபெற்றது. இதேபோன்று மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிருஷ்ண ஆலயங்களில் உரியடி விழாக்கள் நடைபெற்றன. இதில் ஏராளமான

0: மக்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு கிருஷ்ணவேழம் அணிந்து உரியடி விழாவில் கலந்து கொண்டனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜே சுரேஷ். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்கு உட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 186,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 500 ஜிகாவாட்டை எட்ட வேண்டும் என்ற இலக்கிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். தில்லியில் 1,789 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன போக்குவரத்து கண்காணிப்பு நிர்வாக திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் ஆம்புலன்ஸ் சேவை போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் நடைபெறுவதற்கும் இது உதவிடும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் அதுகுறித்த விவரங்களையும் எடுத்துரைத்தார். இதற்கிடையே விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதை மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். இதேபோல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்து வருவதை இது எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் விவசாயிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாகவும் அவர் கூறினார். இன்று நடைபெற்ற கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் சமாஜ்வாதி மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் பங்கேற்காததையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் போதையில்லா மாநிலமாக உருவாக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று ஜலந்தரில் இது தொடர்பான பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தீவிரவாதம் மற்றும் நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். யுபிஐ பணப்பரிமாற்றம் இல்லாத நாள் கடைபிடிக்கும் முடிவினை கைவிடுவதாக நுகர்பொருள் உற்பத்தி சம்மேளனமும் கைபேசி விற்பனை சங்கமும் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சங்கங்களின் பிரதிநிதிகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா இயக்கத்திற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்த சங்க பிரதிநிதிகள் அமைச்சரிடம் உறுதியளித்தனர். நாளை மறுநாள் யுபிஐ பணப்பரிவர்த்தனை இல்லாத நாளாக கடைபிடிக்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இவ்விரு கூட்டமைப்புகளும் கைவிட்டுள்ளன. சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள்.

0: தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சுயசார்பு இந்தியா இயக்கம்.
0: நரேந்திர மோடி அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்தை கடந்த 2020 தொடங்கி வைத்தார். இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் உற்பத்தி துறையின் வளர்ச்சியை உறுதி செய்தது. வேளாண் கட்டமைப்பு நிதியம், உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் போன்ற முன்னெடுப்புகளும் இதற்கு உதவின. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அடித்தளமாக சுயசார்பு இந்தியா இயக்கம் உள்ளது என்று பிரதமர் சுதந்திர தின உரையில் கூறினார். இந்த இயக்கம் காரணமாக பாதுகாப்பு துறை உற்பத்தி வெகுவாக அதிகரித்துள்ளது என்று கூறுகிறார் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு ஸ்ரீகாந்த் தேஸ்மூர். பாதுகாப்பு தளவாடங்கள் இறக்குமதி என்ற நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவது அதன் வளர்ச்சியை காட்டுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளுக்கு சுயசார்பு இந்தியா இயக்கம் உத்வேகம் அளித்து வருகிறது.
1: தேர்தல் ஆணையத்தின் முழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சாந்து மற்றும் திரு விவேக் ஜோஷி இதில் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட நடைமுறைகளின் செயலாக்கம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் மில்வாயூக்கிவில் அந்நாட்டு உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வரும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் உறுதியளித்தார். பெட்ரோலிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த மசோதா குறித்து சம்பந்தப்பட்ட துறையினரும் பொதுமக்களும் தங்களது கருத்துக்களை அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் பெட்ரோலியத்துறைக்கு மின்னஞ்சல் வாயிலாக அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. மத்திய அரசின் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலராக திரு நரேந்திர பூஷான் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிர் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மகளிர் நலனை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தில்லி அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இத்தாலி இடையேயான சுற்றுலாத்துறை கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானம் சவுதி அரேபியாவின் தாபூக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 9.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 85 ரன் எடுத்துள்ளது. கவுஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. அமீர் ஜாங்கு அதிரடியாக ஆடி 77 பந்துகளில் 114 ரன் குவித்தார். ஷாய் ஹோப் 94 பந்துகளில் 104 ரன்னும் ஜான் கேம்பல் 68 பந்துகளில் 101 ரன்னும் எடுத்தனர். ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் மற்றும் குர்னூர் பிரார் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2வது நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 176 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கை

0: நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 33 டிகிரி சென்டிகிரேட் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 25 டிகிரி சென்டிகிரேட் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளிப்போடவும், தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிடமிருந்து பாதுகாக்க, மிளகு கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும், கோகோ மரங்களை தேவைக்கேற்ப பாத்திகளில் களையெடுத்தல், மண் அணைத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும், மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கணும், தென்னை மரங்களை சுற்றி 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவி வட்டப்பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை தொண்டுகளை அல்லது தென்னை நார்கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர்வளத்தை பாதுகாக்கலாம். பலத்த காற்று எதிர்பார்க்கப்படுவதால் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும், மிளகு வயல்களில் களைகள் இருப்பின் பயிர் இடைவெளி மற்றும் தாங்கு மரங்களை சுற்றி களை எடுக்கவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரைப்படி ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று சிறப்பு இயற்கை அங்காடிகள் அமைக்கப்பட்டு சிறப்பு விற்பனை நடைபெறுகிறது. அக்டோபர் மாதத்திற்கான சிறப்பு அங்கக உழவர் அங்காடி அக்டோபர் 3ஆம் தேதி வடசேரி உழவர் சந்தையில் காலை முதல் மதியம் வரை நடைபெறுகிறது. அன்றைய தினம் கண்ணுக்கு மகிழ்ச்சியூட்டும் பூச்செடிகள், அனைத்து செடிகளுக்கும் தேவையான தரமான இயற்கை மண்புழு உரம், ரசாயன பூச்சிக்கொல்லிக்கு பதிலாக இயற்கை பூச்சி விரட்டிகளான பஞ்சகாவியா, மீன் அமிலம், உடல் நலத்திற்கு தெம்பூட்டும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட தேன், தேன் நெல்லிக்காய், நீரிழிவு நோய் மற்றும் கொலஸ்ட்ரால் நோய்களை கட்டுப்படுத்திடும் சிறு தானியங்களில் தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகளான மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, தூய மல்லி, சிவன் சம்பா, ரத்தசாலி, கல்லுண்டை சம்பா, பூங்கார், கருங்குருவை, மட்டை அரிசி, காட்டியானம், சிறு தானியங்களான குதிரைவாலி, கம்பு, சாமை மற்றும் செண்பகராமன் புதூர் வேளாண் வணிகத்துறை வளாகத்தில் தயாரிக்கப்படும் சல்ஃபர் இல்லாத சுத்தமான தேங்காய் எண்ணெய், மரச்செக்கு எண்ணெய் வகைகள், புரத சத்து மிகுந்த உணவு காளான் வகைகள், சத்து மாவு ஆகியவை தொழில் முனைவோர், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மற்றும் இதர அரசு துறைகளின் பங்கேற்போடு அங்கக பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படும். இயற்கை அங்காடிக்கு மேலும் மெழுகூட்டும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட உடன்குடி பனைப்பொருட்கள் உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி மூலம் தயாரிக்கப்படும் சுத்தமான கருப்பட்டி, கருப்பட்டி சிரப், கருப்பட்டி பவுடர், பனங்கற்கண்டு, நார்ச்சத்து மிகுந்த பனைக்கிழங்கு மாவு ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்படும். எனவே நுகர்வோர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தரமான இயற்கையான பொருட்களை வாங்கி

பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30. உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.

0: உழவர் உலகம்
1: கண்மணி பொல்லமணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழையில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை, திருவட்டார் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் எஸ் சிவக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் அமுது சுரபி, இதில் வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், வெறிநோய் தடுப்பு திட்டம், நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: பயிருக்கு நோய் வருமுன் தடுப்பதே சிறந்த பயிர் பாதுகாப்பு. அதேபோல் விதை நிறுத்தி செய்வதன் மூலம் ஆரம்ப கட்ட நோய் தாக்குதலை குறைக்கலாம். ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை குறைக்க செய்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க செய்யலாம்.
0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இப்பொழுது வாழையில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் திருவட்டார் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் எஸ் சிவக்குமார் அவர்கள்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
4: சார், இப்போ திருவட்டார் வட்டாரத்தை பொறுத்தளவு பார்க்கும் வந்து என்னென்ன தோட்டக்கலை பயிர்கள் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்கிறாங்க சார்?
5: சார், முக்கியமாக திருவட்டார் வட்டாரத்தில் வந்து முக்கியமான கிராப்னா ரப்பர். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ரப்பரோட ஊடு பயிரை வந்து முதல் 3 வருஷத்துக்கு பயிர் வந்து பைனாப்பிள் செய்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழை மிக முக்கிய பயிராக இருக்குது. வாழையில் பொறுத்த வரைக்கும் பல ரகங்கள் இருக்குது. ஆனால் இங்கே கன்னியாகுமரி மாவட்டம் இது வந்து கேரளா ஒட்டி இருக்கிறதுனால இங்கே வந்து நேந்திரனும் கதலியும் முக்கியமான பயிர். மற்ற எல்லா பயிரை காட்டிலும் வாழை வந்து மிக முக்கிய பயிராகவும் பணப்பயிராகவும் நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சார்.
4: இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க சார், இப்போ அதிக அளவில்னு பார்க்கும்போது ரப்பர் தான் விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க. அதுக்கு ஊடு பயிராட்டுன்னு பார்க்கும்போது அன்னாசியும் சாகுபடி செய்கிறாங்க, அதுபோல் வந்து நேந்திரன் வாழையும் சாகுபடி செய்கிறாங்க.
5: ஆமாங்க சார்.
4: இப்போ நேந்திரனை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து எவ்வளோ பரப்பளவில் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்கிறாங்க?
5: திருவட்டார் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் 550 ஹெக்டருக்கு மேலே விவசாயம் பண்ணுறாங்க சார் வாழை. அந்த திருவட்டார் வட்டார வாழையில் 580 ஹெக்டரில் பார்த்தோம்னா நேந்திரன் வந்து 200 ஹெக்டருக்கு மேலே வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ரசக்கதலி. அதை தாண்டி இந்த மாவட்டத்துக்கே உண்டானது வந்து மட்டி ரகம்னு சொல்லி ஒரு ரகம் இருக்குதுங்க சார். இது வந்து பார்த்தோம்னா பேச்சுப்பாறை சுற்று வட்டாரத்தில் இருக்கு.
4: இப்போ மட்டி ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும் வந்து விவசாயிகள் வந்து நேரடியாட்டு விவசாய நிலத்தில் சாகுபடி செய்கிறாங்களா இல்லை வந்து ஊடு பயிராட்டு சாகுபடி செய்கிறாங்களா சார்?
5: மெயினாக அது வந்து அதிகமாக ஊடு பயிராக தான் சார் இருக்கு. அது எல்லா விவசாய குடும்பத்திலையும் வீட்டில் ஒருத்தில் வச்சிருக்காங்க சார். அதில் வந்து நிறையா ரகையான மட்டி இருக்குது. மட்டியில் வந்து செம்மட்டி கருமட்டி மட்டின்னு இருக்கு. அனைத்து விவசாயிகளும் மக்களும் விரும்பி சாப்பிட்றது மட்டி ரகம் ரொம்ப அரிதாகவும் உள்ளதுங்க சார்.
4: இப்போ வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது அதிக அளவில் வந்து நேந்திரன் வாழை தான் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் வந்து அந்த வாழை கன்று தேர்வு செய்தது முக்கியம். இப்போ அந்த கன்று தேர்வை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி விவசாயிகள் வந்து தரமான கன்றுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்கிறது நல்லது?
5: முக்கியமே வந்து வாழையின் வாழ்வாதாரத்துக்கு இருக்கிறதே வந்து தரமுள்ள வீரியமுள்ள கன்றாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து சாதகமாக இருக்கும். அதை தவிர்த்து ஏதோ ஒரு ஏனதானன்னு ஒரு கண்ணை தேர்ந்தெடுத்து நட்டால் பல வகையான பாதிப்பு தான் அவங்களுக்கு வருது. அதுக்காகத்தான் கன்று தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாண்டு அவங்க வந்து விவசாயிகள் வந்து அங்கங்கே முன்னெச்சரிக்கையாக பார்த்து வைக்கலாம். இல்லைனா வேறு மாவட்டத்தில் இந்த ரகம் போட்டிருக்கிறத செய்யணும். அப்படி வேறு மாவட்டத்தில் பார்த்தாலும் அங்கே வந்து நம்ம நேரடியாக போய் பார்த்துருக்கணும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த வயல் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்து வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு மெனக்கெட்டாலும் சிரமப்படாமல் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னா முக்கியமாக வந்து கண்ணிலேருந்து தான் நிறையா நோய்கள் பரவுது. அதனால் அந்த கண்ணிலேருந்து பரவதுக்காக முன்னாலேயே நம்ம நல்ல தரமுள்ள வீரியமுள்ள கண்ணாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார்.
4: ஆனால் விவசாயிகள் வந்து நேரடியாட்டு அந்த தோட்டங்களை போய் பார்த்து அந்த வாழை கன்றுகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது நல்லது.
5: ஆமாம் சார். ஏன்னா அந்த வாழைக்கன்று தேர்ந்தெடுக்கும் பொழுதே நமக்கு நிறையா நோய்கள் வந்து அதுலேருந்து பாதிப்புலேருந்து கட்டுப்படுத்தலாம்.
4: இப்போ கன்று தேர்ந்தெடுத்தாச்சு, இப்போ அந்த நிலங்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தி போடுறது நல்லது சார்?
5: நிலங்கள் முக்கியமான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா வாழை போடும்போது 3 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம நிலங்களை வந்து ஒரு 6 மாதம்

0: மாசமோ 3 மாசமோ காய போடுறது தான் வந்து கோடைக்கால உழவுன்னு சொல்லுவோம். நம்ம கோடைக்கால உழவு எதுக்குன்னா, அதை வந்து உழவு பண்ணி போட்டோம்னா நிலம் வந்து ஆறும், அதே சமயத்தில் அடி மண் மேலே வரக்கும் மேல் மண் கீழே போகிறக்கும் மண் சுழற்சின்னு சொல்லுவோம். அந்த மண் சுழற்சின்னு ஏற்படும், அதுக்காகவும் ஒரு 3 மாசம் ஆற போட்டும் பயிர் சுழற்சி முறைன்னு ஒன்று இருக்குது. பயிர் சுழற்சி முறை என்னென்னா, வாழையை தொடர்ந்து ஒரே இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக வாழைக்கு மாற்றுப்பயிர் ஏதோ ஒன்று இடையில செஞ்சுட்டு போடலாம். இல்லை பசுந்தாள் உரங்கள், பசுந்தாள் உரங்கள்னா தக்கப்பூண்டு சணப்பை அது மாதிரி ஒரு பயிரை வந்து நிலத்தை வந்து போட்டு ஒரு 6 மாசம் விட்டு அதனுடைய வேர் முடிச்சு நைட்ரஜன் தலைச்சத்து உள்ளதை முடிச்சு வந்ததுக்கப்புறம் 60 நாளுக்கு அப்புறம் அதை அடி உரமாக உழுது போட்டதுக்கப்புறம் பயன்படுத்தணும், நிலம் வந்து தரமுள்ள தான் வரும்.
1: ஆனால் விவசாயிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது அவங்க வந்து தொடர்ச்சியாட்டு அந்த வாழை தான் வந்து சாகுபடி செய்கிறாங்க, ஆனால் அந்த இடைவெளி போடுறதே இல்லை.
0: இங்கே வந்து விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக சொல்கிறது என்னென்னா,

0: இல்லை.
1: இங்கே வந்து விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக சொல்கிறது என்னென்னா, நேந்திரன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்குன்னா 1000 லிருந்து 1050 கன்று தான் நடணும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா 4 அடி 5 அடிக்கு உள்ளேயே நட்டுறாங்க. அப்படி நடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒவ்வொரு வாழை மரத்தில் ஒரு இலையும் இன்னொரு இலையும் நுனி தான் தொடணுமே தவிர பின்னிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பின்னிக்கிட்டே இருந்துச்சுன்னா நல்ல காற்றோட்ட வசதியும் இருக்காது, சூரிய ஒளியும் நிலத்துக்கு பரவாது, நிலத்து அடி நிலத்துக்கு வராது, நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வரவே வராது. அதை வந்து நம்ம தவிர்க்கணும்னாலும் குறைஞ்ச மச்சம் 5 to 6 அடியாவது இடைவெளி, கண்ணுக்கு கண்ணுக்கு இடைவெளி விட்டா தான் நல்லா காற்றோட்ட வசதியாகவும் இருக்கும், கண்ணு நல்லா திறச்சியாக இருக்கும், காய் நல்லா திறச்சியாக வரும்.
0: இப்போ அந்த நிலங்களை வந்து நம்ம பண்படுத்திட்டு நம்ம உடனே அந்த வாழைக்கன்று வைக்கிறது நல்லதா, இல்லை வந்து ஆற போட்டுட்டு நம்ம நடுறது நல்லதா சார்?
1: கண்ணை வாங்கி உடனே நடக்கூடாதுங்க சார், அது ஒரு வாரம் ஆற போட்டுட்டு தான் அதை நடணும். அதே சமயத்தில் கண்களை நடக்கும் முன்னர் கண்ணை வந்து விதை நேர்த்திங்க மாதிரி உயிர் உரங்கள் போட்டு நனைச்சி நடுறது ரொம்ப முக்கியம் நல்லது. அதனால வந்து நமக்கு நிறைய நோய்கள் வந்து தவிர்க்கலாம், கட்டுப்படுத்த முடியும். வருமது காப்பதே மிக சிறந்தது, சால சிறந்ததுன்னு சொல்லுவோம். ஏன்னா அதனால வந்து நல்ல ஒரு முடிவும் கிடைக்கும்.
0: இப்போ வாழையை பொறுத்தவரை பக்கம் வந்து என்னென்ன நோய்கள் தாக்குது, என்னென்ன பூச்சிகள் வந்து தாக்குது சார்?
1: வாழைனாவே நோய் மட்டும்தான் சார் முக்கியமான நோய். ரெண்டு முக்கியமான நோய் இருக்குது இப்போதைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். திருவட்டார் வட்டாரம் சுற்றியுள்ள அனைத்து வட்டாரத்தில் இலைப்புள்ளி நோய், அந்த இலைப்புள்ளி நோய் இலை கருகலாகி அப்படியே கருகி போயிடும். அந்த கருகி போகிறதுனால என்ன வருதுன்னா, அது கருகி அதனுடைய ஒளிச்சேர்க்கையே நடைபெறாது. நமக்கு நடைபெற்றத அதனுடைய உணவு சத்துக்களை பாதுகாப்பாக வைக்கிறது நமக்கு வாழைக்காய் தான். அந்த வாழைக்காயில் ஸ்டோர் ஆகிறதுனால காய் சிரித்து போய் நமக்கு மகசூல் கிடைக்காமே போயிடும்.
0: சரி, இப்போ நட்டதுலேருந்து எத்தனை மாதத்துக்கு பிறகு அந்த இலைப்புள்ளி நோய்கள் வந்து அந்த தாக்குதல் வந்து அறிகுறி இருக்குது சார்?
1: இலைப்புள்ளி நோய் தாக்குதல் அறிகுறி வந்து நமக்கு வந்து அதனுடைய சீதோஷ நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதிக மழைப்பொழிவும் ஈரப்பதம் இருக்கிற இடத்துல உடனே வரக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு.
0: ஏன்னா நம்ம மாவட்டத்தில் வந்து அதிக மழை பெய்யும் இடங்கள்,
1: அதனால மழை பெய்ய அடி இருக்கிறதுனால உடனே வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கண்ணு நட்டதுலேருந்து 30 நாள்லேருந்தே நம்ம பார்வையிலே இருக்கணும், கண்காணிப்பிலே இருக்கணும். அப்படி கண்காணிப்பில் இருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு சில இடத்துல தோன்றினாலும் உடனே பார்த்துட்டோம்னா அதை கட்டுப்படுத்த குறைக்கலாம். அதே சமயத்தில் வந்து அதிக இடைவெளி நட்டு வச்சிருமோ, காற்றோட்ட வசதியில் நட்டு வச்சோம்னா அதுலேயும் கொஞ்சம் குறைக்கலாம். அதுதான் முக்கியம்.
0: அது வந்து மருந்து மூலம் வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்னு பார்க்கும்போது எப்படி சார் அதை கட்டுப்படுத்த முடியும்?
1: மருந்து மூலியமாக கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே கண்ணை வந்து நல்லா சூடோமோனஸ் ட்ரைகோடர்மா விரடி நலச்சு நட்டுருக்கலாம். அப்படி நலச்சு நடலைன்னா 30 நாள் 40 நாளுக்குள்ளேயே அங்கங்கே தென்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரைகோடர்மா விரடி சூடோமோனஸ் வந்து அதை வந்து கைத்தெளிப்பானிலையோ விசைத்தெளிப்பானிலையோ கொஞ்சம் தெளிச்சு விட்டிங்கன்னா அது வந்து இலையில் ஒட்டும். அப்படி தெளிக்கும் போது மிக முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம வாழை வந்து இலை வந்து வழுக்கும் தன்மை கொண்டது. அப்படி வழுக்கும் தன்மை கொண்டதுனால நம்ம வந்து ஒட்டு பசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒட்டு பசை ரொம்ப முக்கியம் ஏன்னா, அப்படின்னா தான் நம்ம எந்த மருந்தாக இருந்தாலும் சரி, நம்ம உயிர் உரங்களாக இருந்தாலும் சரி, உரக்கலவையாக இருந்தாலும் அதை வந்து செடியில் தலையில் ஒட்டும். இல்லைன்னா அது ஆனால் நீங்கள் என்ன மருந்து அடிச்சுன்னா நிலத்துக்கு தான் வரும். அதனால் ஒட்டு பசை எப்பவுமே ஒரு டேங்க் வந்து 50 மில்லி கட்டாயம் கலந்து தெளிக்கணும். அந்த கலக்கும் போது ஒட்டு பசை எப்போ கலக்கணும்னா, மருந்து அடிக்கும் பொழுது தான் அந்த டேங்கில் ஊற்றணுமே தவிர மருந்தோடு அந்த ஒட்டு பசை கலக்கக்கூடாது, அதை தவிர்க்கணும். ஒட்டு பசைன்னு என்ன சொல்ல வரேன்னா, அந்த நம்ம சோப்பு ஆயில்னு சொல்லி இருக்குது, அது இல்லைன்னா காதி சோப்பு நமக்கு இருக்குது. அந்த காதி சோப்பு வந்து ஒரு சோப்பு வாங்கிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறிக்கும். இல்லைன்னா ஒட்டு பசைன்னு சொல்லிட்டு சோப்பு ஆயில் கரைசல் இருக்குது, அது ரொம்ப மலிவு விலை தான் இருக்குது. அதனால் நிறையா இருக்குது சந்தையில் வந்து நிறையா ஒட்டு பசைன்னு கேட்டீங்கன்னா கிடைக்குது. அது வந்து ஒரு டேங்க் 50 மில்லி கட்டாயம் சேர்த்தி தெளிச்சாங்கன்னா வாழையில இலை மூலமா அழைக்கிறது வந்து கட்டுப்படுத்தலாம், பயன்படுத்தலாம்.
0: இது வந்து ஆரம்பத்தில் வந்து ஏதாவது ஒரு இலையில வந்து அறிகுறி தென்பட்டா நமக்கு மருந்து அடிச்சா போதுமா, இல்ல வருமுன் காப்பு நம்ம வந்து அந்த மருந்து அடிக்கிறது நல்லதா சார்?
1: நோயை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்பதுன்னு சிறப்பு தான். சில இலைகள் அங்கங்கே தென்பட்டுச்சுன்னா உடனே நம்ம வந்து வருமுன் காப்பது சிறப்பு. அந்த வருமுன் காப்பதுக்கு முதலே வந்து குறைஞ்ச திறனுள்ள மருந்து அடித்து நம்ம அடிக்கலாம். அந்த மருந்து வந்து குறைஞ்ச வீரியம் குறைவான மருந்தாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மருந்து என்னன்னு சொல்லணும்னா, மேங்கோசப் அப்படின்னு சொல்கிற மருந்து 2 கிராம் பர் லிட்டர், 1 லிட்டருக்கு 2 கிராம் அடித்தாவே போதுமானது, அதுக்கு அதிகப்படியாக போகக்கூடாது. ஏன்னா நம்ம அதிகப்படியாக போக போக மரம் வந்து பாதிப்பு தான் வரும்.
0: இலைப்புள்ளி நோயை பொறுத்தவரை பார்க்கும் வந்து இப்போ ஒரு வாழை தாக்குதல் அறிகுறி இருந்தேன்னு பார்க்கும்போது மற்ற வாழைகளுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கா?
1: ஆமாம் சார், இது வந்து எப்படின்னா எல்லா நோய் மாதிரி இந்த நோய் வந்து காற்று மூலியமாகவும் பரவும். இதன் சிக்காடக்க இலைப்புள்ளி நோய்க்கு காரணியர் யாருன்னா, அது வந்து ஒரு பூஞ்சை. அந்த பூஞ்சை வந்து காற்று மூலியமாகவும் அது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும். நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன்ல, நல்ல இடைவெளி விட்டு நடுறேன்னு. அந்த இடைவெளி நெருக்கு நடவு போட்டிங்கன்னா அந்த இலையிலேருந்து பக்கத்து பக்கத்து இலைக்கு அப்படியே காற்றுல அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். அப்படி பரகிறதுனால தான் அதை வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டோன்னு நல்லா காற்றோட்ட வசதி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். அடுத்த தாக்குதல்னு பார்த்தோம்னா முடிக்கொத்து நோய். இந்த நோய் வந்து

0: வைரஸ் கிருமியால் பரவுகிறது. அந்த வைரஸ் கிருமியை பார்த்தோம்னா அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும்னா பஞ்சிடாப் வைரஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பஞ்சிடாப் வைரஸ் வர்றத அது வந்து ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு பரவுறது வந்து அஸ்வினின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் வந்து ஏஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஏஃபிட்ஸ் அஸ்வினி அந்த முடிக்கொத்து நோய் வந்துச்சுன்னா அதை பார்த்த உடனே அந்த மரத்தை வந்து உடனே பிடுங்கி அப்புறப்படுத்துறது தான் மிக முக்கிய இது. அதை ஒரு மரத்தை விட்டுட்டிங்கனாவே அது வந்து பரவிக்கிட்டே இருக்கும். அந்த அஸ்வினி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வைரஸை எடுத்துகிட்டு போய் இன்னொரு மரத்தில் கொண்டு போய் வச்சிரும்.
1: அது வந்து அந்த அஸ்வினி பூச்சி மூலம் வந்து அந்த நோய் வந்து பரப்புது.
0: அதன்
1: அறிகுறி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சார்?
0: அந்த அறிகுறி எப்படின்னா அந்த சின்ன கண்ணிலேயே நமக்கு தெரியும். இலை வந்து நம்ம சாதாரணமாக வந்து 5-6 இலை வரும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கொத்தாக இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும், அப்படியே கொத்தாக வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்தோடனே உடனே பார்த்துடலாம். இதை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னா இது வந்து வேறு வயல்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் எதை சொல்கிறேன்னா அந்த அதுதான் அந்த வயல் வந்து முடிக்கொத்து நோய் உள்ள வயலாக இருந்தால் அதில் வந்து கண்ணை எடுக்கிறத தவிர்க்கணும். இதுக்குத்தான் நம்ம முதல்லே வந்து கண் எடுக்கிறக்கு முன்னாடி அந்த வயலை போய் நம்ம பார்வையிட வந்து ரொம்ப முக்கியம்.
1: அதை வந்து ஆனால் நம்ம கட்டுப்படுத்தலாம்.
0: அதை கட்டுப்படுத்தலாம் எப்படின்னா அந்த அஸ்வினி பூச்சியை தான் நம்ம கட்டுப்படுத்த முடியுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து வேறு எதாலையும் அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அந்த அஸ்வினிக்கு வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு அந்த அஸ்வினியோட தன்மை குறைக்கிறதுக்கு இமிடாக்ளோரபிட்னு சொல்லி ஒரு மருந்து வந்து 2 மில்லி 1 லிட்டர் சதவீதத்துக்கு காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அஸ்வினியோடைய பாப்புலேஷனை வந்து குறைக்கலாம்.
1: இப்போ அந்த முடிக்கொத்து நோயை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த அஸ்வினி பூச்சியை வந்து நம்ம கட்டுப்படுத்தினாலே வந்து இந்த முடிக்கொத்து நோயை வந்து நம்ம தவிர்க்கலாம்.
0: ஆமா, தவிர்க்கலாம். அது பரவறதை தவிர்க்கலாமே தவிர அதுக்கு மேல ஒரு வழி இல்லை.
1: அப்படி ஏதாவது தாக்குதல் இருந்தேன்னு பார்க்கும்போது அந்த வாழை வந்து நம்ம அப்புறப்படுத்துறதுதான் நல்லது.
0: அதுக்கப்புறம் அதே வாழையை வந்து நம்ம அடுத்த கிராப்புக்கு மற்ற இதுக்கும் கொண்டு போறதை தவிர்க்கணும்.
1: இல்லைன்னா மற்ற வாழைகளும் பரவாயில்லை,
0: மற்ற வாழைக்கும் பரவிடும். அடுத்த நோய்னு பார்த்தோம்னா பனாமா வாடல் நோய். பனாமா வாடல் நோய்னா என்னன்னு சொல்றேன்னா நம்ம வந்து வாழை இலை வந்து பழுத்து மரத்துக்கு பாவாடை கட்டியது போல் தோன்றும். பழுத்து போல மரத்தில் அப்படியே தொங்கும். அதுவும் ஒரு பூஞ்சைனால் வர்றது தான். அந்த பூஞ்சை வந்து என்னன்னா வேர் மூலம் பரவி ஊடுருவி அந்த சல்லி வேர்னு சொல்லுவோம், நீர் உறிஞ்சி சத்து உறிஞ்சிற வாழை இருக்கிற சல்லி வேரையெல்லாம் சாப்பிட்றோம், அழிச்சிரும். அதனால வந்து அது வந்து தரம் இல்லாமல் இருக்கும். அதை நம்ம போய் கையில் வச்சு அம்பு தள்ளுனோம்னா கூட கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அது எந்த ஒரு பயனும் இல்லாமல் போயிடும்.
1: இது வந்து வேர் மூலம் தான் வந்து அடுத்த வாழைகளுக்கு வந்து பரவ வாய்ப்பு.
0: இது வந்து வேர் மூலியமாக ஒரு மண்ணிலிருந்து இன்னொரு மண்ணுக்கு பரவும். இதனுடைய சீதோஷ நிலை பார்த்தோம்னா நிறைய தண்ணி கட்டிகிட்டே இருக்கிறதுனால நம்ம மண்ணில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தொடர்ந்து பரவிட்டே இருக்கும்.
1: சரி, இப்போ இந்த பனாமா வாடல் நோயை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து இதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது நல்லது?
0: பனாமா வாடல் நோய் கட்டுப்படுத்துறதுனா எப்படின்னா இயற்கை முறையிலுமா வந்தோம்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ்னு ஒரு நுண்ணீர் கொல்லி இருக்கு, அதையும் அதை வந்து தொழு உரத்தையோ வேப்ப முன்னாக்குள்ள கலந்து ஒரு மரத்துக்கு 2.5 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் போடலாம். அது விட்டு ரசாயன மூலமா செய்யறேன்னா கார்பன் டைசை மேங்கோ சேப்னு சொல்றது 1 லிட்டர் தண்ணியில 2 கிராம் கரைசல் கரைஞ்சு ஒவ்வொரு மரத்தை சுத்தியும் பாதிக்கப்பட்ட மரத்து இல்லாம அந்த வயல் இருக்க அனைத்து மரத்துக்கும் 2 லிட்டர் தண்ணியில மரத்துக்கு பக்கத்துல ஊத்திட்டு வரணும். இது வந்து 15 நாள் இடைவெளியில 2 தடவை செய்யணும். அந்த பாதிப்படைந்த மரத்தை கட்டாயம் அப்புறப்படுத்திட்டு அப்புறம் அந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு நீர் போகாம மாதிரி அந்த இடத்துல தடுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான காரணி.
1: ஏன்னா அந்த நீர் மூலமா வந்து அடுத்த தோட்டங்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்கு.
0: அந்த நீர் மூலமா இந்த இடத்துல இருந்து அடுத்த தோட்டத்துக்கு பரவறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அதனால அது வந்து நீர் போகாத வரை பார்த்துக்கலாம். இது எளிதாக பார்க்கவும் முடியும், எளிதாகவே நமக்கு தோன்றும். பனாமா வாடல் நோய் நம்ம பாதிப்பு இருக்குதான்னு பார்க்கறோம்னா அதை இருக்கு முன்னரே சொன்ன மாதிரி பாவாடை கட்டியது போல மஞ்சள் பழுத்து அந்த இலை தொங்கும். அதை வச்சு நம்ம அறிகுறிய
1: அந்த இலையில வந்து அந்த மஞ்சள் கலர் இருந்தாலே வந்து இந்த பனாமா வாடல் நோய் தாக்குதல் அறிகுறி இருக்குன்னு நமக்கு தென்பட வாய்ப்பு இருக்கு.
0: அந்த மரத்தை தொடர்ந்து ஒரு அழுகிய நாற்றம் வரும், துர்நாற்றம் ஏற்படும். அது வந்து முக்கிய காரணமா இருக்கும். அந்த துர்நாற்றத்தை ஏற்பட்டுச்சுனாவே இருக்குதுன்னு அதை அங்கங்கே பார்த்துக்கிட்ட நமக்கு வந்து கட்டுப்படுத்தலாம்.
1: இது பூச்சிகள்னால வந்து என்னென்ன பாதிப்பை வந்து ஏற்படுத்துது இந்த வாழையில?
0: வாழையை பொறுத்த வரைக்கும் சூடோஸ்ட்ரம் வீவில்னு சொல்லுவோம். அந்த வீவில் பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த வீவில் இருக்கிறத பார்த்துட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம வந்து எளிதாக கட்டுப்படுத்தலாம். இனக்கவர்ச்சி பொறின்னு சொல்லிட்டு இரவுல வந்து லைட் ட்ராப் இனக்கவர்ச்சி பொறி வச்சோம்னா அதனுடைய கட்டுப்படுத்தலாம். அது முக்கியமாக வந்து 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இனக்கவர்ச்சி பொறி வைக்கலாம். இப்போ அனைத்து மார்க்கெட்லையும் கிடைக்குது இனக்கவர்ச்சி பொறியில் லைட் ட்ராப்னு சொல்லுவோம். அந்த லைட் ட்ராப் வந்து சோலார் மூலியமாக சார்ஜ் ஏறி அதை வந்து 1 ஏக்கருக்கு 4 முதல் 5 வரைக்கும் வைக்கலாம். நம்ம வச்சோம்னா அந்த லைட் ட்ராப்புக்கு வந்து அந்த இடத்துல வந்து இனக்கவர்ச்சி பொறியில் ஆன் வீவில் வந்து ஈர்க்கப்பட்டு அதை வந்து பாப்புலேஷனை கட்டுப்படுத்தலாம்.
1: அது வந்து அந்த தண்டு தொலைச்சுதான் வந்து அந்த புழுக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு.
0: ஆமா, தண்டு அடித்தண்டில் தான் இருக்கும். அந்த தண்டு தொலைச்சது இருந்ததுன்னா அதை வந்து உடனே வச்சு நான் கட்டுப்படுத்தலாம்.
1: அது எப்படி கண்டுபிடிக்கிறது சார்?
0: அந்த ஸ்டூடோஸ்ட்ரம் வீவுன்னு சொல்றது வந்து இருந்துச்சுனாவே கம்மு மாதிரி வெளியில வர ஆரம்பிக்கும். அந்த

0: பசை மாதிரி
1: ஒரு திரவம் மாதிரி
0: திரவம் மாதிரி வரும், சிவப்பு கலரில் இருக்கும். அடி மரத்துக்கிட்ட அது வர ஆரம்பிக்கும். வர ஆரம்பிச்சுனாவே அந்த மரம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அது போய் பக்கத்தில் காது வச்சு கேட்டிங்கன்னா கூட ரீங்காரம் சத்தம் கூட கேட்கும். அது அந்தளவுக்கு கூர்மையாக இருக்கணும் காலையில் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா. அது இல்லைனாலும் அந்த மரத்தை வெட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அந்த மரம் பாதிப்படைஞ்சிரும், பாதிப்பானதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது.
1: ஆனால் அந்த தரமான அந்த கொலைகள் வந்து கிடைக்காம இருக்க வாய்ப்பு இருக்கும்.
0: ஆமாம், அது ரொம்ப மகசூலே இல்லாமல் போயிடும். காய் வந்து பார்த்தீங்கன்னா திரட்சியாகவே இருக்காது, அதுக்குள்ளே வந்து விதை அது மாதிரி வந்துடும், அதுக்கப்புறம் சந்தைக்கு ஏடுபடாதான் போயிடும். அடுத்து பார்க்கறதுனா எப்படின்னா, வாழை வந்து நம்ம தெளிவாகவும் நல்ல மகசூல் கிடைக்கும்னா வாழை பராமரிப்பு எப்படி பண்ணணும்னு சொல்கிறது. இப்போ நம்ம இந்த நோய்களையும் பூச்சி தாக்குதலையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வாழை பராமரிக்கிறதுக்கு நம்ம வந்து அப்பப்போ முதிர்ந்த பழுத்து காஞ்சி போன இலையை வந்து அறுத்துட்டு அதை வந்து அப்புறப்படுத்தி எடுச்சிடணும், இல்லைன்னா மக்கிய குப்பையில் குழி தோண்டி புதைச்சிடணும். நாளடைவில் என்ன ஆகுனா வாழை மரத்தில் இருக்கிற அனைத்து நோய்களையும் பூச்சி தாக்குதலேருந்து காப்பாற்ற முடியும். அதே மாதிரி காஞ்சு போன இலையில வந்து அப்புறப்படுத்திட்டு அந்த வாழைத்தார் கொலையை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து நல்ல தரமான இலையை மட்டும்தான் போட்டு மூடாக்க வைக்கணுமே தவிர, இந்த காஞ்சு போன இலையை நம்ம விவசாயிகள் அங்கங்கே செய்கிறாங்க. அது ஏன் செய்கிறாங்கன்னா அவங்க வந்து தாரை தரமாக பிரிக்கணுங்கிறக்காக செய்கிறாங்க. ஆனால் அதில் இருந்து நோய்கள் இன்னொரு செடிக்கு பரவறதுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் பாதிப்படைந்த இலையை வந்து வாழையில் சுற்றி சுற்றி தாரை சுற்றி கட்டுறாங்க. ஆனால் அதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சந்தையில் வந்து வாழை தார் கவர் மூடாக்குன்னு சொல்லி இருக்குது, அதை வாங்கி நம்ம மூடாக்க போகிறது மிகச்சிறந்தது. அதை விட்டுட்டு நம்ம நோய் தாக்கி இலையவே போட்டுறதுனால அந்த நோய் தாக்குதல் வந்து அந்த காய்க்கும் பரவருக்கு சாதகமாக உள்ளது. அதனால் இதை வந்து தவிர்க்க வேணும் விவசாயிகள், அதை நான் வேண்டுதலாக வச்சுக்கொள்கிறேன்.
1: சார், இதே இது பார்க்கும்போது நீங்கள் திருவட்டாறு வட்டாரத்தில் வந்து விவசாயிகள் வந்து இந்த வாழை சாகுபடி செய்திருப்பாங்க, அவங்களுடைய அந்த தோட்டங்களை போய் எப்படி சார் நீங்கள் வந்து கண்காணிக்கிறீங்க?
0: அப்பப்போ நாங்கள் வந்து விவசாயிகள் வயல் ஆய்வு செய்ய போகும்போது பார்த்தோம்னா அனைத்து விவசாயிகளுக்கு நாங்கள் போகிற இடத்துலலாம் சொல்லுவோம். ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து 2 கிராம் 1 லிட்டருக்கு தண்ணிக்கு நம்ம எந்த மருந்துனாலும் சொல்றோம். ஆனா அவங்க வந்து இப்பெல்லாம் 2 கிராமுக்கு பதிலாக மலிவு விலைகளுக்கு கிடைக்குதோ இல்லையோ 3 கிராம் 4 கிராம் 5 கிராம் கூட போட்டு அடிக்கிறாங்க. இதனால என்ன வருதுன்னா அந்த மரம் வந்து அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இழந்துருது. அதுக்கப்புறம் வந்து 2 கிராம் போடுறதுக்கு போல 5 கிராம் போட்டால் அதுக்கு அடுத்தது மறுபடியும் 5 கிராம் சேர்த்து சேர்த்து அதிகப்படியாக போயிட்டே இருக்கிறாங்க. அதனால வந்து விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கிறது. அதே சமயத்தில் வந்து செலவுகள் வந்து அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு நீங்கள் 2 கிராம் போட்டு செஞ்சீங்கன்னா வாழை விவசாயத்தை செய்யறது செலவு குறைக்கலாம், கட்டுப்படுத்தலாம்.
1: இதே இது விவசாயிகள் வந்து அவங்களுடைய சந்தேகங்களை வந்து உங்கள்ட்ட வந்து கேட்குறாங்களா சார்?
0: ஆ, கேட்குறாங்க. நாங்களும் அப்பப்போ சொல்லுவோம், அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் படுறாங்க. ஒரு சில விவசாயிகள் நாங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம், இப்போ நாங்கள் போகிற வழியில் சொன்னோம்னா 15 நாட்கள் இடைவெளியில் செய்யுங்கன்னா அதை ஒரு சில விவசாயி விரும்பி ஆர்வத்துடன் செஞ்சு அதை பயனடைஞ்சிட்டு உடனே வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. சொல்ல போகும்போது பார்த்தா ரொம்ப நல்லா அது நன்றி கூட சொல்லிட்டு இருக்காங்க.
1: அந்த மாதிரி சந்தேகங்களை பார்க்கும்போது அவங்க வந்து நேரடியாக அந்த போட்டோ எடுத்து அவங்க வந்து உங்கள்கிட்ட கொண்டு காட்டுறாங்க.
0: இப்போல்லாம் வந்து எல்லாமே போட்டோவில் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே அனுப்புகிறாங்க. உடனே நாங்கள் வந்து அந்த வயலை வந்து எங்களுடைய கலை ஆய்வாளர்கள் போய் உடனே பார்வையிட சொல்கிறோம். பார்வையிட்டதுக்கப்புறம் இந்த நோய் அறிகுறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே எங்களுக்கு மேலதிகாரி தகவல் தெரிவித்தா உடனே அதுக்கான கட்டுப்படுத்துறதுக்கான காரணிகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம்.
1: இன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து ஒரு விழிப்புடன் இருக்காங்கன்னு சொல்லாமா சார்?
0: இப்பெல்லாம் அனைத்து விவசாயிகளும் நல்ல விழிப்புடன் இருக்கிறாங்க, அதிக ஆர்வமுடனும் இருக்கிறாங்க. அலுவலகத்துக்கு வராங்க, நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகளை கேட்டு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா தேவைக்கு அதிகமாக கொடுக்க கொடுக்க அந்த மரத்தினோட தன்மையும் குறைஞ்சிடும், நம்மளுடைய மகசூலுக்கான தரமும் குறைஞ்சிவிடும். அதனுடைய சுவைப்புத்தன்மையை போகிற காரணமே நம்ம வந்து அதிகப்படியான மருந்து பயன்படுத்துறதுக்காக தான். அதே சமயத்தில் நம்ம வந்து ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவோம், மண்ணில் வந்து ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட்னு சொல்கிறது நம்ம தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கிற அதிகமாக ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் இருந்துச்சு, ஆனால் இப்போதைக்கு பார்க்க போகும் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். மண்புழு உரம், சாணம், அதெல்லாம் மக்கிய தொழு உரம், அதை மாதிரி பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா இவ்வளோ இது பிரச்சனைகள் கட்டுப்படுத்தலாம்.
1: இப்போ ஆரம்பத்துலன்னு பார்க்கும்போது நம்ம வந்து அந்த நிலங்களை வந்து முறையாட்டு பராமரிக்கணும். அதே போல் பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு வாழைக்கு இன்னொரு வாழைக்கு வந்து போதிய இடைவெளி கொடுக்கணும். இதே வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு பதிலாக அந்த இயற்கை முறையில் வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து நம்ம விட்டு நம்ம அதை வந்து கட்டுப்படுத்தலாம்னு சொல்லாமா சார்?
0: ஆமாம், நீங்கள் வந்து போதிய இடைவெளி விட்டு நட்டோம்னாமே நம்ம வாழையில் வந்து பல நோய்களை கட்டுப்படுத்தலாம். அதே சமயத்தில் பூச்சி தாக்குதலில் ஒரு கட்டுப்படுத்தலாம், நோய் தாக்குதலையும் கட்டுப்படுத்தலாம், படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்கும்.
1: அப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை முறைகள் குறித்து நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: இதுவரை வாழையில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் திருவட்டார் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் எஸ் சிவகுமார் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.

0: ஹலோ, ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆமாம், நான் கூட நேற்றுக்கு வேளாண் பயிற்சிக்கு போயிருந்தேன். அந்த பயிற்சியில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்களே. ஆமாம் ஆமாம், நீங்கள் வந்தீங்களா? ஓ, நீங்கள் வரலையா? உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லையோ.
1: என்னது இவங்க இவ்வளோ சத்தமாட்டு பேசிட்டு வராங்க? நான் ரேடியோ வச்சு வானிலை அறிக்கை கேட்டுட்டு இருக்கேன், இவங்க என்னது ஃபோனில் அவங்க காரியமாட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏக்கா ஏக்கா, கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கக்கா. நான் இங்கே ரேடியோவில் வந்து வானிலை அறிக்கை கேட்டுட்டு இருக்கேன்.
0: ஏ தம்பி, என்ன தம்பி பேசிட்டு இருக்க? நானும் விவசாய சம்பந்தமான ஒரு விஷயத்த தான் இன்னொரு விவசாயிக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ ஏதாவது சொல்லாதேன்னு வேற சொல்லிட்டு இருக்க?
1: ஏக்கா, நீங்கள் வந்து விவசாய சம்மந்தமான விஷயம் தான் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருங்க. கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி பேசினாலே வந்து நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம். ஆனால் வானொலியில் வந்து வானிலை அறிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கக்கா. அது வந்து இப்போ முடிஞ்சிருக்கா, இது திரும்ப கேட்க முடியாது.
0: சரி தம்பி, நான் ரெண்டாவது கூப்பிடுறேன். வை, இங்கே ஒரு இன்னொரு தம்பிக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ப்பா. வை வை தம்பி, நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா. பாரு, காலையில் நல்ல வெயிலாக இருக்குது. பங்குனி சித்திரையில் அடிக்கிற மாதிரி வெயில் வந்து நல்லா அடிச்சிட்டு இருக்கு. நான் கூட அன்னைக்கு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இப்படி வெயில் அடிக்க வெளியில் நடந்து வர முடியல, ஒரே தண்ணி தாகமாக இருக்குது, எங்கடா ஜூஸ் கடை இருக்குன்னு தேடி பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் பாரு, உடனே வீட்டுக்காரர் சொன்னார் இவ்வளோ வெயில் அடித்து அடுத்தது மழை இருக்கணும். வானொலியில் கூட அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. வானம் வந்து லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும், இனி வரக்கூடிய 5 நாட்களில் மழை இருக்கும், இந்த மாதிரி கூட சொல்லிட்டு இருந்தாங்கப்பா. 2-3 நாளாக நான் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டுட்டு இருக்கேன், இந்த நியூஸ் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
1: ஏக்கா, இந்த நியூஸை தான் நான் இப்போ வந்து கேட்டுருக்கேன். ஏன் தெரியுமாக்கா, இப்போ வந்து பயிர் சாகுபடி செய்துட்டு இருக்கேன். இப்போ மழை இருக்கா இல்லையான்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற உரங்கள் வந்து நம்ம அதுக்கு கொடுக்கலாம் இல்லையாக்கா, அதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க அதை கேட்க விடாம ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, அதுதான் கொஞ்சம் பொறுமையா பேசுங்கன்னு சொன்னது.
0: தம்பி, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். இப்போ கூட சொன்னாங்க, காலநிலை மாறுபாடு வருது, எல் நீனோன்னு சொல்லக்கூடிய ஒரு பருவகால மாற்றங்கள் ஏற்படுது, அதில் கூட இந்த மாதிரி எச்சரிக்கை வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, அந்த விஷயங்களெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போன மாதம் கூட நம்மளுடைய மீனவர்களுக்கு அதிக காற்று அப்படின்னு சொல்லிட்டு சில பல எச்சரிக்கை விட்டாங்க. கடலுக்குள் மீனவர்கள் வந்து மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வரைக்கும் நான் கேட்டேன்ப்பா.
1: இந்த மாதிரி வானிலை அறிக்கை கொடுக்கறதுனாலன்னு பார்க்கும்போது இப்போ விவசாய மக்களுக்காகட்டும், அதே போல் வந்து கடல் தொழில் செய்கிற அந்த மக்களுக்காகட்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம். எந்திரி மக்கள் இப்போ கடல் தொழிலுக்கு அவங்க வந்து காலையில் போகும்போன்னு பார்க்கும்போது இந்த வானிலை அறிக்கை மூலம் வந்து இத்தனை கிலோமீட்டர் காற்று வேகம் அடிக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ
0: அதை தாண்டி போகக்கூடாது,
1: அதை தாண்டி போகாமல் அந்த எல்கைக்கு உட்பட்டு அவங்க அந்த அந்த மீன் பிடிச்சிட்டு அவங்க நேராக வந்து கரைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதே இது அவங்க ஆழ்கடலில் மீன் பிடிக்க போகும்போது அந்த காற்றினுடைய வேகம் வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் சில டைமில் வந்து அந்த வள்ளங்களாகட்டும் அதே போல் அந்த விசைப்படகுகள் வந்து அந்த கடலில் வந்து மூழ்கிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்கிறாங்க.
0: ஆமாம் தம்பி, அதனால் மீனவர்களுக்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்மளுடைய வானொலி மூலம் சொல்லும் போது அந்த வேளாண் அறிக்கையை அவங்க கேட்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய விதத்தில் அது பயன்படும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கேட்டு தான் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு போகும்போதெல்லாம் இந்த வானிலை அறிக்கையை அவங்க கேட்டுக்கிட்டுதே போடுறாங்கப்பா. ஒயர்லெஸ் அந்த GPS கருவி மூலமாக அந்த எந்த இடங்களில் இந்த மாதிரி புயல் எச்சரிக்கை இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கங்கிற விஷயத்த எல்லாமே தெள்ள தெளிவாக கேட்டுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளுடைய வானொலியில் அடிக்கடி அந்த வேளாண் சேவைகளாக சொல்லிட்டு தான்ப்பா இருக்காங்க.
1: கண்டிப்பாக சொல்லலாங்க்கா. அது மட்டும் இல்லாமல் வந்து விஞ்ஞானிகள் கூட வந்து இப்போ வந்து எந்த பயிருக்கு இந்த மாதிரி நோய்கள் தாக்குது, இந்த மாதிரி பூச்சிகள் தாக்குது, இதை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து இந்த வானொலியில் கூட வந்து அவங்க வேளாண் நேரலையில் கூட வந்து அவங்க சொல்கிறாங்கக்கா. அதை கேட்டு வந்து விவசாயிகள் வந்து போதிய அளவுக்கு அந்த மருந்துகள் அடித்து அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்.
0: இது மட்டும் இல்லைப்பா, அந்த வானொலியில் இந்த வேளாண் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அப்பப்போ சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன பருவ கால மாற்றங்கள் இருக்குது, எப்படி எப்படி நம்ம உரம் கொடுக்கணும், என்னென்ன மாதிரியான தண்ணீர் பாய்ச்சணும், என்னென்ன மாதிரியான அரசின் திட்டங்கள் இருக்குது, அதுக்கான மானியங்கள் என்ன, இதை தவிர நம்மளுடைய வேளாண் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பேசக்கூடிய அந்த நேர்முகம் நமக்கு வானொலி மூலமாக அடிக்கடி வருது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய அனுபவங்கள், இது எல்லாமே அடிக்கடி நம்ம வானொலியில் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய வேளாண் சார்ந்த அந்த வானிலை அறிக்கை வந்து புதிதாக வரக்கூடிய அந்த இளம் விவசாயிகள் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு நிறைய விதமான அனுபவங்களை கொடுக்குது. அதன் மூலமாக அவங்க வந்து அவங்களுடைய விவசாய அணுகுமுறையை அவங்க வந்து கரெக்டான முறையில் அவங்க பண்ணுறதுக்கான அந்த வசதி வாய்ப்புகள் சரியா இருக்கும்னு சொல்லலாம்லப்பா.
1: கண்டிப்பாக சொல்லலாம்.
2: அமுது சிறவி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: நொடிகளில் சில நுட்பங்கள்
1: தொடர்ந்து வெறிநோய் தடுப்பு திட்டம் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள்.
2: வெறிநோய் தடுப்பு திட்டம், இத்திட்டத்தின் கீழ் நாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி கால்நடை பன்முக மருத்துவமனை நாகர்கோவிலில் ஒன் ஹெல்த் ஸ்கீமின் கீழ் 17 ரூபாய் அமௌண்ட் செலுத்தி தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. அதாவது வெறிநோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் அந்த வெறிநோய் தடுப்பூசி வந்து எல்லா நாய்களுக்கும், அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய எல்லா செல்ல பிராணிகளுக்கும் இந்த சப்சிடி திட்டத்தின் கீழ் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம். அதாவது இது வந்து எல்லா டாகுகளுக்குமே வெறிநோய் தடுப்பூசி போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 3 மந்த்ஸ்க்கு மேல உள்ள எல்லா நாய்களுக்குமே வந்து நீங்க வந்து போட்டுக் கொள்ளணும். இது வந்து 1 இயர் இம்யூனிட்டி, வருடத்திற்கு ஒரு முறை இந்த தடுப்பூசியை வந்து நீங்கள் உங்கள் செல்ல பிராணிகளுக்கு செலுத்த வேண்டும். தெருக்களில் உள்ள திருநாய்களுக்கும் வந்து மாநகராட்சியின் சார்பில் கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் இலவசமாக தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது.
1: அமைப்பில் உதவி ஸ்ரீ எட்வின் ஜெயராஜ். அமைப்பு DL ஜேக்கப்.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி உழவர் அனுபவம். மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் வி சரவணன் அவர்கள்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மாங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, முக்கிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவாதித்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக கூறினார். பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 136 ரூபாயும், கடலை பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 83 ரூபாயும், மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 390 ரூபாயும் உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 413 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அவர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது உதவிடும் என்று கூறியுள்ளார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலோர காவல்படையும் குஜராத் சிறப்பு படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின்போது 526 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்பைக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தவேக அரசு பொறுப்பேற்ற 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். திமுகவும் அஇஅதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் திரு விஜய் குற்றம்சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக மீண்டும் குற்றம்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தென் மாவட்டங்களில் மட்டும் 141 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரிகள் கட்சி மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. இதுதொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள அமமுக மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று கோரியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 87 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 29 வெண்கலம் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
5: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலை 101.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 8:06. குட்டி குட்டி குரல்கள், கலகலக்கும் சிரிப்புகள், கற்பனையோடு சில கதைகள், இனிமையான பாடல்கள் என அனைத்தும் கலந்து ரசிக்க நம்மோடு இணைகிறார்கள் பட்டாம்பூச்சிகள். இது சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. வாங்க குட்டீஸ், உங்க குரலால இந்த நேரத்தை இன்னும் அழகாக்குங்க. நீங்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722, இணைப்பு எண் 04652. நிகழ்ச்சியின் முதல் பட்டாம்பூச்சியை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்.

வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? கிருத்திகா எங்க, எந்த ஊர்ல இருந்துடா பேசுறீங்க? என்னடா பூத பாண்டியில இருந்தா? இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க.

0: பாடிட்டீங்களா? முடிஞ்சுதா? சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க? எல்கேஜியா? சரி சரிம்மா, க்யூட்டா வந்து பேசுனீங்க, அழகா பாடுனீங்க. சரியா, நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றி.
1: சரி.

0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த பட்டாம்பூச்சி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: பட்டாம்பூச்சி பேசுறேன்.
0: அப்படிங்களா, உங்க பேரை இன்னொரு வாட்டி சொல்றீங்களா?
1: கிருஷ்ணிகா.
0: கிருத்திகாவா?
1: கிருஷ்ணிகா.
0: சரிடா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: நான் இன்னைக்கு ஒரு பாட்டு பாட போகிறேன்.
0: சரி, பாடுங்க.
1: அப்பா தந்தார் ஆப்பிள், அம்மா தந்தார் ஆரஞ்சு, அண்ணன் திம்பா அன்னாசி, அக்கா கேட்பால் கொய்யா, பாட்டி தந்தார் பழப்பழம், தாத்தா தந்தார் திராட்சை, மாமா தந்தார் மாம்பழம்,

0: தந்தார் மாதுளை, வாழை காய்ப்பது வாழைப்பழம், வாய்க்கு ருசியான பப்பாளி, தங்க நிறமான தக்காளி, சித்திக்கும் ருசியான சீத்தா.
1: சரி, இந்த
0: தம்பிய பேசுவான்.
1: சரி, நீங்க எப்படி இந்த பட்டாம்பூச்சி இந்த லீவை எப்படி என்ஜாய் பண்றீங்க?
0: வெளியில போவேன்.
1: வெளியே போவீங்களா? சரி, அம்மா எல்லாம் சொல்லி சொல்லி
0: ஆமா
1: கொடுக்குறாங்களோ உங்களுக்கு? சரி, தம்பிட்ட கொடுங்க, பேசலாம்.
0: ஆமா. வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம். இது யாரு பட்டாம்பூச்சி, பேர் என்ன? என்னம்மா? ஆகாஷ். ஆகாஷ் பட்டாம்பூச்சியா? ஆகாஷ் பட்டாம்பூச்சி என்ன படிக்குது?
0: எல்கேஜி.
1: எல்கேஜி படிக்கிறாங்களா? இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
0: பாட்டு பாட போறேன்.
1: சரி, பாடுங்க.
0: மாம்பழம் மாம்பழம் மல்லதாவா மாம்பழம், தேலக்கு மாம்பழம் சிக்கிக்கு மாம்பழம், அழகான மாம்பழம் அருவா போற மாம்பழம், வங்கிலுக்கு வேணுமா இந்த ஓடி வாங்க பங்கு போட்டு தின்னலாம்.
1: அப்போ நான் அங்கே வந்தால் பங்கு போட்டு, சரி நான் அங்கே வந்தால் எனக்கும் பங்கு கொடுக்குறீங்களா மாம்பழத்தில்? தருவீங்களா? சரிம்மா, நிகழ்ச்சியில் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக பேசுனீங்க, ரெண்டு பேருக்குமே நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகள்.
0: நன்றி வணக்கம்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நேரம் 8:16. குமரி பண்பலை 101 படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய் சிறகடித்துட்டு இருக்காங்க நம்ம பட்டாம்பூச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த செல்ல குட்டியை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? சரி, பாடுங்க.

0: ரொம்ப அழகா பாடுனீங்க. இந்த குட்டி நட்சத்திரம் என்ன படிக்கிறீங்க?
1: எல்கேஜி.
0: எல்கேஜி படிக்கிறீங்களா? இப்ப லீவ் விட்டுருக்காங்களா? இனிமே தான் எக்ஸாமா? இன்னொரு பாட்டு பாட போறீங்களா? சரி பாடுங்க. அழகா பாடுறீங்க, கியூட்டா பேசுறீங்க. நிகழ்ச்சியில இனி தொடர்ந்து கலந்துக்கங்க, சரியா? பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: நன்றி.

0: பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியின் அடுத்து லிட்டில் ஸ்டாரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: வாரு மேடம்,

0: வணக்கம்
1: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: அக்ஷிதா, பேசுறேன்.
0: நீங்க பேசுறது தெளிவா கேட்கலடா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: கட்டியங்கோடு.
0: கட்டிமங்கூடா. சரி, உங்க பேர் சொல்லுங்க.
1: அக்ஷிதா சிவாலி.
0: அக்ஷிதா. சரி, இன்னைக்கு அக்ஷிதா என்ன சொல்ல போறீங்க? ரைம்ஸ் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
1: ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி.

0: விளையாடுறீங்களா? லீவ்ல படிக்க மாட்டீங்களா? படிப்பு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுவீங்க தானே? சரி, சூப்பர்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: Thank you.

0: அக்ஷிதா சூப்பரா பாடுனீங்க. என்ன படிக்கிறீங்க அக்ஷிதா?
1: யூகேஜி.
0: யூகேஜி படிக்கிறீங்களா? சரி, இப்ப லீவ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?

0: நேரம் 8:27. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் பட்டாம்பூச்சியை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? இறச்சி குளத்துல இருந்து யார் பேசுறீங்களா?
1: சஞ்சீவ்.
0: சஞ்சீவ், இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: பாடுங்க.
1: பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டே ஆடலாம் ஆடலாம் ஆடலாம் பாடிக்கொண்டே குடிக்கலாம் குடிக்கலாம் குடிக்கலாம் குடித்து கொண்டே சிரிக்கலாம் சிரிக்கலாம் சிரிக்கலாம் சேர்ந்து நானும் சிரிக்கலாம்.
0: நல்லதானடா. சூப்பரா பாடுறீங்க சஞ்சீவ். என்ன படிக்கிறீங்க?
1: 1 கிளாஸ்.
0: 1 வகுப்பு படிக்கிறீங்களா? பரீட்சை எல்லாம் நல்லா எழுதுனீங்களா?
1: ஆமா.
0: சரி, லீவ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போதே. 4 டேஸ்ல அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம்ல ஜாலியா?
1: ஆமா.
0: சரிமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றிமா.
1: சரி, நன்றி.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
1: நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. இன்று நம்மோடு நேரலையில் இணைந்து தங்கள் அழகான எண்ணங்களையும் கதைகளையும் சிரிப்புகளையும் பகிர்ந்து கொண்ட அனைத்து செல்லக்குட்டி நண்பர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. ஆரம்பமாவது திரைக்களஞ்சியம்.

சரி, இப்போ தாலாட்டு அதை பற்றி பார்க்கலாம். தாலாட்டு அப்படின்னு சொன்னாலே நம்ம அம்மாங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, குழந்தை ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட அழுகையை நிப்பாட்டுறதுக்காகவும் அப்புறம் குழந்தை வந்து தூங்க வைக்கிறதுக்காகவும் தாலாட்டு பாடலை பாடினாங்க. இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் அப்படின்னே சொல்லலாம். தாலாட்டு அப்படின்னா என்னன்னா, தால் பிளஸ் ஆட்டு, அதாவது தால் என்பது நாக்கை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ நாவை அசைத்து பாடுவதால் அது தாலாட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். நாவை அசைத்து இதழ்களை குவித்து மென்மையாக பாடி குழந்தையை தூங்க வைக்கிறதுனால இந்த தாலாட்டு அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. இதே இது பிற மொழிகளில் தாலாட்டுக்கு என்னென்ன பேர் இருக்குது தெரியுமா? மலையாளத்தில் தாராட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, தெலுங்கில் ஊஞ்சோதி, கன்னடத்தில் ஜோகுல் அப்படின்னும் இந்த தாலாட்டு அழைக்கப்படுது. சரி, நிகழ்ச்சியில் மூன்றாம் பிறை படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

கோடி இதயங்களின் ஒரே குரல். இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு தாலாட்டு என்ற தலைப்புல பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம் நேயர்களே. இந்த தாலாட்டில் முதல்ல என்னெல்லாம் பாடுவாங்க, எதை பற்றி பாடுவாங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல அந்த குழந்தையோட அழகு, அந்த குழந்தையோட பெருமை, அந்த குழந்தை வருங்காலத்தில் என்னவா வரணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை வச்சு முதல்ல பாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாய் மாமாவோட அம்மாவோட தம்பியோ இல்லை அண்ணனோ அவங்களோட பெருமையை பற்றி ரொம்ப அழகாக பாடுவாங்க. மாமன் அடிச்சானோ, மல்லிப்பூ செண்டால அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அழுது நிப்பாட்டுற மாதிரி அந்த மாதிரி பாடுவாங்க. இது மட்டும் இல்லை, அந்த தாயோட உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி தான் அந்த தாலாட்டு பாடல் இருக்கும். அந்த தாலாட்டு பாடலில் ஒருவேளை அந்த தாய் சோகமாக இருந்தால் அவங்களுடைய சோக கதைகளையோ, அது மட்டும் குடும்பத்தோட பிரச்சனைகளை பற்றியோ, அந்த தாய் தன்னோட குழந்தை மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்காங்க அது மாதிரி அந்த தாயோட அன்பை பற்றியோ ரொம்ப எளிமையான சொற்களில் அந்த வார்த்தைகளை அமைச்சு அந்த தாலாட்டு பாடலை பாடுவாங்க. இந்த பாடல்கள் வந்து பெரும்பாலும் நீலாம்பரி, சஹானா, ஆனந்த பைரவி போன்ற மெல்லிசை ராகங்களில் பாடப்படக்கூடிய பாடல்கள். இதனால தான் தாலாட்டு பாடல்களை பாடும்போதே குழந்தைக்கு அந்த ஓசை வந்து ரொம்ப அந்த இதய துடிப்பை ரொம்ப சீராக்கி அமைதியான தூக்கத்தை தருது அப்படின்னு நம்பப்படுது.

திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் தாலாட்டு என்ற தலைப்பில் தோவாளை எஸ் கிருஷ்ணம்மாள் அவர்கள் தொகுத்து அனுப்பியிருக்கும் பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம் நேர்களை. பொதுவாகவே தாலாட்டு பாடல்களில் தாய் மாமனோட புகழ் ரொம்ப அதிகமாகவே பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை பிறந்தது முதல் அந்த குழந்தையோட ஒவ்வொரு கட்டத்துலேயும் சீர் செய்ய வேண்டிய கடமை தாய் மாமாவுக்கு இருக்குது. அதனால் அந்த கடமையை செய்யக்கூடிய தாய் மாமாவை பாராட்டி புகழக்கூடிய ஒரு போக்கு தான் தாலாட்டு பாடல்களில் வந்து அதிகமாக பார்க்க முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட தாய் வீட்டு பெருமையை பேசுறதுல மிகுந்த மகிழ்ச்சி கொண்டாடுவாங்க. அதனால அந்த பாடல்களில் பெரும்பாலும் தாலாட்டு பாடல்களில் தங்களுடைய தாய் வீட்டு பெருமையும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நிகழ்ச்சியில் இனி அன்னை படத்திற்காக பானுமதி குரலில் வருகிறது பாடல். பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன்.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

கோட்டை பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். அம்மாவின் மடியில் உலகமே மறந்திடும். அன்பான அரவணைப்பில் கவலையும் கரைந்திடும். கண்ணை மூடினால் கனவுகள் பூத்திடும். கன்னத்தில் முத்தமிடும் தென்றலும் நின்றிடும். தாயின் தாலாட்டில் தேவதையும் தூங்கிடும்.

பொதுவாகவே நம்மக்கிட்ட யாராவது இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே கற்றறிந்த மேதைகள் கவி புலமையோடு எழுதி கொடுக்குற பாடல்கள் வரிகள் தான் இலக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அப்படி இல்லை, மனித குலம் தோன்றிய காலத்துல இருந்தே ஒரு இலக்கிய வடிவம் இருக்குது அப்படின்னா அது தாலாட்டு தான். உலகின் முதல் இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதா இலக்கியம் அப்படின்னு கூறப்படக்கூடிய தாலாட்டு தான் அந்த இலக்கியம். குழந்தையை தூங்க வைக்க இசை மட்டும் போதுமானது, ஆனால் தாலாட்டு பாடல்கள் மிகுந்த பொருட்செறிவோடு பாடப்படுது. குழந்தைக்கு பண்பாடு, உறவுகள், கலாச்சாரம் போன்ற எளிமையான விஷயங்களை இந்த தாலாட்டு மூலமாகவே நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். மனிதனுக்கு வேண்டிய சீரிய பண்புகள் தாலாட்டு வாயிலாக குழந்தைக்கு கற்பிக்கப்படுது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எவ்வாறெல்லாம் வாழணும் அப்படிங்கிற உணர்வை தாலாட்டு மூலமாகவே குழந்தைக்கு கடத்துகிறாங்க. குழந்தை பருவத்தில் கேட்கப்படக்கூடிய தாலாட்டின் வழியாக சொல்லப்படும் கருத்துக்கள் இந்த குழந்தையோட மூளையில் ஒரு பகுதியில் சேகரிக்கப்படுவதாகவும் அது பின்னாட்களில் குழந்தை வளர்ந்தப்புறம் அந்த குழந்தைய நல்வழிப்படுத்துறதுக்கு ரொம்ப அதிகமாக உதவுது அப்படின்னும் மன இயல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க.

0: நிறைவுபெறுகிறது திரைக்களஞ்சியம். தாய்மடியில் தொடங்கும் முதல் இசை தாலாட்டு. இன்று நம் நினைவுகளை தழுவி சென்ற தாலாட்டு பாடல்களை தொகுத்து அனுப்பிய தோவாளை எஸ் கிருஷ்ணம்மாள் அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good evening, this is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Centre approves hike in MSP for all Rabi crops for marketing season 2027-28, clears 5,548 crore rupees procurement of major pulses and oilseeds at MSP in Uttar Pradesh, Karnataka and Telangana for current Kharif season. Prime Minister Narendra Modi says government is leaving no stone unturned to protect interests of farmers. Union Cabinet gives nod to Green Energy Corridor Phase 3 scheme to strengthen intra-state power transmission network, also approves intelligent traffic management system for Delhi. Prime Minister Modi and US President Donald Trump review bilateral cooperation in trade, defense, energy and critical technologies during their telephonic conversation. Gujarat ATS

0: आधार भी है आत्मनिर्भर भारत। आत्मनिर्भरता का नाता हमारे सामर्थ्य से जुड़ा हुआ, और जब आत्मनिर्भरता खत्म होने लगती है तो सामर्थ्य भी निरंतर क्षीण होता जाता है। और इसलिए हमारे सामर्थ्य को बचाए रखने, बनाए रखने और बढ़ाए रखने के लिए आत्मनिर्भर होना बहुत अनिवार्य है।
1: टॉकिंग टू आकाशवाणी न्यूज, रिटायर्ड कॉमोडोर श्रीकांत किसनूर सेड दैट इंडिया हैज मेड जायंट स्ट्राइड्स इन द फील्ड ऑफ डिफेंस, इवॉल्विंग फ्रॉम अ मेजर इम्पोर्टर ऑफ डिफेंस इक्विपमेंट टू एन इमर्जिंग एक्सपोर्टर।
2: In the field of self-reliance in defense, we have made giant strides. From importing equipment, we have now skyrocketing exports. Last year was almost 40,000 crore rupees. And I think specific platforms where we have done amazingly well, BrahMos missiles, surface-to-air SAM missiles, and above all, warship, including the aircraft carrier Vikrant. I think we are going great guns in Atmanirbharta in defense with huge reliance on indigenization, and that has really got a boost over the last decade or so.
1: Self-reliant India is a long-term vision of building a strong, more capable and resilient economy to realize the vision of Viksit Bharat by 2047. With Dipendra Kumar, Anuja Kumar for Akashwani News, Delhi.
3: The government has advised Indian nationals against voluntarily giving up their Indian citizenship to join the Russian armed forces. In a statement, the Ministry of External Affairs advised Indian nationals travelling to Russia to exercise caution when pursuing job opportunities there. India enjoyed its most successful day at the ongoing Asian Games in Japan so far, winning 4 gold medals today. India's medal tally has risen to 60, including 10 gold, 21 silver and 29 bronze medals. The country completed a hat-trick of gold medals in compound archery, with the women's team, mixed team and men's team all finishing on top. India also struck gold in shooting, with the mixed trap team securing the top spot. Indian boxers added 2 more bronze medals to the tally, with Priya Ghungas and Kapil Pokharia finishing on the podium today. Later in the day, wrestler Sunil Kumar won bronze in the men's 87-kilogram Greco-Roman event, beating the Philippines' Callum Johnston-Roberts 9-0. In women's hockey, India defeated South Korea 2-0 this evening to reach the final. Ishika Chaudhary and captain Salima Tete scored for India. In squash, Indian men's and women's teams advanced to the semi-finals, assuring 2 more medals. The top-seeded and defending champion men's team beat Kuwait 2-0. In men's cricket, chasing a target of 406 runs set by West Indies, India were 307 for 1 in 30.2 overs in the second ODI of the 3-match series in Guwahati when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Centre approves hike in MSP for all Rabi crops for marketing season 2027-28. Clears 5,548 crore rupee procurement of major pulses and oil seeds at MSP in Uttar Pradesh, Karnataka and Telangana for current Kharif season. Prime Minister Narendra Modi says government is leaving no stone unturned to protect interests of farmers. Prime Minister Modi and US President Donald Trump review bilateral cooperation in trade, defense, energy and critical technologies during their telephonic conversation. That is all in the news at 9. Good night.
4: நேரம் 9:15.
5: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்காக பணியாற்றி வருவதன் 25 ஆண்டுகால சேவைகள் குறித்தும், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம்.
7: ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்களை சொன்னீங்க, உண்மை. அப்போ அவருடைய அரசு வந்து செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதே பார்வையோடு தான் வந்து அந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படுது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க, உலக தலைவர்களை கூப்பிட்டு மரம் நட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அவங்க நாட்டிலையும் போயிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் கூட இந்த விஷயம் வந்து செய்யப்பட்டிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து சொல்றது வளர்ச்சி அடைந்த இந்தியா 2047 அப்படின்றதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நோக்கி தான் நாம் அனைவரும்

0: எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அந்த இலக்கு அப்படின்றது ஆனா சாதாரணமான இலக்கு இல்ல. அதற்காக வந்து எவ்வளவு வந்து நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதையெல்லாம் வந்து அரசு வந்து தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க. அப்படி வந்து நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? ஏன்னா திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாரார மட்டும் குறிவைத்து வந்து திட்டங்கள் தீட்டப்படுறது கிடையாது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் திட்டங்கள் தீட்டப்படுது. அதை வந்து நீங்க எப்படி பாருங்க?
1: ஆத்ம நிர்பர் பாரத் ரொம்ப முக்கியமான ஒரு சுயசார்பு இந்தியா. சோ இதை வந்து 2017-18 இருந்து ஆரம்பிச்சு 2019 ரொம்ப பெரிய வடிவம் பெறுது. சோ அன்னைக்கு அவர் சொன்னது வந்து பெருசா எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. கோவிட் பெருந்தொற்றும் போது நாம ஒருவேளை அந்த தடுப்பு ஊசியை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் நிலையை நான் இன்று அஞ்சுகிறேன். கோவிட் பெருந்தொற்றும் போது இந்தியா சுயசார்பு இந்தியாவின் அந்த தடுப்பு ஊசியை மட்டும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் இந்தியா சந்தித்திருக்கக்கூடிய பெரிய அசாதாரண சூழ்நிலையை நம்ம வந்து எண்ணிக்கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சில விஷயத்தை இலவசமாகவும் சில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான தடுப்பூசி கொடுத்தோம். அந்த தடுப்பூசியின் வெற்றி சுயசார்பு இந்தியாவின் வெற்றி. அது போல பல்வேறு விஷயங்கள் இந்தியா வெற்றி அடைந்து வருகிறது. இன்னைக்கு இராணுவ தளவாடங்களில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய சிடிஎஸ் அவர் சொன்னார், சின்னதாக இருக்கணும், மின் சார்ந்த இருக்கக்கூடிய விஷயமா இருக்கணும், அது வந்து போர்ட்டபிளாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க, நாங்கள் இந்தியாவிலேருந்து நாங்கள் வாங்கி இந்தியாவுடைய இராணுவம் வாங்குவதற்கும் உங்களுடைய தொழில் முன்னேற்றுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் உலகத்தில் இருக்க முக்கியமான எல்லா நாடுகளுமே இந்த சின்னதாக போர்ட்டபிளாக மின் சார்ந்து இருக்கக்கூடிய ட்ரோன்களால் ஆளப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு ட்ரோன் வந்து இந்தியாவில் இப்போ நம்ம தயாரித்து இருக்கிறோம். இந்தியாவே வந்து சுயசார்பு இந்தியாவின் கீழ் எந்த ஒரு நாட்டுடைய தளவாடங்களும் யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய ப்ராடக்டாக நம்ம இன்னைக்கு கொண்டு வரோம். ஆனால் இதுக்கான விதை ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாரத பிரதமரின் முக்கியமான ஒரு திட்டத்தில் சுயசார்பு இந்தியான்ற திட்டத்தின் கீழாக முக்கியமாக இந்திய மாணவர்களையும் இந்திய அறிவாளிகளையும் நம்பி நம்ம கிட்ட கொடுத்த ஒரு திட்டம் தான் இந்த சுயசார்பு இந்தியா. ஸோ நம்மளால முடியுமா அப்படின்றத போய் நம்மளால முடியும் அப்படின்ற கொஸ்டின் மார்க்கை தட்டி ஸ்ட்ரைட்டாக ஆச்சரியக்குறி ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இந்த டெக்னாலஜி எதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி ஆயுதம் செய்வோம் அப்படின்றத சொன்னோம். ஆனால் ஆயுதத்தை ஏற்றுமதியும் செய்வோம். இப்போ நம்ம ஆயுதத்தை ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு. முன்னாடி வந்து பூட்ஸ் கூட நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். ராணுவ வீரர்களுக்கான காலணிகள் கூட வெளியிலிருந்து வந்தது அப்படின்றதான் நிலை. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்றோம். பல்வேறு நாடுகள் நம்மிடம் இருந்து ராணுவ தளவாடங்களை வாங்கிக்கின்றன. அதே மாதிரி படிப்பு அதுலேருந்து எல்லா டெக்னாலஜியும் ஏஐ இந்தியாவுடைய சொத்தாக நம்ம பார்க்கறோம். ஏன்னா ஏஐ பாலிசின்றதுல இப்போதான் எல்லா நாடுகளுக்கும் அந்த பயம் வந்து மூழ்கிக்கிறாங்க. ஆனா இந்தியாவுடைய பாலிசி அப்படின்றது ஏஐ பாலிசி 2017 ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப பழசு. நம்ம முதல்ல இருந்தே இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம எப்போ வந்து வெளிப்படுத்தணுமோ அப்போ நம்ம வெளிப்படுத்துவோம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இது எல்லாமே எதை நோக்கி நகர்ந்தது அப்படின்னா சுயசார்பு இந்தியாவை நோக்கி தான் நம்மளுடைய ஸ்டார்ட் அப்ஸ் இருந்தது. இனிமேல் தான் ஸ்பேஸ் டெக்கு இப்போ தான் டேக் ஓவர் பண்ணுது. இப்போ நம்ம தனியார் மயமாக்கல் அப்படின்றதுல இந்தியாவுடைய தொழில் துறை வந்து வான்வெளி ஆராய்ச்சிக்கு நம்ம உள்ள கால் எடுத்து வைக்கிறோம். நாம வந்து குறைவான பணத்தில் ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பத்தை வைத்து பலர் சாதிக்க முடியாது, வளர்ந்த நாடுகள் சாதிக்க முடியாததையெல்லாம் நாம் சாதித்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் சாதிப்போம். அதற்கான முன்னெடுப்பு, அதற்கான வழிநடத்துதல் அப்படின்றது வந்து பாரத பிரதமருடைய நான் சொல்ற 2017-18 கொண்டு வந்த சுயசார்பு இந்தியாவுடைய திட்டத்தின் கீழ் வந்தது. இந்த விக்சித் பாரத் அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லா வரும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆத்ம நிர்பாருடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியும். அதான் நம்ம 2048 நம்ம பார்ப்போம் அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இது பல்வேறு துறைகளில் விழுது விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சக்சஸ் பார்ப்போம். ஆனால் இதற்கான முதல் அந்த முன்னெடுப்பு அந்த தொலைநோக்கு பார்வையாக வைத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம்ன்றது நான் சுயசார்பு இந்தியாவை தான் பார்க்கிறேன். அது பல்வேறு திட்டங்கள் வந்தாலும் இதற்கு நாம் இன்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இனிமேலும் நாம் கொடுப்போம். அதோடைய முன்னேற்றம் தான் இந்தியாவுடைய வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாற்றுவதற்கான ஒரு திட்டமா இருக்கும்.
0: நிச்சயமா சார், நீங்க வந்து உங்க பேச்சுல வந்து குறிப்பிட்டீங்க சுயசார்பு இந்தியா இயக்கம் பத்தி சொல்லும் போது ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி வந்து குறிப்பிட்டீங்க. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நாம இன்னைக்கு கண்கூடா பார்க்கிறோம். நிறைய இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறது, நிறைய தொழில் நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பா மகளிர் தொழில் முனைவோரை நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறது. இப்படி வந்து ஒரு பரந்துபட்ட வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும்போது பிரதமருடைய எண்ணத்துல இருந்த அந்த இலக்கு அப்படின்றது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு நாடு வந்து வளரணும் அப்படின்னா பெரிய தொழில் நிறுவனங்கள் மட்டும் வளர்ந்தா போதாது, சின்ன சின்ன நிறுவனங்கள்

0: வந்து வளரணும். இன்னொன்னு, எல்லாருமே வந்து வேலை வந்து கேக்குறவங்களா இல்லாம வேலை கொடுக்கறவங்களாவும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது தொழில் வளர்ச்சின்றது கண்டிப்பா இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட வந்து பிரதமர் வந்து இதை முன் வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாமா?
1: கண்டிப்பா, 22 கோடி மக்களை நாம் வந்து வறுமை கோட்டிலிருந்து மேலே எடுத்திருக்கோம். இது வந்து 12 வருஷத்துடைய சாதனை பண்றேன். இதை நாம சொல்லல, இது IMF-ஓட வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட் சொல்றது. என்னன்னா 22 கோடி மக்களை, இதை நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் வந்து பாரத பிரதமரை அறிமுகம் செய்து வைக்கிறார். அவருடைய நாட்டில்
0: 25 கோடி
1: மக்கள். ஸோ முதல்ல ஒரு 22, அப்புறம் இப்ப 25. ஸோ ஆனா அவர் முதல்ல சொல்லும் போது ஒரு பிரதமர் சொல்லும் 22 கோடி அப்படின்றத சொல்லி அவர் வெளியில எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒருங்கிணைந்த வளர்ச்சின்றதை விட இந்த நாரி சக்தி, முக்கியமா பெண்கள் சார்ந்து குடும்பங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால பெண்களை முன்னேற்றக்கூடிய, முக்கியமா பெண்களை முக்கியத்துவம் படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் தான். அதுல தொழில் முனைவோருக்கான லோன்ஸ், அது முத்ரா லோன்ஸா இருக்கலாம் இல்ல பல்வேறு திட்டங்களா இருக்கலாம், எல்லாத்துலயுமே
0: பெண்கள் ஜன்தன் அக்கவுண்ட்ல வந்து மேஜரா
1: பெண்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல பெண்களை மையப்படுத்தி, அதே மாதிரி ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்ட அடுப்பு தான் நிறைய பேர், இப்ப வந்து எல்லார் வீட்லயும் கேஸ், அதுல கேஸ வந்து இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பாக்குறது என்னன்னா, ஒரு விஷயத்தை விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப சாதாரணமா சொல்ல முடியாது. அதுல இந்தியா மாதிரி இருக்க நாட்டுல ஒரு மக்கள் கிட்ட போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய நீங்க வந்து உள்ள நாள் ஒரு இது வச்சிருந்தீங்க, சோ அதை விட்டு கொடுங்க, இல்லாதவங்களுக்காக விட்டு கொடுங்கன்னு நம்ம போய் சொன்னா இந்தியா எடுத்துக்கும். ஆனா அது யார் சொல்றா எப்படி சொன்னா எடுத்துப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால பாத்தீங்கன்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து எல்லாருக்குமான வளர்ச்சியாக எல்லாருக்கும் எல்லாம் ஃப்ரீ சேரணுன்றதுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்க சொன்னார். அதை இந்தியாவும் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு தான் பார்க்கணும். அதில் முக்கியமான விஷயம் வந்து கேஸ் எல்லாருக்குமே, யாருக்கெல்லாம் மானியம் வேணுமோ அவங்களுக்கு விட்டு கொடுங்க. நாம அந்த கடந்து வந்த பாதை வந்து சாதாரணமான பாதை கிடையாது. அந்த சமயத்தில் நான் சொல்றது 2016-24 வரைக்கும் இருக்கக்கூடிய பாதையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நாம வந்து ஈரான் கிட்ட வந்து கடன் வச்சிருந்தோம் இந்த ஆயில் அந்த கேஸ் விஷயமா. அந்த சமயத்துல தான் பாரத பிரதமர் பொறுப்பேற்கிறார். இன்னைக்கு வந்து நம்ம பல்வேறு இடங்கள்ல இருந்து நம்மளுக்கு எல்லாமே வருது. உலகத்துல அசாதாரணமான சூழ்நிலை இருக்கு. கேஸ் வந்து பல்வேறு நாடுகள்ல 4 மடங்கு உயர்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியாவில 6 ரூபாய் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிதான் எடுத்துக்கணும். இதுல வந்து 6 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாலும் நீங்க கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க முடியும். சோ மத்த நாடுகள்லாம் 4 மடங்கு 3 மடங்கு, பெரிய நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகள்லாம் 4 மடங்கு 3 மடங்கு ஏறும் போது நாம அந்த அளவுக்கு இல்லாம நம்மளுடைய நூத் பாப்புலேஷன் அதிகம், கொள்முதல் நம்ம அதிகமா பண்ணிதான் ஆகணும். அதே மாதிரி எல்லாரையுமே உபயோகப்படுத்தி வச்சுட்டோம். பெண்களுக்கு சார்ந்த கொண்டு வந்து வச்சுட்ட பிறகு நீ நீங்க திரும்ப போக முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இவர் வந்து பெண்களுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு ஒண்ணு. இதுல நீங்க சொன்ன மாதிரி 1-2 என்னால பிரிக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துலயுமே அவர் பெண்களை முன்னிறுத்தி தான், அவர் அதாவது குடும்பத்தை முன்னிறுத்தி. முக்கியமா
0: பெண்கள்னும் போது பெண் குழந்தைகள்ல இருந்தே ஆரம்பிச்சிருது சார். என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகளை காப்போம், அவர்கள் கல்வி கற்பிப்போம்.
1: பேட்டி படாவோ பச்சாவோ பேட்டி படாவோ
0: அப்படின்னா கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். கல்வி இருந்தா எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு ஒரு மாபெரும் கருத்தை வந்து மனதுல வைத்துதான் வந்து அந்த மாதிரி திட்டங்கள் கூட செயல்படுத்தப்படுது. நீங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து குறிப்பிட நமக்கு வந்து தோணுது. இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்க, மகளிர் தொழில் முனைவோருக்கு ஏற்ற எல்லா வசதிகளையும் வந்து அரசு வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மகளிர் வந்து தொழில் முனைவோரா மட்டும் இல்லாம நிறைய கண்டுபிடிப்பாளர்களாகவும் வந்து ஆயிருக்காங்க. இப்ப இஸ்ரோவோட திட்டங்கள்ல திட்ட இயக்குநர்களா வந்து
1: எல்லாருமே அவங்க தான் இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. கரெக்ட். அதாவது யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இதுல வந்து உள்ள போய் இவங்கதான் அப்படின்றது இல்ல, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் போது அவங்களே லேடர்ல ஈஸியா மேல வருவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு நல்ல திட்டமா இருக்கும். அதுதான் அது PM-ஸ்ரீ ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மானியமா இருக்கலாம், பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு அந்த முன்னெடுப்பு
0: செல்வ
1: திட்டமா இருக்கலாம், எல்லாத்திலயுமே அவர் வந்து ஒரு அந்த டச் இருக்கு. அதாவது அந்த தாய் அப்படின்றதுல இருந்து மகளிர் அப்படின்னு பெண்கள் அப்படின்றது இருக்கும். அவருடைய எண்ணம் வந்து ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களின் முன்னேற்றம், அந்த குடும்பத்தினர் முன்னேற்றம், குடும்பத்தை முன்னேறுச்சுன்னா அந்த சொசைட்டியை முன்னேறும்ன்றது இந்தியா வந்து காலங்காலமா இருக்கக்கூடிய அந்த நம்மளோட சொசைட்டியல் சிஸ்டம். அது அந்த சிஸ்டத்தை திரும்ப ரீஇன்வென்ட் பண்றாரு, அதுக்கான ஒரு திட்டத்தை முன்னெடுப்பதனால் இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 11வது இடத்துல இருந்தது உலக பொருளாதாரத்தின் அந்த GDP குரோத்ல வந்து
0: பாத்தீங்கன்னா
1: போயிட்டு இருக்கோம், 4 வந்துட்டோம். சோ அது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. இந்த சமயத்துல பல்வேறு நாடுகள் திணறும் பொழுது எல்லாரையும் உள்ளடக்கி முக்கியமா பெண்களுக்கு முக்கியத்துவம், ஏன்னா இன்னி வரைக்கும் உலகத்தின் பெரிய நாடுகள்னு சொல்ற நாடுகள்ல யாருமே பெண்களை முன்னிறுத்தப்படுத்துறதே இல்லை. பேசும்போதெல்லாம் பேசுவாங்க.

0: நம்மளுடைய இப்ப குடியரசுத் தலைவர் அவங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தாங்க அதுதான் சொல்ல, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பில் நம்மளுடைய குடியரசுத் தலைவர்லிருந்து பல்வேறு கடைக்கோடி மகளிருக்கான ஒரு உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை தான் அவர் எதிர்பார்க்கிறார், அதை செய்து காட்டுகிறார், சாதிக்கிறார். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா.
1: தொழில் முனைவோர்களையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான விஷயங்களையும் வந்து அரசு வந்து செவ்வனே வந்து செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இதற்கான அந்த கடன் உதவி, அப்புறம் வந்து உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செயல்படுத்தும் போது அது தொழில் முனைவோர்களை வந்து ஊக்கம் அளித்து இன்னும் நிறைய சாதனைகள் படைக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா. முத்ரா லோன் வந்து இப்ப இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு முக்கியமான ஒரு திட்டம். பாரத பிரதமர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள்ல முக்கியமா எல்லா திட்டங்களிலும் சரி, முத்ரா திட்டத்துல தமிழ்நாடுதான் முதல்ல பலன் பெற்றது. 25 வருஷத்துல முக்கியமா கடைசியா 12 வருஷத்துல அவர் கொண்டு வந்த திட்டத்துல அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர மாதிரிதான், அந்த ரிஃப்ளெக்ஷனா தான் நம்மளோட இந்தியாவுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கணும்.
1: முத்ரா லோன்ஸ் பத்தி சொன்னீங்க, நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் சொல்லிட்டு தனியா செயல்படுத்தி, சிறு சிறு வியாபாரிகளுக்கு, தெருவோர வியாபாரிகள், அவங்களுக்கான கடனுதவி அப்படின்றது எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஏற்றம் பெற வச்சிருக்கு சார்?
0: நிறைய பேர் பலன் அடைஞ்சவங்க எனக்கே தெரியும். சோ ரொம்ப கடினமான காலங்களை கடத்தும் பொழுது இது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவை. அதன் மூலமாக பல்வேறு கட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இந்த மாதிரி திட்டங்கள் ஒரு பெரிய உதவியாக இருக்குன்ற.
1: நாட்டு மக்களுடைய நலன்ல அக்கறை கொண்ட மத்திய அரசு சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்ற விஷயத்தை வந்து நாட்டு மக்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு? மூத்த குடிமக்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த சுகாதார காப்பீட்டு திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தனியா வந்து 5 லட்சம் காப்பீடு வந்து பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
0: ஒன்னு லைஃப், இன்னொன்னு ஹெல்த், ரெண்டு இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார் எவ்ரி ஒன். வயசு வித்தியாசம் இல்லாம ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸும் இருக்கு. பெரிய சேலஞ்ச் அப்படின்றது வந்து ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம். நான் சொல்றது இப்பெல்லாம் 2015-16 வந்து முன்னெடுக்கப்பட்ட திட்டம் தான் நீங்க சொல்ற அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரெண்டுமே, பிளஸ் இந்த ஓல்ட் ஏஜ் கார்டும். நீங்க வந்து ஒரு ஃபார்ம் மொத்தம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும், ஸோ அதுக்கான இன்சூரன்ஸ் வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம வந்து அதை பெற முடியும். ஸோ நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பைசா எதுவுமே கொடுக்காமலே நம்மளால வந்து அந்த உதவியை நம்மளால பெற முடியும். இது வந்து வயது முதிர்ந்தோருக்கும் சரி, நிதி இல்லாத செக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு கௌரவமான இடத்தில் இந்தியாவில் குடிமகன்களை வைக்கக்கூடிய திட்டமாக தான் இது ரெண்டும் நான் பார்க்கறேன்.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனைகளே அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க சார், மிக்க நன்றி.
0: ஜெயின் வந்தே மாத்திரம்.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 9:30. பண்ணிசை இன்றைய நிகழ்ச்சியில் டி ஆர் நாராயண ஓதுவார் அவர்களின் பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம்.
1: நரை கொண்ட

ஆடவாயில நீல மாமிடத்தால பாயில நீலமிடத்தால பாயில யாரம்மாள்வரே நீலமாமிடரே.

ஞாலம் ஏழுமாம் ஆலபகில சீலமே சொல்லி காலம் வீடவே.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 10:20 விண்ணில் அலையும் முயல்களின் நடுவே மின்னித் தெரிக்கும் நில ஒளியில் காற்றோடு கானமாய் குமரி பண்பலை 101 வலம் வருகிறது நிலாமுற்றம். நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 1 எண் 2907222 இணைப்பு எண் 0462. நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம். 6 மணி, கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: சொல்லுங்கயா, இன்னைக்கு முதல் நேயரா வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: ஆமா, எனக்கு அழகு நடா படத்துல மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. எங்கட இனிய பாடல்.
1: கண்டிப்பா உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாமையா. நன்றி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
2: குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது நிலா மற்றும் நிரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி நம்மோடு இணையும் நேயர், வணக்கம்.
3: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்கோட்டையிருக்கு கலிந்தரகமன், தற்சமயம் சென்னையிலிருந்து பேசுறோம்.
2: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
3: ஆமா, தங்கு சுரங்கம். இதுல TMS பாடின ஒரு தத்துவ பாடல், நம்ம நாட்டுடைய ஒரு ஒரு உயர்ந்த ஒரு பண்புள்ள நம்ம நாட்டுடைய ஒரு
2: பாடல் கேட்கலாமையா? நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றியமா. நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை 8 மணிக்கு சிவாஜி கணேசன் பிறந்த நாள் உரை கேட்கலாம். வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளைசாமி அவர்கள். 8:30 இன்டர்நேஷனல் காஃபி டே, உலக காஃபி தினத்தையொட்டி மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குனர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் ஆற்றும் உரை ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேரம் 10:30. இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இது நம்ம ஊர் எஃப்எம் குமரி, எஃப்எம் 101. நிகழ்ச்சி நிலாமுற்றம். நிகழ்ச்சியில் இனி நம்மோடு இணையும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஜெனிவர் மேடத்துக்கு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் உலகம் சுற்றும் வாலிபன் பாடல் சிரித்து வாழும்
0: பாடல் கேட்கலாம் ஐயா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நிலா முற்றம் நிகழ்ச்சியில் இனி தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்திருக்கும் நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்,
0: வணக்கம்
1: எப்படி
0: அம்மா,
1: இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும். யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
1: சொல்லி ஒரு குறைச்சி சுதா
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: திருசூலம் படத்துல இருந்து மலர் கொடுத்தேன் வளையலிட்டேன் மலை எந்தென்றி. அந்த பாடல் வேணும்.
0: கண்டிப்பா சுதாமாக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றிம்மா.
1: நன்றி மேம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பிற்பகல் 3-2 தேநீர் நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குடும்ப நல சட்டங்கள் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் பதிலளிக்கிறார் முழகுமூடு வழக்குரைஞர் ஜார்ஜ் பிலிஜியன் அவர்கள்.

0: குமரி பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருப்பது நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம் ஐயா. யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: உண்ணைநகர் ஜெய ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து உரிமை. அதுல பாடல் வந்து புலவர் புலமிட்டார், இசை இளையராஜா, பாடியவர் ஜெயதாஸ் எஸ் ஜானகி.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம் ஐயா. நன்றி,
1: ரொம்ப நன்றி.

0: சந்திக்கலாம் மற்றும் தின் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நான்
0: சொல்லுங்க
1: பார்வதியிலிருந்து கணேசன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: பத்ராளி இந்த படத்தில் யேசுதாஸ் அவர்கள் பாடிய கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் செல்லும் பூங்கவிதை என்ற பாடல்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம் ஐயா. நன்றி.
1: நன்றி அம்மா.

0: நாடாளுமன்றம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சுங்கக்கடை ராதா மனோகன்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு கௌரவ வண்டவடத்தில் யமுனா நதி எங்கே, ராதை முகமெங்கே, கண்ணன் போவதெங்கே.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். உங்க

0: நிலா மற்றும் நிகழ்ச்சியின் நிறைவான நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும். ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: படம் அவர் பாடல் தான் கிட்ட சொல்லி வச்சு சென்றிருந்த செல்ல கிழியே, இந்த பூக்குள்ளத்தால் மட்டும் பாடுந்த அற்புதையே. படம்
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கீங்க. நன்றி, நன்றி.
2: சாமி கிட்ட

கேட்ட பாடலுடன் நிறைவு பெறுகிறது நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சி. தொடர்வது மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரைசை கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது மனசு மயங்கும். எஸ், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக பாடல்கள் கொடுக்கறதுக்காக நான் உங்கள் நட்ராஜ். நிகழ்ச்சியோட நிறைவு முதல் பாடலாக தேவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். சித்ரா அவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன், சித்ரா இவங்களுடைய குரல்ல பாடல் கேட்டு முடிச்சோம். வாலி வரிகள்ல தேவா அவர்களுடைய இசையில. நேரம் 11:12 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, சிவா சி அவர்களுடைய இசையில பாடல் இது.

0: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சாகுல் அமீத் அவர்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:22.
1: மனசு மயங்கும்.

0: நேசம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில பாடல்கள் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:34 ஆயிட்டிருக்கு.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் காதலே நிம்மதி. திரைப்படத்திலிருந்து சுவர்ணலதா அவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர், சித்ரா இவங்களுடைய வாய்ஸில் பாடல் கேட்டு முடித்தோம். சி வி ராஜேந்திரன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டோம். நேரம் 11:45 ஆயிட்டுருக்கு.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். உன்னி கிருஷ்ணன், சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், வாலி அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் ஆதித்யன் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:56. மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவர்களுடைய வாய்ஸில் பழனி பாரதி வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

காலத்துக்கு தேடி கொண்டாண்டி பாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி கும்பும் மேளம் பற்றி தேடி கொண்டாண்டி பாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி

Mm-hmm.

இதன் சூதில் வண்டாட்டமா மயங்கட்டுமா அதில் மிதக்கட்டுமா. 64 வாங்கின காரு 27

0: இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: அடே கண்ணாட்டி எந்தன் கொண்டாட்டி, கண்ணாட்டி எந்தன் கொண்டாட்டி.
1: செங்கரும்பு தங்க கட்டி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்
2: ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன். தங்கமே ஞான தங்கமே.

பண்ணிருந்தும் குருடா நடந்திடும் மனிதா, கண்டிருந்தும் குருடா நடந்திடும் மனிதா, மண்ணு மேலதான் நீ இருக்கணும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நீ ஒருமுறை சிரித்தால் ஆயிரம் முட்டுக்கள் மலரும், நீ ஒருமுறை தொட்டால் கோடி பௌர்ணமிகள் ஜொலிக்கும். மூச்சென்று வாழ்ந்தாலும் அன்பு நீ என்று நான் இல்லை.

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யுஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். பள்ளிகொண்டா ஆர் ராமதாஸ் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது மனசு நில்பா என்று தொடங்கும் தியாகராஜர் ஏற்றியது ஆபோகி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:27. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக புவனேஸ்வரியா என்று தொடங்கும் மோகன கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பரிபாலயமாம் என்று தொடங்கும் ரதிகவுளை ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:50. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. கொழுவ மரகதா என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது தோடி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 4:59. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் UE பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். பள்ளிகொண்டா ஆர். ராமதாஸ் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களின் குரலில்.

நேரம் 5:20. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஸ்ரீ சரோஜா சி லலிதா அவர்களின் குரல்களில்.

நேரம் 5:27. ஆறுமணி மாலை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஆர். சித்ரா, ஆர். விஜயலட்சுமி இவர்களின் குரல்களில்.